நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 23 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை மாதம் 30 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 13 தேதி புதன்கிழமை. இனி தெய்வ மனோ

0: தேவ மனோகரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம் மெய்யுணர்தல் 36 அதிகாரம் 6 குறட்பா.

0: கற்க வேண்டிய கல்வியை கற்று மெய்ப்பொருளையும் அறிந்தவர் மீண்டும் இவ்வுலகில் பிறவிகளை தாம் எடுத்து வராத நெறியை மேற்கொள்வார்கள்.
1: கற்க

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் 6-10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா பூபாலன் அவர்கள். 6-15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம். 6-35 வேளாண்மை செய்தி சுருள். 6-45 மாநில செய்திகள். 6-55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் தமிழ் அமுதம் வழங்குகிறார் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 மனம் விரும்பும் புத்தம் புது பாடல்களுடன் இதய ராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரண செயல்பாடு வழங்கும் இன்று

0: தகவல். 9 மணிக்கு திருச்சி சேலம் மகளன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா நண்பர்களிடம் எதிர்பார்ப்பு வைப்பது சரியா தவறா? 10 மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30க்கு ஈர்பட பாடல்கள். பகலில் ஓர் இரவு மெல்ல திறந்தது கதவு திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் உங்களோடு நாங்க. நண்பகல் 12:10க்கு மங்கையர் உலகம் தோழிகளின் பங்கேற்பில் அருவிகளில் உங்களின் அனுபவங்கள் பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். 1 மணிக்கு தேனிசை கீதங்களோடு வலம் வரும் மதுர கீதம். 1:45க்கு மாநில செய்திகள். வேளாண் அரங்கம் வளம் தரும் வம்பன் பயிர் வகை பயிர்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுநர் டாக்டர் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள். 2:30க்கு கிராம சமுதாயம் வீட்டு தோட்டம் வானொலி நேயர் கீழகொண்டையம்பேட்டை ஆர் தமிழ்ச்செல்வி அவர்களோடு ஒரு சந்திப்பு. 3 மணிக்கு இசைந்து வரும் இசைத்தூரல். 4 மணிக்கு வசந்தன் கோவில் வண்ண கோலங்கள். 4:30க்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் வண்ண கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதுமாய் வரும் பொன் மாலை 5 மணிக்கு. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15க்கு உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45க்கு உற்சாக உச்சம். பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம் கல்வியாளர் எஸ் ராணிராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 7:25க்கு உழவர் உலகம் திருச்சி சாரதாசின் இயற்கையோடு இணைவோம் தொடரில் விதைப்பதும் அறுப்பதும் திருவாரூர் வலங்கைமான் கொட்டப்படுகை உழவன் சா சரவணமூர்த்தி அவர்களோடு ஒரு சந்திப்பு. மணிக்கு இரவு இசை இனிமை 9:15க்கு இசைந்து வரும் இனிய ராகம் 10 மணிக்கு ஞாபகம் வருது. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:30க்கு தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள். 8:45க்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களோடு நேர்முகம். காலை 9:00 அரங்கிசை காரைக்குடி எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் வாசித்துள்ள வீண இசை கேட்டு ரசிக்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம் டி வி வாசன் அவர்கள் கடம். 11:00 தேன் சிந்தும் நேரம் நண்பகல் 12:10க்கு சங்கீத சாரலில் எஸ் குருஷ்யாம் எஸ் ஹரீஷ் ஆகியோர் இசைக்கும் மிருதங்க வாத்திய நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30க்கு NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7:10க்கு நீலகிரி மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 9:15க்கு செய்தி சுடர். 10 மணிக்கு அரங்கிசையில் ஏ கே ஸ்ருதிரஞ்சனி அவர்கள் பாடியுள்ள பாட்டை கேட்டு ரசிக்கலாம். ஏ கே கௌசல்யா அவர்கள் வயலின் கமலக்கண்ணன் அவர்கள் மிருதங்க. இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாக இருங்கள். இனி கேட்கலாம்
1: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை முகூர்த்த நாட்கள் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது.

0: நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரெங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வாவுசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதிப்பன்.

0: காலத்து வரை மனதின் இயல்புகளை பற்றிய விவாதம் மிக மையமானதாக இருந்து வந்துள்ளது. மேன்மைப்படுவாய் மனமே எனும் ஒரு சொற்றொடர் வெறும் எழுத்தாக அல்ல, மனிதகுலத்தின் மிகப்பெரிய உட்கட்டமைப்பான மனம் எனும் நிலையற்ற ஆனால் அசுரசக்தி கொண்ட பொருளுக்கு விடுக்கப்படும் ஒரு தெய்வீக அழைப்பு. இது ஆன்மீகத்தின் அனுபவக் குரல், சித்தர்களின் அமுத வாக்கு. இது நம் அன்றாட வாழ்வில் நாம் மறந்து போகும் உணர்வுகளின் மீதான ஒரு மெல்லிய ஆனால் உருக்கமான நினைவூட்டல். மனம் எனும் சொல்லுக்கு நாம் கொடுக்கும் பொருள் நம் கலாச்சாரத்திலும் நம் பார்வையிலும் வேறுபடுகிறது. மேல்நாட்டு உளவியலில் மைண்ட் என்பது மூளை செயல்பாடுகளின் தொகுப்பு. ஆனால் நமது பாரம்பரியத்திலேயோ மனம் என்பது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடைப்பட்டதும் இருபுறமும் இணைக்கப்பட்டதுமான ஒரு பாலம். கண்கள் காண்பதை மனம் பொருள்படுத்துகிறது, காதுகள் கேட்பதை மனம் இசையாகவோ இறைச்சலாகவோ மாற்றுகிறது. மூளை ஒரு கணினி எனில் மனம் அதன் இயக்கு மென்பொருள். மென்பொருள் சிதைவுற்றால் கணினி எவ்வளவு நவீனமானதாயினும் பயனற்று போகிறது. அதேபோல உடல் எவ்வளவு வலிமையானதாயினும் மனம் சிதைவடைந்தால் அந்த உடலே பெரும் சுமையாகிறது. நாம் எதன் மீது விருப்பம் கொள்கிறோமோ அது இன்பம் தந்தாலும் அதை இலக்க நேரிடும் போது துன்பம் தருகிறது. இந்த பற்றுதல் ஒரு வலையாக வேலை செய்கிறது. செல்வத்தின் மீது பற்று, புகழின் மீது பற்று, உறவின் மீது பற்று, உடல் மீது பற்று, இவையெல்லாம் மனத்தை கட்டி அதை தாழ்வுறச் செய்கின்றன. நமக்கு பிடிக்காதவற்றைக் கண்டு நாம் கொதிப்பது மனதை மேலும் குரூரமாக்குகிறது. வெறுப்பு நமக்குள் நச்சாக சுற்றுகிறது. அவனை பழிவாங்க வேண்டும், அவள் வெற்றி கண்டதை என்னால் தாங்க முடியவில்லை, இவையெல்லாம் மனதின் காயங்களை ஆழமாக்கும். பகைவர் நமக்கு வெளியே இருப்பதாக நினைக்கிறோம், உண்மையில் பகைவர் நமக்குள்ளேயே இருக்கும் இந்த வெறுப்புணர்ச்சிதான். உண்மையில்லாததை உண்மையென நினைப்பதே மயக்கம். நாம் நிலையற்ற பொருள்களை நிலையானவை என்று நம்பும் மயக்கம் நமக்கு நாமே கதைகளை சொல்லிக் கொள்ளும் மயக்கம். நான் எனும் உணர்வு இருப்பதனால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் இதே நான் தன்னை மிகப்படுத்திக் கொள்ளும் போது அது அகங்காரமாகிறது. எனக்கு தெரியும், நான் தான் பெரியவன், என்னை யாரும் மிஞ்ச முடியாது. இவை அகங்காரத்தின் குரல்கள். இந்த செருக்கு நம்மை சிறியவனாக்குகிறது. அச்சம் என்பது உயிரின் மிக அடிப்படையான உணர்வு. ஆனால் அது கட்டுக்கடங்காமல் போகும்போது மனதை முடக்கிவிடுகிறது. விருப்பு, வெறுப்பு, மயக்கம், அகங்காரம், அச்சம், துரோகம், பொய்மை ஆகியன மனதின் மேன்மைக்கு பெரும் தடைகள். இவற்றை வெல்வதே மேன்மைப்படுதலின் முதல் படிக்கட்டு. மனம் மேன்மைப்பட பல்வேறு வழிகள் உள்ளன. இசை நுகர்வு, இலக்கிய வாசிப்பு, தியானம், யோகம், வழிபாடு, கலைகள் என பற்பல நல்ல வழிகளை மனதை மேம்படுத்த நம்மிடம் உண்டு. நவீன வாழ்வு அதற்கு நேரெதிர் திசையில் நம்மை செலுத்திக் கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் நமது கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நொடியில் மனம் ஒரு செய்தியிலிருந்து மற்றொன்றுக்கு தாவுகிறது. இவை நம் கவனத்தை 15 வினாடிகளுக்கு கட்டி போடுகின்றன. நீண்ட நேரம் ஒன்றில் கவனம் செலுத்தும் திறனை இவை அழித்துவிட்டன. இதனால் மனதின் ஓர்மை நிலை குலைந்து மேன்மைப்படுவது அரிதாகிறது. மனம் மேன்மையானால் நம் வாழ்வும், நம்மை சுற்றியுள்ளவர் வாழ்வும், சமூகத்தின் வாழ்வும் மேன்மையுறும். வள்ளுவர் ஒரு மாபெரும் உளவியலாளர். அவர் மனதின் ஆழத்தை அறிந்தவர். மன தூய்மையை பல குரல்களில் சுட்டுகிறார். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனதின் குற்றமில்லாதவனாக இருப்பதே அறம், மற்ற அனைத்தும் ஆரவாரம் என்கிறார். இதில் மாசு என்பது பொய், பொறாமை, வஞ்சனை, காமம், குரோதம், பொதுவாக இவற்றையே குறிக்கிறது. மனது மேம்பட இவற்றையெல்லாம் கலைந்து இன்னும் இன்னுமாய் மனிதர்களாக மேம்படுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா. பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை. என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

அன்பு மலர்ந்து ஆனந்தம் பொங்கி இன்னல்கள் நீங்கி இன்பங்கள் பெருக இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் எஸ் சௌமியா பாடியது.

பூ போன்ற புன்னகையோடும் தேன் போன்ற சுவையோடும் இந்த நாள் தித்திப்பாக இருக்க இறைவனை என் இசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.

ராகம் கேட்டிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்களில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை தேர் திருவிழாவில் எட்டாம் திருநாளான இன்று காலை மணி 7:30 நம் பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து வெள்ளி குதிரை வாகனத்தில் புறப்பாடு, மாலை மணி 6:30 தங்க குதிரை வாகனத்தில் புறப்பாடு. திருச்சி லால்குடி கள்ளுக்குடி கிராமம் மகா மாரியம்மன் ஆலய திருவிழாவில் இன்று இரவு 7 மணிக்கு காளை வாகனத்தில் அம்மன் திருவேதியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை மகா மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று பகல் 1 மணிக்கு கஞ்சி வார்த்தல், இரவு அம்மன் திருவேதியுள்ளார். ஆனந்த ராகத்தின் நிறைவாக எஜ்ஜானகி குரலில் பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: வேளாண் சொந்தங்கள், உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 30 நாள் புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்திச் சுருள். உயிரினங்களின் வாழ்வியலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக அவசியமாக உள்ளது. அதாவது, பிரபஞ்சங்களின் இயக்கமானது தூய்மையானதாக இருந்தால் மட்டுமே உலக உயிரினங்களின் இயக்கம் ஆரோக்கியமானதாக இருக்கும். அந்த வகையில் மாசில்லா செயல்களை உறுதிப்படுத்தும் விதமாக இயற்கை ஆர்வலர்கள் மரங்களை பாதுகாக்கும் வண்ணம் சில புதிய நுட்பங்களை கடைபிடித்து வருகின்றனர். ஆம், சமீபத்தில் கும்பகோணம் விஷ்ணுபுரம் சென்றிருந்த போது அமிர்தேஸ்வரி கோசாலை நிறுவனர் அவர்களை நாங்கள் சந்தித்தோம். அப்போது
2: பத்மநாபன் ஐயா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: இது சாண விறகு சார். எப்படின்னா, இப்ப நம்ம கேஸ் தட்டுப்பாடு வேற, நிறைய கமர்ஷியல் ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேஸ் இல்லாம. இன்னொன்னு, மரத்தை போய் வெட்டி எவ்வளவு விறகு நம்ம சப்ளை பண்றது? இயற்கை விவசாயம், மரம் வளர்க்கணும்னு சொல்றோம், இன்னொரு பக்கம் மரத்தை வெட்டி எல்லாம் விறகு செய்ய ஆரம்பிச்சோம்.
2: விறகு வந்து எரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, உடனே எரியும்.
3: இது வந்து சாணம்ங்கிறது உங்களுக்கு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, இதனால எரிக்கிறதுனால பல நன்மைகள் வேற. அதனால இந்த சாணத்துல இருந்து அப்படியே வேற விறகு செய்யற மாதிரி.
2: எப்படிங்க இந்த மிஷின் எங்க வாங்குனீங்க? எப்படி நீங்களே திட்டமிட்டீங்களா? எப்படிங்க
3: வாங்கினதுதான்? ரெடிமேடா முதல்ல ஒரு மிஷின் வாங்குவோம்னு பார்த்தா வாங்கினோம், ராஜ்காட்ல இருந்து வாங்கினோம். அது நிறையவே டிமாண்ட் இருக்கு பயங்கரமா, எங்களால சப்ளை பண்ண முடியல. இது அப்ப
2: எப்படிங்க, இது எவ்வளவு?

0: கிலோ
1: ஒரு கிலோ 8 ரூபா 10 ரூபா எல்லாம் கேட்குறாங்க.
0: பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ராட்டி அந்த காலத்தில் இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. ஆனால் அது உருளை வடிவில் ஒரு விறகு மாதிரியே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ராட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய வைக்கோல்லாம் இருக்கும், டக்குன்னு பத்த வைக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். இது டக்குன்னு பத்திக்குமா? ஏன் இதில் வைக்கோல் போடலாம், என்ன
1: இது பயன்பாடே அப்படின்னாக்கா, இது வந்து ராட்டி வந்து ஜென்ரலாக ஹோமத்துக்கு அப்புறம் கிரிமட்டோரியம் தகனத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது விறகு மாதிரி இப்போ அடுப்புக்குன்னு மெயினாக போகும்பொழுது புகையாமல் இருக்கணும், வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு கொஞ்சம்
0: புகை வராது.
1: புகை கம்மி, இது மாதிரி பண்ணும்பொழுது ஆக்சிஜனுக்கும் நடுப்புற ஒரு ஹோலும் வச்சு பண்ணிடுறாங்க அவங்க.
0: ஆமாம்,
1: காயணும். காஞ்சுன்னா அப்படியே தக்கையா, இப்போ 1 கிலோங்கிறது 1/2 கிலோ ஆயிடுது காஞ்ச உடனே. முன்னாடியே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சதுனால நமக்கு பர்பஸ்
0: என்னன்னா,
1: தினந்தோறும்
0: ஒரு
1: நாளைக்கு 250 கிலோ கூட பண்ணலாம் நம்ம. ஒரு நாளைக்கு மிஷின் ஒரு மணி நேரத்துக்கே நம்ம 200 கிலோ பண்ணலாம்.
0: ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம்
1: 1 டன் வரைக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம. அதுவும் கொஞ்சம் நாங்கள் இன்னும் சிலதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே வியாபாரத்தை ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
0: சரி, ஆனால் வெறும் சாணம் உண்டி தான், வேற ஒன்றும்
1: ஒன்றுமே கிடையாது. சாணம் மட்டும்தான்,
0: சாணத்தை வந்து இது மாதிரி ஆக்கி
1: அப்படியே இதை அப்படியே உருட்டி விட்டா பாருங்க, அப்படியே வந்து அழகா ஜம்னு அப்படியே அவ்வளோதான். ஒரு கட்டை,
0: பெரிய விறகு கட்டை மாதிரி.
1: ஆமாம், அது இது பாருங்க, இது காஞ்சி அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நல்லா தக்கையா
0: ஒரு விறகுல அடிச்ச மாதிரி தான் ஒரு சத்தம் வருது.
1: விறகு மாதிரி இது நல்லா இதுவா இருக்கு.
0: எவ்வளவு நாட்களா இந்த இயந்திரம் வச்சிருக்கீங்க நீங்க?
1: இப்பதான் ஒரு மாசத்துக்குள்ளதான் ஆச்சு. இது
0: வேற ஒண்ணுமே தேவையில்லை, இந்த இயந்திரம் வேணும், சாணம் வேணும். காயறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் நீங்க?
1: ஒரு நல்ல படிக்கிற கோடை காலத்துல எல்லாம் 3 நாள்ல காஞ்சிருது.
0: 3 நாள் 1 கிலோ 6 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் எளிதாக விற்பனை செய்ய முடியும். இந்த இயந்திரத்தோட விலை என்னங்க?
1: இது செமி ஆட்டோமேட்டிக்ங்கிறது ஒரு 45,000-50,000 ரூபா வரைக்கும் ஆகும்.
0: ஓ, இல்லை ஆட்டோமேட்டிக்.
1: ஆட்டோமேட்டிக்னா அது நம்ம கொட்டியாச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பிடிக்க வேண்டாம், அதுவாகவே வந்துட்டு இருக்கோம். அதை செட் பண்ணி விட்டாக்க அதில் என்ன சில சிக்கல்கள்னா, அது மேலே சப்போஸ் அடைச்சிக்கிடுச்சுன்னா அதை நம்மளால் திரும்ப போய் உள்ளே போய் பண்ணுற மாதிரி ஆகுதுன்ட்டு தான் செமி ஆட்டோ முதல்ல பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக போகலாம்னு.
0: ராஜ்கோட்டில் கிடைக்குது.
1: ராஜ்கோட்டில் பஞ்சாப்லேயும் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, குஜராத்லயும் இருக்கு.
0: எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி இதை வாங்கினீங்க?
1: ஒரு மாசம் ஆயிடுச்சு.
0: ஆனா இது தெரிஞ்சுக்கிட்டு வந்து நிறைய பேர் வாங்குறாங்களா?
1: இப்போ வந்து வாங்கிட்டு இருக்காங்க.
0: சரிங்க.
2: சுற்றுச்சூழலை பாதிக்காத எந்த ஒரு சிறு தொழில்நுட்ப செயலும் பாராட்டுக்குரியதே. சாண விறகு எரிவாயு பயன்படுத்த நாமும் முயற்சிக்கலாமே. வேளாண்மை செய்தி சுருள் நிறைவுறும் நேரம் இது. நிகழ்ச்சியில் அடுத்து அரியலூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் விவசாயிகளுக்காக விடுக்கும் செய்தி.
3: அன்பார்ந்த அரியலூர் மாவட்ட வேளாண் பெருமக்களே, அரியலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் அனைவரும் தங்கள் நிலத்தின் விவரத்தினை உடனடியாக நில உடைமை பதிவேட்டில் பதிவு செய்து தனித்துவ அடையாள அட்டை பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நமது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 6 வட்டாரங்களில் 195 வருவாய் கிராமங்கள் உள்ளன. இதில் மொத்தம் 120,507 நில உரிமையாளர்கள் உள்ளனர். பிஎம் கிசான் திட்டம் மூலம் 111,547 விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். மாவட்டத்தில் இதுவரை 94,929 விவசாயிகள் மட்டுமே நில உடைமை பதிவு செய்துள்ளனர். இதுவரை நில உடைமை பதிவேட்டில் பதிவு செய்யாத ஏனைய விவசாயிகள் அனைவரும் உடனடியாக தங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களை ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் மற்றும் பட்டா சிட்டா ஆவணங்களுடன் அணுகி பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டுமன்றி வேளாண் பொறியியல் துறை, தோட்டக்கலை துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை, விதைச்சான்றுத்துறை மற்றும் விதை ஆய்வுத்துறை அலுவலகங்களிலும் பதிவுகளை மேற்கொள்ளலாம். மேலும் தங்கள் பகுதியில் உள்ள உதவி வேளாண்மை அலுவலர், உதவி தோட்டக்கலை அலுவலர், உதவி விதை அலுவலர், அத்மா அலுவலர்கள், பொது சேவை மையங்கள், தன்னார்வலர்கள் போன்றவர்களின் உதவியையும் நாடலாம். மேலும் வேளாண் பெருமக்கள் தாங்களே செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்வதற்கு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி TN என்ற செயலியையும் பயன்படுத்தி பதிவுகள்.

0: மேற்கொள்ளலாம். விவசாயிகள் அனைவரும் தனித்துவ அடையாள எண் பெற்றிருந்தால் மட்டுமே மாநில மற்றும் மத்திய வேளாண் திட்டங்கள், உர மற்றும் இடுபொருள் விநியோகம் ஆகியவற்றை மானிய விலையில் பெற்று பயனடைய முடியும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. எனவே நமது அரியலூர் மாவட்ட வேளாண் பெருமக்கள் அனைவரும் விவசாயிகள் தனித்துவ அட்டை, அதாவது ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி ஐடி கார்டு பதிவுகளை மேற்கொண்டு அடையாள அட்டையை பெற்று பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: மேலும் விவரங்களுக்கு 7010430333 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். காவிரி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டங்கள் தமிழகத்தின் நெற்களஞ்சியங்களாக திகழ்ந்து வருகின்றன. இதில் திருவாரூர் மாவட்டம் உணவு உற்பத்தியில் முதன்மை இடம் பிடித்து வருகிறது. இதற்கு காரணம் விவசாயிகள் முழுமையாக நெல் சாகுபடியை மட்டும் செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்திற்கு ஆடுதுறை 36, ஆடுதுறை 37, ஆடுதுறை 42, ஆடுதுறை 43, ஆடுதுறை 45, ஆடுதுறை 53, ஆடுதுறை 55, ஆடுதுறை 57, கோ 51, ASD 16, ASD 21, TPS 5 போன்ற ரகங்கள் அதிக அளவில் பயிரிட ஏற்ற ரகங்களாகும். குறுவை பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களை அறிந்த விவசாயிகள் தங்கள் வயல் சூழ்நிலைகளுக்கேற்ப ரகங்களை தேர்வு செய்து விதைப்பு அல்லது நடவு தரங்களை விதை பரிசோதனை மூலம் அறிந்து விதைப்பது மிகவும் அவசியம். தரமான அதிக முளைப்பு திறனுடைய விதைகளை விதை பரிசோதனை செய்து விதைப்பு மேற்கொண்டால் வயலில் தகுந்த பயிர் எண்ணிக்கையை பராமரித்து உயர் விளைச்சல் பெறலாம். அதிகபட்ச இன தூய்மையும் புற தூய்மையும், குறைந்தபட்ச ஈரப்பதமும், பூச்சி நோய் தாக்கமும் இல்லாமல் நல்ல முளைப்பு திறனுடன் கூடிய வீரியமான வளர்ச்சியை தரவல்ல விதைகளே தரமான விதைகளாகும். நெற்பயிரின் விதைகளை பொறுத்த மட்டில் பயன்படுத்தப்படும் விதைகளுக்கு 80% முளைப்பு திறனும் 98% புற தூய்மையும் கட்டாயம் இருக்க வேண்டும். மேலும் பிற ரக விதைகளை பொறுத்தவரை ஆதார விதைகளுக்கு 0.05%, சான்று விதைகளுக்கு 0.2% இருக்க வேண்டும். விதையின் ஈரப்பதத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 13% இருக்க வேண்டும். எனவே குறுவைப்பட்ட நெல் சாகுபடி மேற்கொள்ள இருக்கும் விவசாயிகள் விதை பரிசோதனை மேற்கொள்ள 100 கிராம் நெல் விதை மாதிரியுடன் ஒரு மாதிரிக்கு ₹80 கட்டணத்துடன் N15B பெரிய மில் தெரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற முகவரியில் செயல்படும் திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தை அணுகி பயன்பெறுமாறு திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நாம் இணைய கேட்கலாம்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 ஜிகாவாட் என்ற அளவிலிருந்து 288 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ

0: விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்தது. இன்றைக்குள் சட்டப்பேரவையில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து இன்று நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் பேரவையில் முன்மொழிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து திரு சீனிவாச சேதுபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தற்போது தாவேகா அரசுக்கு 119 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட அஇஅதிமுகவின் ஒரு பிரிவினர் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சந்தித்திருப்பது அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தம்மை முதலமைச்சர் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை 5 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நாளை தொடங்கவுள்ள நிலையில் பல்வேறு வண்ண ரோஜா மலர்களால் விதவிதமான வடிவங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் மலைப்பயிர்கள் கண்காட்சி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் கடந்த 4 நாட்களாக சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. யானைகள் இடம்பெயர்ந்துள்ளதால் இன்று முதல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். பல்வேறு சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அமைந்துள்ளது. வனத்துறையினரின் அனுமதி பெற்று செல்லக்கூடிய பேரிஜம் ஏரியில் கடந்த 4 நாட்களாக யானைகள் நடமாட்டம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. தற்பொழுது காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து காட்டிற்குள் சென்றதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரி பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பான வெப்பநிலையே தொடரும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா்.

0: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றம் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைந்துள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: இருவரி செய்திகள். உகாண்டா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக் கொண்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. வங்கிகள் முறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் மும்பை சர்வோதயா கூட்டுறவு வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக திரு சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோடை விடுமுறை முகூர்த்த நாட்கள் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 பள்ளிகளின் 415 வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வடக்கலூர் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி மிருணாளினி ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக் கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர் காஷி அணிகளுக்கு இடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. வாவுசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள CBI விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: குறுகிய காலத்தில் படைப்புலகுக்கு மகத்தான பங்களிப்பை வழங்கிய PR ராஜமையரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1898 தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆழ்ந்த புலமை பெற்றிருந்த இவர் கமலாம்பாள் சரித்திரத்தை புதிய இலக்கிய மரபில் எழுதினார். இவர் எழுதிய கட்டுரைகள் வேதாந்த சஞ்சாரம் என்ற பெயரில் நூலாக வந்தது. ராஜமையர் என்ற சக்தி ஒரு வால் நட்சத்திரம் போல துடித்து இயங்கி மறைந்து விட்டது என்று பதிவு செய்கிறார் கலை விமர்சகர் வெங்கட் சாமிநாதன். ஆங்கில எழுத்தாளுமை RK நாராயண் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2001 கல்லூரி நுழைவுத் தேர்வில் இருமுறை தோல்வி. அதில் ஒருமுறை ஆங்கிலத்தில் என்பதுதான் ஆச்சரியம். ஆசிரியர் வேலை சலித்து போக பேனாவுடன் அமர்ந்தவரிடம் உருவானதுதான் மால்குடி டேஸ். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தி இங்கிலீஷ் டீச்சர் உள்பட பல நாவல்களை எழுதியுள்ள இவர் தி கைட் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். RK நாராயண் தனது நினைவலைகளை மை டேஸ் என்றும் பதிவு செய்துள்ளார். கவி ஞாயிறு தாராபாரதியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2000 வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம் போன்ற கல்வெட்டு கவிதையின் ஊற்றானவர். புதிய விடியல்கள் இது எங்கள்

கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் உள்ளிட்ட தனது படைப்புகளால் விழிப்புணர்வூட்டியவர் கவிஞர் தாராபாரதி. முன்னாள் குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1905. விடுதலை போராட்ட வீரரான இவர் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். பாடலாசிரியர் கூமா பாலசுப்ரமணியம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1920. வறுமை மளிகை கடையில் பொட்டலம் மடிக்க வைத்தது, கையில் கிடைத்த பழைய தாள்களோ படைப்பாளனாக்கியது.

தன் தாயார் தாலாட்டோடு பாடிய தேவார பண்ணிசை தமிழ் ஆர்வத்தையும் இசை வேட்கையையும் தூண்டியதாக கூறும் இவர் ஓரிரவு திரைப்படத்தில் தனது முதல் பாடலை எழுதினார். தங்கமலை ரகசியம், திருடாதே, உத்தமபுத்திரன், அம்பிகாபதி, களத்தூர் கண்ணம்மா உள்ளிட்ட படங்களில் இலக்கிய செறிவுடன் தேன் சுட்டும் பாடல்களை அள்ளித்தந்தவர் கூமா பாலசுப்பிரமணியம். தலை சிறந்த பரதநாட்டிய கலைஞர் தஞ்சாவூர் பாலசரஸ்வதி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1918. வயதுக்கு மீறிய முகபாவனைகள், மிகவும் கடினமான நடன அசைவுகளை அனாயாசமாக செய்து அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்திய இவர் குழந்தை மேதையாக புகழப்பட்டவர். கோயில்களில் மட்டுமே நடைபெற்று வந்த நடனக் கலையை பொதுவெளியில் பரவச் செய்தவர். சத்யஜித் ரே இவரை வைத்து பாலா என்ற குறும்படத்தை தயாரித்துள்ளார். பின்னணி பாடகர் பென்னி தயாள் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1984. பாப் பாடல்கள் பாடுவதில் திறமை பெற்ற இவர் ஏஆர் ரஹ்மான் மூலம் திரைத்துறைக்குள் நுழைந்து 3000-க்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நீங்க கேட்டு நினைஞ்சிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தின் முதல் அலைவரிசைகளோடு.

ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்றைய கவலைகளை மறந்து இன்றைய நாளை நம்பிக்கையோட தொடங்குங்க. வாழ்க்கை எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் உங்க முயற்சியும் மன உறுதியும் இருந்தா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தாங்க. இந்த இனிய காலை நேரத்தை நம்பிக்கையாலும் நேர்மறை எண்ணங்களாலும் அழகாக்குவோம். உங்களின் காலை பொழுதை அழகாக்க வருகிறது காலை மலர்.

0: நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தமிழமுதம் வழங்குபவர் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள்.
2: அகில இந்திய வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெள்ளாட்டுக்கு வெள்ளாடு என்று ஏன் பெயர்? ஒரு நண்பரிடம் கேட்டேன். வெள்ளாமையாக பார்த்து மேய்வதால் அதற்கு அப்படி ஒரு பெயரோ என்றார். வேடிக்கையான பதில்தான். வெள்ளம் போல பெருகும் ஆடு என்பதால் அதற்கு அப்படியான பெயர். வறுமையில் வாடும் குடும்பத்திற்கு ஓரினை ஆடுகள் போதும், வெள்ளம் போல பெருகிக் கொள்ளும். வெள்ளாருக்கு வெள்ளாறு என்று ஏன் பெயர்? வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுவதால் அதற்கு அப்படியாக பெயர். தமிழகத்தில் இருவேறு வெள்ளாறுகள் ஓடுகின்றன. வெள்ளாறு குறித்து கலிங்கத்து பரணி பாடியுள்ளது. கலிங்கத்து பரணியில் பல ஊர்கள் பாடப்பட்டுள்ளன. அதிகை மாநகர், அலத்தி, இலங்கை, உதகை, கச்சி, கடாரம், கம்பிலி, கலிங்கம். இந்த வரிசையில் வெள்ளாறு ஆறாகவும் ஊராகவும் பாடப்பட்டுள்ளது. வட வெள்ளாறு தஞ்சையில் ஓடுகிறது, செழிப்பான நீரோட்ட ஆறு. தென் வெள்ளாறு வறண்ட பாலைநில ஆறு. இரண்டில் கலிங்கத்து பரணி காடு குறித்த காட்சிகளில் முள்ளாறும் கல்லாறும் தென்னரோட முன்னொரு நாள் வாழப்பயன் முனிந்த போரின் வெள்ளாறும் கோட்டாறும் புகையான் மூட வெந்தவன மிந்தவன மொக்கிலோக்கும் என்பதாக பாடப்படுகிறது. இப்பாடல் தரும் பொருள், வாளாயுதம் ஏந்திய முதலாம் குலத்துங்க சோழன் முன்பு ஒரு சமயத்தில் பாண்டியர்களுடனான போரில் பாண்டியர்கள் தோற்று முட்களை உடைய வழிகளிலும் கற்களை உடைய வழிகளிலும் ஓட்டமெடுக்க வெள்ளாறு

0: என்னும் ஊரும் கோட்டாறு என்னும் ஊரும் புகையால் மூட அந்த ஊர்கள் வெந்து வெந்த காடுகளால் அந்நிலம் பாலைவனம் ஆனது என்கிறது. இங்குதான் ஜெயங்கொண்டார் பாடிய பாடலில் வெள்ளாறு என்கின்ற இடம் வருகிறது. வடவெள்ளாறு சேலம் மாவட்டம் பச்சைமலை கொல்லிமலைகளில் தோன்றி கடவுளூர் வழியாக வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது. தென் வெள்ளாறு வேலமலையில் தோன்றி புதுக்கோட்டை நிலப்பகுதியில் ஓடி மணமேல்குடிக்கு அருகில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. கலிங்கத்துப்பரணி காட்சியின்படி வெள்ளாறு பாலை நிலமாகவும் வெப்பத்தில் தகிக்கும் நிலமாகவும் மேலும் பாண்டியன் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் புழுதியும் புகையும் மூடி ஆறாகவும் ஓடுகிறது. இந்த ஆற்றோடு இதற்கும் தென்பகுதியை கன்னியாகுமரி பகுதியில் ஓடும் கோட்டாரையும் காட்சிப்படுத்துவதன் மூலம் இந்த வெள்ளாறு புதுக்கோட்டை நகரத்திற்கு தெற்கில் ஓடும் ஆறு என்று அறுதியிட முடிகிறது. இரண்டும் வெள்ளாறு என்றாலும் தஞ்சாவூர் நிலப்பகுதியில் ஓடும் வெள்ளாறு வெள்ள பெருக்கெடுத்து ஓடும். ஆகவே இதற்கு வெள்ளாறு என்று பெயர். சரி, புதுக்கோட்டை நிலப்பகுதியில் ஓடும் வெள்ளாறுக்கு இந்த பெயர் பொருந்துமா? இது பாலையில் அல்லவா ஓடுகிறது, எப்பொழுதும் வறண்டல்லவா இருக்கிறது என்கின்ற கேள்வி இங்கு வேறு வழியில்லாமல் எழுகிறது. வெள்ளை என்கின்ற சொல் வறட்சியை குறிக்கும். மழையில்லாமல் எரிக்கும் வெயிலுக்கு வெள்ளை வெயில் என்று பெயர். ஊர்ல மழை இல்ல, வெள்ளை வெயிலா அடிக்குது என்பதான சொல்லாடல் இன்றைக்கும் உண்டு. மழை இல்லாமல் வெள்ளாமை பொய்த்து போவதை வெள்ளாமை வெள்ளை அடிச்சிருச்சு என்பர். அப்படியென்றால் தண்ணீர் இல்லாமல் வெள்ளையாக காய்ந்து கிடக்கும் ஆறு என்பதால் இதற்கு வெள்ளாறு என்று பெயர். இதிலிருந்து வடவெள்ளாறு வெள்ளத்தாலான ஆறு என்றும் தென் வெள்ளாறாறு தென் வெள்ளாறு வறண்டு வெள்ளையாக காயும் ஆறும் என்றும் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆறு குறித்து பேசுகையில் ஒரு சிறுவன் கேட்டான், ஆற்றுக்கு ஒரு நாளும் கஷ்டம் வந்ததில்லை, ஏன் தெரியுமா? ஏன், அதுக்குத்தான் இருபுறமும் பேங்க் உள்ளதே. பையன் ஆற்றாங்கரையே சொல்கிறான்.
1: தமிழமுதம் வழங்கியவர் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: நீங்க கேட்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் 936 கிலோ ஹெட்ஸ் முதல் அலைவரிசையில். நேர்களின் கனிவான கவனத்திற்கு, திருச்சி கம்பரசம்பேட்டை துணை மின் நிலையத்துல மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் நடைபெறதுனால கம்பரசம்பேட்டை தலைமை நீர்ப்பணி நிலையம், டாக்டர் டர்பன் நீரேற்று நிலையம், பெரியார் நகர் கலெக்டர் வெல் நீரேற்று நிலையம் ஆகியவற்றிலிருந்து வழங்கப்படுகிற குடிநீர் விநியோகம், மலைக்கோட்டை, மரக்கடை, உறையூர், புத்தூர், தில்லைநகர், கண்டோன்மெண்ட், ஜங்ஷன், கருமண்டபம், ராமலிங்க நகர், திருவரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நிறுத்தம் செய்யப்படுகிறது. திருச்சி திருவரங்கம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதனால கணபதி தோட்டம், கிழக்கு வாசல், தெற்கு வாசல், மேல வாசல், ராகவேந்திரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்னைக்கு காலையில 9:45 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. நீங்க கேட்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தின் முதல் அலைவரிசைகளோடு, இது காலை மலர்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்ற நிலையிலும் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. அம்மாநில முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை புதுதில்லியில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தனித்தனியாக சந்தித்து கேரள முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சர் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அனைத்து மாவட்ட காவல் ஆணையர்கள், கண்காணிப்பாளர்கள், ரயில்வே காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ள நிலையில் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வன்முறை தொடர்பான வழக்குகளில் இறுதி அறிக்கைகள் சமர்ப்பிக்க

ஏற்பட்ட நிலையில் அவை குறித்து மீண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 ஜிகாவாட் என்ற அளவிலிருந்து 288 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையும் இன்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மக்கள் மாளிகையில் காலை 9:45 அளவில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. அமைச்சர்களாக பிஜேபியைச் சேர்ந்த திரு நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு மல்லாடி கிருஷ்ணாராவும் பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். அந்த பகுதியில் மத வழிபாட்டிற்காக 300க்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்த நேரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சுவர் இடிந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைக் குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்று அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் கம்பாலாவில் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் திரு யொவேரி முசேவேனி 70%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று சாதனை படைத்தார். அவர் வரும் 2031ஆம் ஆண்டு வரை அதிபர் பதவியை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடு ஒன்றில் அதிக காலம் அதிபர் பதவியை வகித்தவர் என்ற பெருமையை திரு யொவேரி முசேவேனி பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். தலைநகர் பெய்ஜிங் செல்லும் அவர் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பேச்சுகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டிற்கு பின்னர் அமெரிக்க அதிபர் ஒருவர் சீனா செல்வது இதுவே முதல் முறையாகும்.

0: திருப்பூர் ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் திரு சக்திவேல் தலைமையிலான குழுவினர் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இந்த குழுவினரின் சந்திப்பில் தாம் கலந்து கொண்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சருடனான சந்திப்பின் போது பருத்தி இறக்குமதி மீதான சுங்கவரி மற்றும் அதன் தாக்கம், ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை துறையில் ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து அந்த குழுவினர் விவாதித்ததாகவும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தற்காலிக மதிப்பீடு மற்றும் நான்காவது காலாண்டிற்கான ஜிடிபி மதிப்பீடுகளை வெளியிடும் தேதியை ஜூன் 7 தேதிக்கு மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. ஏற்கனவே மே மாதம் கடைசி வேலை நாளில் இந்த மதிப்பீடுகள் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தேசிய புள்ளி விவரங்கள் துறை ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு தற்போது இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக புள்ளியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜிடிபி குறித்த தரவுகளின் உச்சவரம்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநிலத்தின் எல்லைப்பகுதி மாவட்டங்களில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளிலும் 45 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பார்மர் மாவட்டத்தில் மிக அதிகபட்சமாக 48.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக்கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியை வெற்றிக்கு வழிவகுத்தனர். ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர்காஷி அணிகளுக்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். 75 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் கொரியாவின் ஷியூக்மின் லீயை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். மகளிர் பிரிவில் 8 பேர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேர்கள் கேட்டிணைஞ்சிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது காலை மலர் நிகழ்ச்சி.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்.
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையினுடைய காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ 1க்கு 32 ரூபாய், கத்தரிக்காய் கிலோ 1க்கு 46 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் 46 ரூபாய், கொத்தவரங்காய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ 1க்கு 40 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், சௌசௌ 48 ரூபாய், புடலங்காய் 60 ரூபாய், பீர்க்கங்காய் 46 ரூபாய், முள்ளங்கி 44 ரூபாய், நூல்கோல் 36 ரூபாய், கருணைக்கிழங்கு 80 ரூபாய், சேப்பங்கிழங்கு கிலோ 1க்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 36 ரூபாய், உருளைக்கிழங்கு 34 ரூபாய்,

ஆம்லெட் 54 ரூபாய், முட்டைக்கோஸ் 36 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பச்சை பட்டாணி 180 ரூபாய், காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு 40 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 10 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், பரங்கிக்காய் 20 ரூபாய், ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 310 ரூபாய், ஆரஞ்சு 170 ரூபாய், மாதுளை 290 ரூபாய், திராட்சை 100 ரூபாய்.

0: நமக்காக பிறந்திருக்க இந்த புத்தம் புதிய காலை நேரத்தை ரசிச்சுக்கிட்டு இப்ப காலை மலர்ல கேளுங்க மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள். வணக்கம் டாக்டர். சர்க்கரை நோய் நமக்கு வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும் டாக்டர்?
1: சர்க்கரை வியாதி அந்த தொந்தரவு மட்டும் உடம்புல வந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம அன்கன்ட்ரோலபிளா வச்சிருந்தோம் அப்படின்னா உடம்புல இருக்க எல்லா பாகத்துக்குமே தொந்தரவுகளை வர வைக்கிறதுல முக்கிய பங்கு இந்த டயபெட்டிஸ்க்கு இருக்கு. ஸோ அது வராம நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா 7:00 to 7:30 வந்து நைட்டு சாப்பாடை வந்து நம்ம ஃபுல்லா முடிச்சிடணும். அடுத்த நாள் காலையில 7:30 வரைக்கும் 12 hours வந்து உடம்பு வந்து டாக்ஸின்ஸாக இருக்கட்டும், அதோட கழிவுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். எனக்கு வந்து 11 o'clock பசிக்கும், நான் போய் பிஸ்கட் எடுத்து சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு 2-3 days அந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கம்ஃபர்டான ஒரு விஷயத்தில் இருந்திருக்கோம். அது வந்து அந்த ஜோன்லேருந்து நம்ம வெளியில் வரும்போது ஒரு சின்ன ஒரு அசௌகரியம் இருக்குமே ஒழிய கண்டிப்பாக 12 hours ஃபாஸ்டிங் நம்மளால் கட்டாயமாக இருக்க முடியும். மலை கிராமத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் ஒரு வேளை சமைப்பாங்க, காலையில் சமைச்சிட்டு ஒரு 11 o'clock அதை சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து 6 o'clock ஒரு நாளைக்கு 2 hours தான் சாப்பிட்றாங்க. மற்ற நாள் ஃபுல்லாக நம்மள மாதிரி செடன்ட்ரி லைஃப் ஹேபிட் கிடையாது அவங்களுக்கு. ஃபுல்லாகவே உடல் உழைப்பு அவங்களுக்கு, அங்கே உழைச்சா மட்டும்தான் அன்னைக்கு வந்து கூலி கிடைக்கும். அதை வச்சு தான் அடுத்த நாள் சமையலுக்கான ஜாமானே வாங்க முடியும். ஸோ 2 hours மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்க 6 o'clock மேலே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில தான் அடுத்த சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொட்டீனான ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து சக்கர வியாதி அந்த மாதிரி வர்றதுலாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. லைஃப் ஸ்டைலவே நான் மாற்ற மாட்டேன், ஆனால் வந்து வெறும் மெடிசனில் சரியாகணும் அப்படின்றது நினைக்கிறது முற்றிலும் தவறு. நல்லா தூங்குங்க, 7 to 8 hours எவ்வளோ தூரம் உங்களுக்கு தூக்கம் தேவைப்படுதோ அந்த மாதிரி தூங்குங்க. நைட்டு வந்து ஏர்லி டின்னரு, அப்புறம் வந்து எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் வேக வச்சு சாப்பிட்லாம். எண்ணெய் பயன்பாடு வந்து ஒரு 4 people இருக்க வீட்டில் வந்து 2 liters போதும் ஒரு மாதத்துக்கு. எண்ணெய் அதிகமாக ஊற்றி சமைச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்ற கான்செப்ட்லேருந்து வெளியில் வந்துடணும். நம்ம காய்கறிகளை வந்து ரொம்ப அதிகமாக வேக வச்சிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் எல்லாமே ஆவியாகி போயிடும். அதனால கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க. இப்போ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா டெஸ்ட் எடுக்க போகும்போது ஒரு 5-6 days எதுவுமே சாப்பிடாம அந்த லெவல் வந்து கம்மியாக இருக்கணும், டாக்டர் வந்து இல்லை சத்தம் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை ஏமாத்துறேன்ற பேர் வழியில் வந்து நம்மளே நம்மளை ஏமாற்றிக்க கூடாது. அந்த ரொட்டீனை வந்து ரெகுலராகவே செய்யணும். அந்த HbA1c அப்படின்ற 3 months அளவுக்கான சர்க்கரை அளவு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எவ்வளோ நீங்கள் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க அன்கன்ட்ரோலில் வச்சுருக்கீங்க அப்படின்றது. சர்க்கரை வியாதி வந்தால் வேறு எதுவுமே சாப்பிட முடியாதுன்னா ரொம்ப பழமாக இல்லாத ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம். அதிகமான சுகர் உடைப்ப மா

0: அம்பலம் சப்போட்டா அந்த மாதிரினா இமீடியட்டா வாயில வச்சோடனே தித்திக்கிற மாதிரி, அது மாதிரி இல்லாம பாதிதான் பழுத்திருக்கு மாங்காய் அந்த மாதிரினா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிடலாம். கொய்யாப்பழம் ரொம்ப பழுக்க விடாம கொய்யா காயா சாப்பிடலாம். அந்த மாதிரி எதுவுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப அப்படியே வந்து சக்கரை வந்துட்டா நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது அப்படி இப்படி சாப்பாட்டுக்கு ஏங்குற மாதிரி அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் போது நமக்கு பிடிச்ச விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட முடியும். இப்போ எனக்கு சக்கரை இருக்கு, எனக்கு கைவலி வரும்போது சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த சிம்டத்துக்கு மட்டும் நம்ம மெடிசன் எடுத்து கொடுக்கும்போது கைவலி வந்து யூஸ்வலா சாப்பிட்டா சரியாகாது. ஆனா எனக்கு சக்கரை வந்ததுலேருந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது குறிப்பிட்ட மெடிசன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கைவலியோட சேர்த்து சர்க்கரையோட அளவுமே வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். எனக்கு விருப்பம் போல நான் வந்து எல்லாத்தையுமே சாப்பிடணும், லைஃபை என்ஜாய் பண்ணணும், வாழ்நாள் முழுக்க வந்து நான் சர்க்கரை மெடிசன் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நினைக்கும் போது நம்ம ஹோமியோபதி வந்து பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்.
1: மகளிருக்கான ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள்.

0: நேயர்களின் கவனத்திற்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரங்கள். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரங்கள் இன்று ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,330 ரூபாய்க்கும் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 300 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: நேர்கள் கேட்டு நின்றிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது காலை மலர் நிகழ்ச்சி. இனி தெரிஞ்சுக்கலாம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம். நேற்று மாலை நிலவரப்படி 79.45 அடியாக உள்ளது.

0: பூவின் இதழ் போல புன்னகை மலர தாயாய்
1: தோழியாய்
0: உறுதுணையாய் உங்களோடு வந்த வானொலி பற்றி பகிர்ந்து கொள்ள
1: திருச்சி வானொலியின் 87வது உதய நாளில்
0: உங்கள் குரல் காற்றலைகளில்
1: அனுப்புங்கள். இன்று மாலைக்குள்

0: என் வானொலி என் வாழ்க்கை
1: அனுபவ பகிர்வு அனுப்ப வாட்ஸ்அப் எண் 9385 1.
2: இனி நேர்கள் தெரிஞ்சுக்கலாம் வானிலை நிலவரம். முன்னெச்சரிக்கையாக, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: நிறைவு பெற்றது இன்றைய காலை மலர் நிகழ்ச்சி.

இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி நம்முடைய திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் கேட்டு ரசிக்கலாம். இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி நீண்ட நாள் வானொலி நேயர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம்.

திசையின்றி வீசும் தென்றலை ரசிப்பது போல் தினங்களை ரசித்திடுவோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகளோடு திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் இதய ராகம். நேர்களே 938-546-102-1 என்ற கர்சவின் மூலமா உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடலை கேளுங்க. இந்த நாள சந்தோஷமா கொண்டாடுங்க. முதல் பாடல வாரியங்காவல் கொளஞ்சிநாதன் கதிரவன் வசந்தி கேட்டிருக்கிறாங்க தர்பார் படத்துல இருந்து.

0: 줌마 키.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
2: திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல அடுத்ததா கர்சவின் மூலமா விருப்ப பாடலை கேட்டுக்கிறாங்க. திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மாராடி ஏஎம் ரமேஷ் இவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குது பராசக்தி படத்திலிருந்து.

0: காதலி பெட்டிங்கிறது பலருக்கு ஒரு சாதனம் இல்ல, வாழ்க்கையோட கலந்த ஒரு அழகான உணர்வு. வர 16ஆம் தேதி நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள். இந்த கொண்டாட்டத்துல என் வானொலி என் வாழ்க்கை அப்படின்ற இந்த தலைப்புல வானொலியோடு உங்களுக்கு இருக்கிற மறக்க முடியாத நினைவுகளை உங்களோட குரல்ல பதிவு செஞ்சு எங்களுக்கு அனுப்புங்க. 938-546-1021 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு இன்னைக்குள்ள அனுப்பிடுங்க உங்கள் நினைவுகள். இந்த கொண்டாட்டத்தின் அழகான இசையாகட்டும்.
1: இதே ராகம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை டிராகன் படத்துல இருந்து கேட்டுக்கிறாங்க, கொழுமக்கண்டத்துல இருந்து ராமகிருஷ்ணன்.

0: Prime Minister Narendra Modi's austerity appeal. Centre increases import duty on gold and other precious metals. IMD predicts early arrival of monsoon this year. And in IPL cricket, Gujarat Titans beat Sunrisers Hyderabad by 82 runs in Ahmedabad. And with that, we end the morning news. Have a nice day.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 8:30.
2: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
3: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
4: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
5: Coconut Development Board presents Tender Coconut Water.
6: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
5: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
1: இன்றைய நிகழ்ச்சியில்
7: தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள்.
8: தென்னை ஒரு பல்லாண்டு பயிர், அது போக அது ஒரு சல்லி வேர்பயிர். அதனால ஒரு குறிப்பிட்ட மண்மண்டலத்திலிருந்துதான் வாழ்நாள் முழுக்க அதற்கு எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் தேவையோ அதை கிரகித்த வண்ணம் இருக்கின்றது. அதனால அந்த மண் மண்டலத்திற்கு நாம் போதிய அளவு ஊட்டச்சத்துக்களை உரங்கள் வாயிலாகவோ அல்லது இயற்கை எருக்கள் வாயிலாகவோ மீள்நீட்சி செய்வது ரெப்ளெனிஷ் செய்வது மிகவும் அவசியம். மண்ணிலே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் எந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை நிலையில் இருக்கின்றதோ அதுவே தென்னையின் விளைதிறனை தீர்மானிக்கும். அதனால்தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உழவர்களுக்கு சமச்சீர் உர மேலாண்மையை பின்பற்றுமாறு அறிவுறுத்திய வண்ணம் இருக்கின்றது.
9: அது என்ன மேடம் சமச்சீர் உர மேலாண்மை?
8: இயற்கை உரங்கள், மண் பரிசோதனை அடிப்படையிலான ரசாயன உரங்கள், உயிர் உரங்கள் உள்ளடக்கிய அந்த நெறிப்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து மேலாண்மை முறையை நாம் கையாண்டால் கண்டிப்பாக தென்னையில வந்து பல்வேறு உயிரியல் இடர்பாடுகளுக்கான எதிர்ப்பாற்றலை வழங்கி நல்ல விளைச்சலை பெற முடியும். பொதுவா தென்னை மரத்துக்கு வந்து ஏறத்தாழ 16 ஊட்டச்சத்துக்கள் தேவை. அது பேரூட்டங்கள் மற்றும் நுண்ணூட்டங்கள் என இரு வகைப்படும். பேரூட்டங்கள்ல முதல்ல வர்றது என்னன்னா தழைச்சத்து, நைட்ரஜன். தென்னையில வந்து புரதம் உருவாவதற்கு பச்சையம் கிடைப்பதற்கு தழைச்சத்து தேவைப்படுது. நம்ம ஒரு தென்னை மரத்தை எண்ணி பார்த்தாலும் அதுல ஏறத்தாழ 35-40 ஓலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அத வந்து ஒரு ஹெல்த்தியான தென்னை மரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளவு ஓலை

0: மண்ணில வந்து புரதம் உருவாவதற்கு பச்சையம் கிடைப்பதற்கு தழைச்சத்து தேவைப்படுது. நம்ம ஒரு தென்னை மரத்தை எண்ணி பார்த்தாலும் அதுல ஏறத்தாழ் 35 to 40 ஓலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அத வந்து ஒரு ஹெல்த்தியான தென்னை மரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளவு ஓலைகள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதற்கு தழைச்சத்து தேவை. பொதுவா தென்னை மரத்துக்கு வந்து ஒரு வருடத்திற்கு 560 கிராம் தழைச்சத்து தேவைப்படுது. இதை வந்து நம்ம பல்வேறு உர ஆதாரங்கள் வழியா கொடுக்கலாம், அதாவது யூரியா வழியாகவோ அமோனியம் சல்பேட் வழியாகவோ இல்ல வேறு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது அந்த மாதிரி தென்னை மரத்துக்கு தேவைப்படும் தழைச்சத்தை கொடுத்து அதனுடைய தேவையை நாம் நிவர்த்தி செய்யலாம். இரண்டாவது முக்கியமான பேரூட்டம் என்னன்னா மணிச்சத்து. பொதுவா தென்னை மரத்துக்கான ஆற்றலை கொடுக்கறதுக்கு வந்து இந்த மணிச்சத்து தேவைப்படுது. தேங்காயில புரதச்சத்தை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பாலை வந்து சீக்கிரமா வெடிக்கிறதுக்கும் வேர்கள் வந்து நல்ல வீரியத்தோடு வளர்ச்சி பெறவும் இந்த மணிச்சத்தானது தென்னை மரத்துக்கு மிகவும் தேவைப்படுகின்றது. நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுவோம் இல்ல டிஏபி போடுவோம், அது அடுத்த டைம் உரம் போடுற வரைக்குமே கரையாம கூட சில சமயங்களில் இருக்கும். குறைவான நகர்வு திறன், சில சென்டிமீட்டர் மட்டுமே ஒரு நாளைக்கு நகரக்கூடிய ஒரு சத்துனா அது மணிச்சத்து தான். அதனால மணிச்சத்து நம்ம போடையில அங்க எருக்கள் இயற்கை எருக்கள் எல்லாம் நம்ம சேர்த்தி போட்டோம்னா மண்ணில் அதனுடைய நகர்வு திறன் வந்து அதிகரிக்கும். மணிச்சத்து வந்து ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 320 கிராம் தேவைப்படுது. இதைய சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அல்லது டையமோனியம் பாஸ்பேட்டாக கொடுக்கலாம். ஃபர்டிகேஷன் பண்ற விவசாயிகள் மோனோ அமோனியம் பாஸ்பேட் அல்லது பிற வாட் சால்யபிள் பாஸ்பரஸ் ஃபார்முலேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அல்லது டிஏபிய 2 நாள் தண்ணியில உறவிச்சு அந்த தண்ணி எடுத்து நம்ம ஃபர்டிகேஷன் செட்டப்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்க ஊத்துறீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் டிஏபியில் உள்ள முழுமையான மணிச்சத்தானது தண்ணியில வராது, அதனால வேஸ்டா தான் போகும். ஏன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் டிஏபி ரெண்டுமே வந்து நீரில் முழுமையாக கரையும் தன்மை இல்லை. அதனால ஃபர்டிகேஷன் பண்ற அந்த உழவர் பெருமக்கள் எஸ்எஸ்பி ஆர் டிஏபிய தண்ணியில 2 நாள் ஊற வச்சு கரைச்சு யூஸ் பண்றதுக்கு பதிலா வாட்டர் சால்யபிள் ஃபார்முலேஷன்ஸ் மோனோமோனியம் பாஸ்பேட் இருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணி அதிக லாபத்தை பெறலாம். மூன்றாவது முக்கியமான ஒரு சத்து என்னன்னா சாம்பல் சத்து. 2000 வருஷத்திலிருந்தே பார்த்தோம்னா நம்ம பகுதியில வந்து ஏதோ ஒரு பூச்சியோ நோயோ பெரிய தாக்குதலை ஏற்படுத்திட்டு வருது. முதல்ல நம்ம எரியோபிட்ஸ் இலந்தி அப்படின்னு சொன்னோம், காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூண்வண்டு, ரியூகோஸ் ஸ்பைரலிங் ஒயிட் ஃபிளை, வேர்வாடல் நோய், இந்த மாதிரி வந்து தென்னையில ஏதோ ஒரு பூச்சியோ நோயோ வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு வருது. சோ இந்த மாதிரி பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் அதீத சீதோஷ்ண நிலைகளுக்கும் தென்னை மரத்துக்கு ஒரு தாங்கு திறனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து சாம்பல் சத்து தேவை. கண்டிப்பா சாம்பல் சத்து போடல அப்படின்னு சொன்னா விளைதிறன் பாதிக்கப்படும். ஈவன் நம்ம அடுப்பு சாம்பலை கூட நம்ம போடலாம். சாம்பல் சத்து வந்து தென்னை மரத்துக்கு ஒரு வருடத்திற்கு 1200 கிராம் தேவைப்படுது. இதை நம்ம வந்து எய்தர் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் இல்ல சல்பேட் ஆஃப் பொட்டாஷ் வழியா கொடுக்கலாம்.
1: தழை மணி சாம்பல் சத்து ஆச்சு, அடுத்தது மேடம்
0: கால்சியம். நம் தமிழ்நாட்டுல வந்து பெரும்பாலும் தென்னை மரத்துல வந்து சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வர்றது கிடையாது. ஏன்னா ஓடக்கல் பூமியில பெரும்பான்மையாக நம் மாநிலத்தில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருது. அமில நிலங்களில் தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகள் அங்க வந்து லைம் போடுவாங்க, சுண்ணாம்பு போடுவாங்க, அதாவது கால்சியம் கார்பனேட். ஆனா தமிழ்நாட்டுல வந்து பெரும்பான்மையான அந்த மண் வகைகள் காரநிலையை சார்ந்தது. அதனால சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ஜிப்சம் வந்து போடலாம். ஜிப்சம் போட்டோம் அப்படின்னா அதுல 2 2nd-level ஊட்டச்சத்துக்கள் கால்சியம் இருக்குது, சல்பரும் இருக்குது. அதனால இந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையை ஜிப்சம் போட்டு நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம். ஜிப்சம் போட்டோம் அப்படின்னா பிஹெச்மே குறையும், மண்ணோட பொலமுழப்பு தன்மையுமே வந்து அதிகமாகும், நல்ல வந்து பருப்பு வந்து திக்காகும். சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா தக்காளியில வெடிக்கிற மாதிரி இந்த ஓட்டுல வந்து விரிசல் வரும், அந்த தேங்காய் ஓட்டுல விரிசல் வரும், மட்டை வந்து அதே வந்து பிளந்து போன மாதிரி காணப்படும். இதெல்லாமே வந்து சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை அறிகுறிகள். இப்ப நம்ம வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுறது முக்கியமா மணிச்சத்து மண்ணுக்கு சேர்க்கணும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம போடுறோம். இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்லயே வந்து கால்சியம் மற்றும் சல்பர் மறை சேர்க்கப்படுகின்றது. எனவே தொடர்ச்சியா சூப்பர் பாஸ்பேட் போட்டுட்டு இருக்கிற விவசாயிகள் வந்து தனியா சுண்ணாம்பு சத்தோ இல்ல சல்பரோ போடணும் அப்படிங்கிற ஒரு தேவை கிடையாது. ஒரு 2nd-level ஊட்டச்சத்து இப்ப கெய்னிங் மொமெண்டம் அப்படின்னு சொன்னா வந்து மெக்னீசியம் தான். ஏன்னா பச்சைய மூலக்கூறின் மத்தியில வந்து இந்த

0: மனுஷன் சத்து இருக்குது. பொது பரிந்துரையாகவே ஒரு வருடத்துக்கு ஒரு மரத்துக்கு 1 கிலோ அளவு இரண்டு ஸ்பிளிட்ல 6 மாசத்துக்கு ஒரு 1/2 கிலோ போடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி வருது. அந்த மூன்றாவது மிக முக்கியமான இரண்டாம் நிலை பேரூட்டம் என்னன்னா கந்தகம், அதாவது சல்பர்.
1: இதன் குறைபாட்டை எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: இப்ப நிறைய விவசாயிகள் வந்து இந்த தண்டு பகுதி மேல மரத்து மேல வந்து அந்த ஓலைகள் எல்லாமே சரியுது அப்படின்னு சொல்றாங்க. இது இங்கிலீஷ்ல வந்து ஸ்கர்டிங் அல்லது பக்லிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சல்பர் டெபிஷியன்சியும் இந்த மாதிரி ஸ்கர்டிங் ப்ராப்ளமுக்கு வித்திடும். பொதுவா மண்ல வந்து 10 ppm விட குறைவாக அந்த சல்பர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மண்ணில் பற்றாக்குறை ஏற்படும். சோ அந்த மாதிரி சல்பர் டெபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கால்சியம் சல்பேட் போட்டே அதை வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஈவன் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்லயுமே வந்து சல்பர் இருக்குது. தொடர்ச்சியா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த விவசாயிகள் வந்து தனியா சல்பர் போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதாவது சல்பர் வந்து தஞ்சாவூர் மாடல் நோய் போன்ற பல்வேறு நோய்களுக்கு எதிர்ப்பாற்றலை அந்த தென்னை மரத்துக்கு வந்து கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்னன்னா நுண்ணூட்ட சத்துக்கள். பொதுவா அந்த நுண்ணூட்ட உரங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கறதுனால உழவர் பெருமக்கள் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறையா இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தென்னை மரத்துல வந்து விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்படும். ஜிங்க் டெபிஷியன்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 200 கிராம் ஜிங்க் சல்பேட் போட்டு அந்த துத்துநாக சத்து பற்றாக்குறையை நாம் நிவர்த்தி செய்யணும். கண்டிப்பா வந்து குறுமை உதிரும். அடுத்த ஒரு நுண்ணூட்டம் என்னன்னா தாமிரம், அதாவது காப்பர். எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிக்குதோ அங்க எல்லாமே வந்து காப்பர் டெபிஷியன்சி வரும். காப்பர் டெபிஷியன்சி நம்ம மண்ணில் இருக்குது அப்படின்னா வருடத்துக்கு ஒரு மரத்துக்கு 100 கிராம் அளவு காப்பர் சல்பேட் போட்டு அதனுடைய பற்றாக்குறையை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அடுத்த ஒரு சத்து என்னன்னா இரும்பு சத்து. இப்ப இரும்பு சத்து மண்ல வந்து பற்றாக்குறை இருக்குதுன்னா அந்த அறிகுறி வந்து தென்னை மரத்தில் பெரிதா நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனா தென்னந்தோப்புல வேற ஏதாச்சும் பயிர்கள், அதாவது கொக்கோ, ஈவன் களை செடிகள்ல கூட இந்த இரும்பு சத்து பற்றாக்குறை அறிகுறி தென்படும். பொதுவா அந்த அயர்ன் டெபிஷியன்சி வந்து நம்ம இன்டர்வீனல் குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வீனல் குளோரோசிஸ் அப்படின்னா நற்பகுதி பச்சையா இருக்கும், நரம் விடை பகுதி வந்து வெளிரி போய் காணப்படும். இது டிபிக்கல் அயர்ன் டெபிஷியன்சியோட சிம்டம். சோ இந்த மாதிரி தருணங்களில் நம்ம வந்து ஃபெரசல்பேட்ட ஒரு மரத்துக்கு 200 கிராம் நம்ம போட்டு அந்த இரும்பு சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யலாம். பட் அது பிக்சேஷனுக்கான அபாயம் இருக்கிறதுனால நம்ம கூடவே சிட்ரிக் ஆசிடும் போடலாம். அதாவது இரும்பு வந்து Fe3+ ஆயிருந்துச்சுன்னா அந்த மரம் வந்து எடுத்துக்காது, Fe2+ ஆயிருந்தாதான் அந்த மரம் எடுத்துக்கும். சோ Fe2+ ஆகவே ரீடைன் பண்றதுக்கு சிட்ரிக் ஆசிட் நம்ம கூட போட்டோம் இல்ல ஆர்கானிக் ஆசிட்ஸ் அளிக்கக்கூடிய இயற்கை எருக்கள் நம்ம போட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து மண்ணில் நிலைநிறுத்தப்படுதல் மற்றும் மணிச்சத்து நிலைநிறுத்தப்படுதல் ரெண்டையுமே நம்ம வந்து தவிர்க்க முடியும். அதனால நுண்ணூட்ட சத்துக்கள் போடையில உழவர்கள் வந்து கூடவே இயற்கை எருக்கள், அது தொழு உரமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பசுந்தாள் உரமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இயற்கை எருவை நம்ம போட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து நிலைநிறுத்தம் மணிச்சத்து நிலைநிறுத்தம் இது எல்லாத்தையுமே தவிர்த்து அந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாமே வேர்களுக்கு கிடைக்க நாம் வழிவகுக்கலாம். அடுத்தது மாங்கனீஸ். இந்த மாங்கனீஸ் சத்து பற்றாக்குறை வந்து அதாவது இலைகள் வந்து சுருண்டு காணப்படும். தமிழகத்து மண் வகைகள்ல பரவலாக மாங்கனீஸ் சத்து பற்றாக்குறை நம்ம பார்க்க முடியாது. ஏதோ ஒரு சில இடங்கள்ல தான் நம்ம வந்து இந்த மாங்கனீஸ் டெபிஷியன்சியை பார்க்கலாம். அடுத்தது மாலிப்டினம். பொதுவாகவே தழைச்சத்து நிலைநிறுத்தத்துக்கு தேவைப்படும் ஒரு மிக முக்கியமான ஒரு நுண்ணூட்டம். அமில மண் வகைகள்ல வந்து இதனுடைய பற்றாக்குறை தென்படும். அப்ப அமில மண் வகையில இது டெபிஷியன்டா இருக்குது அப்படின்னா சோடியம் மாலிப்டேட் போட்டு இந்த மாலிப்டினம் டெபிஷியன்சி நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம். இப்போ பிரிக்க முடியாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டா தென்னையும் போரானும் அப்படிங்கிற ஒரு பதில் தான் இன்னைக்கு வரும். ஏன்னா போரான் சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா துத்தநாகம் மாதிரியே கண்டிப்பா குறும்புகள் வந்து கொட்டும். சோ ஒரு மரத்துக்கு ஒரு வருடத்திற்கு வந்து 100 கிராம் அளவு அதிகபட்சமாக அந்த போரான் வந்து போடலாம். போரான் சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஒல்லி காய்கள் அப்படின்னு சொல்லுவோம், உள்ள உடச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, ஓடு மட்டும்தான் இருக்கும், அந்த மாதிரி வந்து ஏற்படும். அடுத்தது குளோரின் வந்து நிறைய விவசாயிகள் கேட்பாங்க சாப்பாட்டு உப்பு போடலாமா வேண்டாமா அப்படின்னு. மண்ணிலையும் தண்ணியிலையும் வந்து குளோரின் ஜாஸ்தியா இல்ல, உப்பு தன்மை ஜாஸ்தியா இல்ல அப்படின்னு சொன்னா தாராளமா சாப்பாட்டு உப்பு ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு 1 கிலோ அளவு நம்ம போடலாம். சோ இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது எல்லாமே வந்து என்னன்னா ரசாயன உரங்கள். இப்ப அதோடு மட்டுமல்ல

0: இல்லாமல் நிறைய இயற்கை எருக்கள்மே வந்து போடணும். அது வந்து தொழு உரமாக இருக்கட்டும், இல்லைனா ஆட்டு எருவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மக்க வைக்கப்பட்ட கோழி எருவாக இருக்கட்டும், உயிர் உரங்கள் நம்ம போட்டோம்னா மண் வளம் பெருகும்.
1: மேடம், அந்த தென்னை டானிக் பத்தி சொல்லவே இல்லையே.
0: இப்ப தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்துல இந்த நுண்ணூட்டத்தை தென்னை மரத்துக்கு வழங்குவதற்கான டானிக் வந்து உழவர் பெருமக்களுக்காக நாங்கள் வழங்கி வருகின்றோம். தேவைப்படும் உழவர் பெருமக்கள் அங்கு வந்து அந்த தென்னை டானிக்கை பெற்று பலனடையலாம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இதுவரை தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃபிரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
3: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ. மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
3: நான்
4: கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர், மொத்தத்தில் ஒரு எழுத்தாளர். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். புகுந்த வீடு கடலூர்.
3: இப்போதைக்கு கடலூர்ல வசித்து வரீங்க?
4: ஆமா சார், இப்போதைக்கு கடலூர்ல இருக்கிறோம் சார்.
3: இப்ப நீங்க வந்து ஒரு நீண்ட நாள் வானொலி நேயர். இப்ப வானொலிக்கு 90 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி தொடங்கப்பட்டு இப்ப வந்து ஜூன் மாசத்துல வந்து 90 வயது நிறைவடைய போகுது. இந்த நேரத்துல வந்து நேயர்களை வந்து சந்திச்சு பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அந்த விதத்துல உங்களையும் சந்திச்சு நாங்க பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். வானொலிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு குழந்தையில இருந்து சொல்லுங்களேன், எப்படி?
4: அப்பா ராணுவத்துல இருந்தாரு, நாங்க அப்பா கூடவே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து எங்களுடைய படிப்பு தடைபடுதுன்னு சொல்லிட்டு ஊர்ல கொண்டு வந்து விட்டு இருந்தாரு, காஞ்சிபுரம் சொந்த ஊர். அங்க பக்கத்துல ஒரு கிராமம், அதுல பாத்தீங்கன்னாக்கா வானொலி பெட்டி வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் இந்த நல்ல ஒரு பிரவுன் கலர்ல
3: முர்ஃபி ரேடியோ பெரிய செட்டா இருக்கும்.
4: பெரிய செட்டா இருக்கும். ஆமா ஆமாங்க சார். அந்த செட்டு வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க. வச்சிருக்கும் போது அந்த காலையில எழுந்த உடனே அதுல வந்து 2 சுவிட்ச் இருக்கும். திருகின உடனே அந்த காலையில அந்த ஒரு டியூன் ஒண்ணு வரும் பாருங்க,
3: வானொலியோட
4: சிக்னேச்சர் டியூன். அதுவும் வந்தே மாதிரமும் அதை போடுவாங்க பாருங்க. நான் அதை கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில வீடுகள்ல தான் அப்ப வானொலி பெட்டி இருந்தது. அப்ப எங்க வீடும் அதுல ஒண்ணுன்றதுனால இந்த காலையில நேரத்துல வந்து அந்த நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறது நல்லா இருக்கும். செய்திகளை வந்து தவறாம கேக்குறது அது. அதே மாதிரி சாயந்தரத்துல உழவர்களுக்கான நிகழ்ச்சி ஒண்ணு இருக்கும் சார். அது வந்து அங்க இருந்தவங்க எல்லாம் விவசாய குடும்பம்ன்றதுனால சாயந்தரத்துல வந்துட்டு கொஞ்சம் அந்த பெட்டியில போடுமா அது போடுமான்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டமா உட்காந்துருவாங்க. அது இல்லாம இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா இந்த மதிய நேரம் நினைக்கிறோம், சில நாளைக்கு ஒளிச்சித்திரம் இருக்கும், பல நாளைக்கு வந்து 1 மணி நேரம் நாடகம் இருக்கும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தொலைக்காட்சியை பாக்கணும்னு சொன்னா போய் அந்த இடத்துல உட்காந்து பாக்க வேண்டியிருக்கு. அவங்க அவங்க வேலை செஞ்சுகிட்டே இந்த நாடகத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. முக்கியமான ஒண்ணு சொல்லணும் என்னன்னா, கூட்டு குடும்பமா இருக்கும் போது பிடக்குகள்லாம் இருக்கும் சார். சின்ன வயசுல பார்த்தது.

0: சண்டைகள்லாம் வரச்ச என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாடகம் வந்து ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து அதுல அவங்களுக்கு சமரசம் செஞ்சு வைக்கிற மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கும் போல இருக்கு. அதுல அதுல என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தவங்க நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் போச்சுவா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு சமரசமாகறத பாத்திருக்காங்க. அது அப்போ அது பெரிய விஷயமா தெரியல, இப்ப பாக்கும் போது அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது சார். அது
1: பொதுவாக வானொலி நாடகங்கள் அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஒளிச்சித்திரம், இதை நம்ம காதால கேட்கும் போது நமக்கு கற்பனை சக்தி அதிகமாகும். ஒரு கார்ல போறாங்க, பேசிட்டு போறாங்க, ஒரு மலையில ஏறுறாங்க அப்படின்னா நம்ம உடனே நாமளே அந்த இடத்துல நின்று அந்த மலையில ஏறுற மாதிரியும் கார்ல போற மாதிரியும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப கற்பனை எண்ணங்கள் வந்து அதிகப்படுத்தும் வானொலி.
0: அதே மாதிரி இந்த கல்லூரி எல்லாம் வந்த போது கிரிக்கெட் கமெண்ட்ரி, அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டதுக்கு டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டுட்டே இருக்கிறோம். கல்லூரியில இருக்கும் போது ப்ரொஃபசருடைய பீரியட் அது, அந்த நேரத்துல அதை கேட்டுட்டு இருக்கிறோம். கேட்டுட்டு இருக்கும் போது வந்து திடீர்னு வந்து அவங்க உள்ள வந்துட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, எங்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதை கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியல,
1: என்ன செய்யறது தெரியல, அந்த நேரத்துல
0: தெரியல. அது வந்து நான் வந்து எந்திரிச்சு நின்று இப்படியும் அப்படியும் அந்த வெளியில தெரியாம அது ஒரு ஒரு இந்த அனுபவம். ஆனா அவங்க ப்ரொஃபசர் பாத்துட்டாங்க, பாத்துட்டு இந்த பொண்ணு இதெல்லாம் செய்ய மாட்டான்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு கேட்டாங்க விஷயத்த சொன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஒரு அனுபவம், அது
1: மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
0: மறக்க முடியாத இப்ப நினைச்சாலும் அந்த ஞாபகம், அந்த பயம், அவங்க பேசும்போது பேச்சே வரல.
1: ஆனாலும் அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்திருக்கு,
0: நம்பிக்கை இருந்தது. அதனால நீ அதெல்லாம் செய்ய மாட்ட சொல்லு, யார் செஞ்சாங்கன்னு, யாரு செஞ்சாங்கன்னு காட்டி கொடுத்தோம்னா வம்பாயிடும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எங்க பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது லீவுக்கு போவோம் சார். சோழிங்க இருக்க பக்கத்துல இருக்கிற ஒரு மலை கிராமம் அது. பெரியப்பா வந்து ஸ்கூல் ஹெச்எம்மா இருந்தாருங்க தொடக்கப்பள்ளியில. பெரியம்மாவுக்கு குழந்தைகள்லாம் கிடையாது, நாங்க தான். அவங்க வீட்டுல ரேடியோ இருந்தது. அதே மாதிரி அங்க ஒரு அந்த தெரு முனையில வந்து ஒரு விநாயகர் கோவில், அந்த கோவிலுக்கு வந்துட்டு ரேடியோ வாங்கி கொடுத்திருந்தாங்க. அது ஒலிபெருக்கியெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னு இப்ப எனக்கு தோணுது. அந்த சாயந்தர நேரத்துல அந்த ரேடியோவை வச்சிருவாங்க, ரேடியோ வைக்கிறதுக்குன்னு ஒருத்தங்களை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. ரேடியோ வச்சிருவாங்க, அது ராத்திரி 9 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகள் அதுல ஓடிட்டே இருக்கும். அது எல்லா இடத்துக்கும்
1: ஊருக்கே கேக்குற மாதிரி,
0: ஊருக்கே கேக்குற மாதிரி இருக்கும். எங்கெல்லாம் வந்து காற்று கூட நுழைய முடியாத இடத்துல கூட இந்த வானொலி நுழைஞ்சிருக்குது, அதனுடைய பயன்பாடு வந்து எல்லாருக்கும் ரொம்பவும் பயன்பட்டு இருக்குதுன்றது தெரியுது. எங்களுக்கு என்னன்னாக்கா, அப்பாவை பத்திய விஷயங்கள் அப்பெல்லாம் கடிதம் மட்டும்தானே இருந்தது. அவரை பற்றிய விஷயங்கள், அவர் எப்படி இருக்கிறாருன்றது, அவர் ஜம்முல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில மழை வெள்ளம் இருக்கா, என்ன இருக்கு, எப்படி இருப்பாங்கன்றதுக்கு அது அந்த உணர்வு சார். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரை பற்றி உடனே தெரிஞ்சுகிட்ட மாதிரி இப்ப அந்த மாதிரியான ஒரு உணர்வு.
1: வானொலி செய்திகள் மூலமா இந்தியாவில் என்ன நடக்குது,
0: என்ன நடக்குது
1: அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது, சரி நம்ம அப்பா வந்து ஒன்னும்
0: அப்பா பிரச்சனை இல்லாம நல்லா இருக்காரு, திடீர்னு வந்து அந்த ஜீலம் நதியில வந்துட்டு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு வாங்க, ஐயோ வெள்ளம் வந்துருச்சுன்னா அப்பா அங்க இருக்காரு அப்படின்னு நினைப்போம். அப்ப அந்த இதெல்லாம் சரியாயிடுச்சுட்டாங்க. நியூஸ்ல வந்து அவங்க சரோஜ் நாராயண சுவாமி
1: செய்திகள்,
0: நமக்கு ஒரு கம்பீரம் தொற்றிக்குன்னு வந்துடும்.
1: நீங்க சின்ன வயசுல வந்து ரேடியோ எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க.
0: ஆமா சார்.
1: அப்புறம் வந்து வானொலி கூட தொடர்பு, அது எப்ப முதல்ல?
0: வானொலி கூட தொடர்பு இளைய பாரதம்னு ஒரு நிகழ்ச்சி இருந்தது சார். அதுல வந்து ஒரு சின்ன வேடம் தான், இலங்கை மன்னன் என்ன நாடகம்னு எனக்கு ஞாபகத்துல இல்லை இப்போதைக்கு. அந்த இலங்கை மன்னன் பேசுற மாதிரி ஒரு வசனம், அது மட்டும் ஞாபகம், கடுகு சிரித்தாலும் காரம் போகாது என்று காட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம் பாருங்க. அதுதான் வானொலியோட தொடர்பு. அவ்வளவு.
1: எந்த வானொலி, எந்த நிலையம்?
0: சென்னை வானொலி நிலையம்.
1: அங்க போய் முதல் முதல்ல இது பண்ணீங்க. அது பிறகு இப்ப நீங்க கடலூர் கல்யாணம் ஆகி கடலூர் வந்தீங்க. புதுச்சேரி வானொலி கூட எப்ப தொடர்பு?
0: கடலூர் வந்தது கூட சார், கடலூர்ல ரொம்ப நாட்கள் இல்ல சார். ஏன்னா என்னுடைய கணவர் வந்துட்டு விமானப்படையில இருந்ததுனால திருமணம் ஆகி வந்த அடுத்த ஒரு மாதத்திலேயே டெல்லிக்கு தான் நாங்க பயணப்பட்டோம். அதனால அங்கே வந்து ஒரு 20-21 ஆண்டுகள் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட இப்ப ஒரு 10 ஆண்டுகளா இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்பதான் புதுச்சேரி வானொலி நிலையத்தோட தொடர்பு. புதுச்சேரி வானொலி நிலையத்தினுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் எல்லாம் அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கு. காலையில அப்போல்லாம் வந்து மேழியர் உலகம்னு இருந்ததுங்களா, மேழியரே கேளியர், அப்புறம் இரவுல மேடி செல்லம் இருந்தது. இப்போ காலையில வந்து உழவர்களுக்கான நிகழ்ச்சிகள் நினைக்கிறேன். அதுல காத்தமுத்து கருத்தமுத்து பேர நல்ல பொருத்தம், அவங்க உரையாடல் இருக்கு பாருங்க. அதாவது ரொம்ப பொருத்தமா வந்து அந்த உழவர்கள் வந்து எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி ஒரு அந்த உரையாடல், பேசுற விதம், அந்த பேச்சு நடையில பேசுறது, அதுவும் அவங்களுடைய அந்த வட்டார வழக்குல பேசுறது, அது ரொம்ப அருமை. அதை கேட்காம இருந்தாக்கா வந்துட்டு அன்னைக்கு பொழுது நல்லா

0: இல்ல அது மாதிரி ஒரு இது, அது கேட்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அதுல இன்னொரு கூடுதல் தகவல் இப்ப இங்க வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல வந்து காத்தமுத்து கருத்தமுத்துன்றதுல அதுல நீங்க ஒரு பாத்திரம் நான் நினைக்கிறேன். காத்தமுத்து தான் சார் கருத்தமுத்துன்றவர், அவர்
1: சீனிவாச முருகன்.
0: சீனிவாச முருகன் சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், எவ்வளவு அருமையா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சா உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சார்.
1: நல்லா இருக்கு. நீங்க பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் சொல்லுங்களா.
0: நான் பங்கு பெற்றது இங்க வந்து விழிப்புணர்வு சம்பந்தமா வந்துட்டு ரெண்டு மூணு உரைகள் தந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்திக்கான ஒரு உரை கொடுத்திருக்கேன்.
1: உங்களது உரையோ இல்ல உங்களது நிகழ்ச்சியோ வந்து தமிழ்நாடுல லெவல்ல எல்லா வானொலி நிலையங்களும் ஒளிபரப்புமாறு நிகழ்ச்சி எல்லாம் இருந்துச்சா?
0: அந்த மாதிரி என்னுடைய அயல்வெளி பயணங்கள் பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தேன், அதுல நேர்காணல். அதே மாதிரி சிறுகதைகள், சிறுகதையை வாசிக்கும் போது இந்த சிறுகதையை கேட்டவங்க எனக்கு என்னுடைய வட்டாரத்தில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க, பட் நான் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சிறுகதை வாசிக்கிறேன்றது தெரியாது. குரல் வச்சு நீங்க தான் அப்படின்னு அந்த உங்க கண்டுபிடிச்சு அந்த சிறுகதைக்காக பாராட்டியிருக்காங்க. கவியரங்கம் கலந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாம என்னுடைய கவிதைகள் வந்து இங்க ஒரு 15 நிமிஷத்துக்காக கவிதைகள் வாசிச்சது.
1: கைபேசி மூலமா நம்ம வானொலியை கேட்கலாம்.
0: கைபேசி மூலமா இருக்கிற ஆப் இருக்குறீங்களா, நியூஸ் ஆன் ஏர், அந்த ஆப் வந்து ரொம்ப வசதியா இருக்குங்க சார். ஏன்னா முதல்ல எல்லாம் அந்த பெரிய பெட்டி வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் வச்சிருந்தோம், இப்ப அதுக்கான வேலைகளே கிடையாது. இந்த ஆப் மூலமாவே
1: ஆண்ட்ராய்டு போன் இருந்தா போதும், அதுல பிளே ஸ்டோர்ல போய் நியூஸ் ஆன் ஏர் அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரீயாவே நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்கலாம்.
0: அது ஒண்ணு. அதே மாதிரி சிறுவர் சோலைன்னு முதல்ல இருந்தது, சிறுவர் பூங்கான் இருக்கு,
1: சின்னஞ்சிறு கிளிகள்,
0: சின்னஞ்சிறு கிளிகள், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹலோ டாக்டர்
1: எஃப்எம் ரெயின்போல மதியம் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் அப்படின்னு திங்கள் கிழமை முதல் வெள்ளி வரை வாரந்தோறும் அந்த நிகழ்ச்சி இருக்குது.
0: அதே மாதிரி இலக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் தர நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அது உண்மையிலேயே வந்து இலக்கியத்தை வந்து புதுப்பிக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து வந்து எல்லாராலையும் வந்து வாசிச்சு பாக்கிறதுக்கு நேரமோ அல்லது அவங்களுக்கான அந்த வாய்ப்போ கிடைக்காம இருக்கலாம். இப்ப வந்து நம்ம நேர இலக்கியத்தை பத்தி கேட்கும் போது அந்த சொல்றவங்க அந்த நிகழ்ச்சி அமைப்பு சொல்றவங்களுடைய அந்த இதையெல்லாம் வச்சு அந்த இலக்கியத்தை வாசிக்கணும், படிக்கணும், அதை இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் வந்து
1: ஆர்வத்தை தூண்டுற மாதிரி
0: இருக்கு வாசகர்கள்.
1: புதுச்சேரி அப்புறம் சென்னை திருச்சி
0: இந்த
1: வானொலி நிலையங்கள் வந்து ரொட்டேஷன் முறையில வந்து இலக்கியம் பேசுவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றீங்க இவ்வளவு இருக்கு.
0: அதுதான் சார் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் ஒரு நிகழ்ச்சியில வந்து பாரத பிரதமர்
1: நாட்டு மக்களுக்கு
0: உரையாற்றுகின்ற ஒரு நிகழ்ச்சி, அதை தவறாம கேக்கிறது நல்லாவே இருக்காது. இதெல்லாம் வந்து வானொலிக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு நிகழ்வுகளா இருக்குது.
1: எனக்கு என்னன்னா பல்வேறு ஊடகங்கள் இருக்குது, இன்னைக்கு வந்து சமுதாய ஊடகங்கள் நிறைய இருக்குது, பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், எக்ஸ் தளங்கள் இப்படிலாம் இருக்குது. பல்வேறு ஊடகங்கள்லயும் எல்லாரும் நிறைய பேர் மூழ்கிதான் இருக்காங்க. இருந்தாலும் வானொலி அது வந்து நமக்கு எந்தவித தொந்தரவும் தராம நம்ம வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டே அது வானொலியும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா மத்த ஊடகங்கள்ல நம்ம மூழ்கணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும்,
0: நேரத்தை சாப்பிட்டுடும் சார். அதெல்லாம் நிறைய. இன்னொரு விஷயம் இதுல சொல்லணும்னா ஒரு ஊடகத்தினால வந்து அதுல வந்து ரெண்டுமே இருக்குன்னு சொல்லலாம், அதாவது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வானொலியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அதுல நன்மையை தவிர தீமை என்பது எள்ளளவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்துல எல்லோருடைய கருத்தும் அதுதான் இருக்கும். இப்ப முகநூல் போறோம் அப்படின்னு சொன்னா முகநூலால பாதிப்புகள் நிறைய இருக்கு. வேற எந்த ஊடகத்துக்கு நம்ம போனாலும் சரி, இல்ல பண்பாட்டு சீரழிவுகள், குடும்பத்தை சிதைக்கிற ஒரு தூண்டுதல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குது. ஆனா சமுதாயத்திற்கு ஒரு நன்மை செய்கின்ற ஒரு ஊடகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா யார் வேண்டுமானாலும் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் வானொலி ஒன்றுதான் சொல்லலாம். மற்றதுல தீமைகளும் கலந்திருக்கு இதுல இல்லை.
1: அப்புறம் வானொலி வந்து இந்த பல்வேறு தரப்பு மக்களையும்
0: அழைச்சி போகுது,
1: அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா சிறுவர் நிகழ்ச்சி இருக்கு, இளைய பாரத வந்து நிகழ்ச்சி இருக்கு, மகளிர் நிகழ்ச்சி, மருத்துவ நிகழ்ச்சி, விவசாய நிகழ்ச்சி, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுங்க.
0: மகளிருக்கான நிகழ்ச்சிகள்னு ஒன்னு வந்துட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து வேறுபாடே இல்லாம எல்லா துறையும் சேர்ந்தவங்களும் வெவ்வேறு பணிகள்ல இருக்கிற அத்தனை பெண்களையும், சாதித்த பெண்கள், தன்னம்பிக்கை இருக்கின்ற பெண்கள், அவங்களுடைய சவால்களை எப்படி அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நேர்காணலாவோ இல்ல அவங்களை பற்றி அந்த விவரங்கள் எல்லாம் அங்க சொல்லும் போது வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அட இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சவாலே கிடையாது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, இதையெல்லாம் தாண்டி இவங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கும் போது நம்ம வர முடியாதா என்ன அப்படின்ற ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரதா அமைஞ்சிருக்கு.

0: சார். இந்த மாதிரி சமதர்மம் ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் எதுவும் பார்க்காம இருக்கிறது, மிக எளிமையாக மக்களோடு மக்களாக தோழனாக நட்பாக இருந்து அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து கொடுக்கிறதுன்னா அது வானொலியை தவிர இப்ப மட்டும் இல்ல சார், இனி எத்தனை காலங்கள் வந்தாலும் வானொலிக்கு நிகர் எதுவுமே கிடையாது.
1: வானொலிக்கு 90 வாழ்த்துங்களா.
0: வானொலிக்கு 90 என்ன சார், அதுக்கு வந்து 900, 9000, 9,00,000, 9 கோடின்னு அது இந்த உலகம் இருக்கிற அளவுக்கும் காற்றை போல எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்து காற்றை போல மக்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என்பதிலே நிச்சயமாக அதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. வானொலி பல 100 ஆண்டுகளை தாண்டி பிரபஞ்சம் இருக்கின்ற வரையில் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி மனதார வாழ்த்துகின்றேன்.
1: உங்களை சந்திச்சு பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கங்க.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது புத்தம் புது காலை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் காரைக்குடி எஸ் சுப்பிரமணியம் அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். சாமி நின்னே கோரி என்ற வீணை குப்பையர் இயற்றிய வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

நேரம் இப்பொழுது 9:47 40 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் காரைக்குடிய சுப்பிரமணியம் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்க

சங்கம் டி வி வாசன் அவர்கள் கட்டம் நிகழ்ச்சியில் அடுத்து விது லக்கு மோக்கேதா ராகம் மாயாமாவளவகவுளை ஆதி தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

0: அரங்கிசையில் இதுவரை காரைக்குடிய சுப்பிரமணியம் அவர்களின் வீண இசை கேட்டோம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தமது அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்தார். தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவை கட்சிகளின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அனைத்து கட்சித் தலைவர்களும் உரையாற்றிய பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக
3: கூடியதும் முதலமைச்சர் திரு விஜய் அமைச்சரவை மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முன்மொழிந்தார். காங்கிரசின் திரு ராஜேஷ்குமார், கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு செல்லசாமி, விசிகாவின் வன்னியரசு ஆகியோர் முதலில் அரசுக்கு ஆதரவு தெரிவித்து பேசினார்கள். பேரவையில் தொடர்ந்து விவாதம் நடைபெறுகிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிஜேபி தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு மன்சுக் மாண்டவியா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்களின் சிறார்களுக்கு வரும் கல்வியாண்டில் முதலாம் ஆண்டு கல்லூரி படிப்பில் சேர்வதற்கான சார்ந்தோர் சான்று மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சார்ந்த முன்னாள் படை வீரர்கள் exwel.tn.gov.in இணையதளத்தில் சார்ந்தோர் சான்று பெறுவதற்கான வழிமுறைகள் மற்றும் படிவம் ஆகியவற்றை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்த படிவத்துடன் ஓய்வூதிய ஆணை நகல், படைவிலகல் சான்றில் மாணவர் பெயர் இல்லாத நிலையில் அதற்கான பார்ட்டு ஆர்டர் நகல், மாணவர் ஆதார் அட்டை நகல், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் சான்று கோரும் மாணாக்கர்களுடன் இவ் அலுவலகத்திற்கு நேரில் வரவும். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
3: தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாசனை சோப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பெரம்பலூர் குன்னம் கோட்டத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் குன்னம் மின்வாரிய அலுவலகத்தில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மின்வாரிய செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் நாளை நடைபெறுவதை ஒட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலிலிருந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் மற்றும் தாயாருக்கு வஸ்திர மரியாதை செய்யும் வைபவம் இன்று நடைபெற்றது. நாளை சித்திரை தேரோட்டத்தில் நம்பெருமாள் ஆண்டாள் சூடிக்கொடுத்த கிளிமாலை மற்றும் வஸ்திரங்களை அணிந்து காட்சியளிப்பார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிரடி சரவெடி கானங்களாய் நாம கேட்க போறோம் போடு ஆட்டம் போடு.

0: பூவின் இதழ் போல புன்னகை மலர தாயாய்
1: தோழியாய்
0: உறு துணையாய் உங்களோடு வந்த வானொலி பற்றி பகிர்ந்து கொள்ள
1: திருச்சி வானொலியின் 87வது உதய நாளில்
0: உங்கள் குரல் காற்றலைகளில்
1: அனுப்புங்கள் இன்று மாலைக்குள்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டுட்டு இருக்கோம் ஆட்டம் போட வைக்கும் பாடல்களாய். இது போடு ஆட்டம் போடு.
1: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே சந்தேகம் உனக்கு.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் துள்ளல் இசை பாடல்களின் தொகுப்பாய் நாம கேட்டுட்டு இருக்கோம். போடு ஆட்டம் போடு.
1: One, two, three, four.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு. நேயர்களே, இன்று பகல் 12:10 மங்கிர் உலகம் நிகழ்ச்சியில்
1: இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இனி நேயர்கள் கேட்கவிருப்பது ஒரு பட பாடல்கள். இன்று ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல்கள் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து.

0: நீங்கள் இதுவரை ஒரு பட பாடல்களாக மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: பூவின் இதழ் போல புன்னகை மலர தாயாய்
2: தோழியாய்
1: உறுதுணையாய் உங்களோடு வந்த வானொலி பற்றி பகிர்ந்து கொள்ள
2: திருச்சி வானொலியின் 87வது உதய நாளில்
1: உங்கள் குரல் காற்றலை

0: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம். பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய கனவோட அடுத்த கட்டத்தை நோக்கி நகர காத்திருக்கும் வருங்கால வெற்றியாளர்களுக்கான இன்றைய நிகழ்ச்சி பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம். பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம் என்ற சந்தேகத்தோட இருக்கக்கூடிய பல மாணவ மாணவிகளுக்கு தேவையான பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க கல்வியாளரும் மாணவ ஆலோசகருமான ஏ ஸ்டான்லி ராஜ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: சார், இப்ப பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாங்கிறது, நிறைய படிப்புகள்லாம் இருக்குது. ஒரு போக்கஸ்ல இல்லைன்னா கண்டிப்பா நம்ம ஒரு படிப்பை நம்ம வந்து எடுக்க முடியாது. அப்படி இருக்கும் போது மேலோட்டமா தெரிஞ்சது எல்லாமே வந்து இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மருத்துவம்னு பார்த்தோம்னா வந்து MBBS இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. தெரியாத நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கிறது?
2: பிளஸ் டூ ரிசல்ட் வந்த உடனே எல்லாருமே எப்பொழுதுமே குட் தான் அப்படிங்கிற நிகழ்வை விட்டுட்டு, ஒருவேளை நெகட்டிவா வந்தா அது வெறும் மார்க் தானே ஒழிய வாழ்க்கை கிடையாதுங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட் மாணவனுக்கு வரணும் சார்.
1: வெரி குட்.
2: ஏன்னா நான் அதை ரொம்ப எல்லா இடங்களிலும் பதிவு பண்றேன், அது பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாணவனுக்கு உடனே சான்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு என்ன பண்ணணுமோ, எந்த ஒரு தவறான நெகட்டிவ் எண்ணமும் வாழ்க்கையில மாணவனுக்கு வந்துடக்கூடாது சார். ஜீரோ மார்க் எடுத்த மாணவனா இருந்தாலும் ஹீரோ. ஏன்னா அவங்கிட்ட இந்த 5 சப்ஜெக்ட்ல 6 சப்ஜெக்ட்ல அல்லது இன்டெப்தா போட்டா 9 பேப்பர் இருக்கும். இந்த 6 பேப்பர்ல அவங்க மேபி நெகட்டிவா இருக்கலாமே ஒழிய அவங்க கிட்ட இருக்க ஸ்பெஷலிஸ்ட் நாலேஜ் ஸ்கில் டேலண்ட் எதுவும் மாற போறது இல்லை. அதனால அவங்க லைஃப்ல நெகட்டிவான எண்ணம் போக கூடாது அப்படிங்கறத உறுதி எடுத்துக்கிட்டு தான் அடுத்து அவங்க பிழைப்புக்காகவும் வாழ்க்கைக்காகவும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு எல்லா மாணவருக்கும் வாழ்த்து இந்த நேரத்துல சொல்லிட்டு. உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் பத்தி ஒரு லாஸ்ட் டிஸ்கஷன் ஒரு நாள் எங்கேயோ பண்ணும் பொழுது, ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குமா 8 டிபார்ட்மெண்ட் இருக்குமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா உண்மையிலேயே நான் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ற நேரங்களில் 163 டிபார்ட்மெண்ட் இருக்கு சார். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 200 நெருக்கி வந்துருச்சு. அதுல மேஜரா ஒரு 20 இன்ஜினியரிங் வந்து எப்பயுமே எவர்கிரீன் தான் வைங்க. உதாரணத்துக்கு அக்கோஸ்டிக் இன்ஜினியரிங் வந்து யாருமே எப்பயுமே ஒரு பெருசா எடுத்துக்கிட்டதுல சார். ஆனா உண்மையிலே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க, கார்ல போறப்ப இந்த FM பெற்றோர்கள் கேட்டுட்டு இருக்காங்கன்னு வைங்க, அவங்க கேட்டுட்டு இருக்க இதை டிசைனிங் பண்றவங்க உண்மையிலே அக்கோஸ்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிற விஷயம் போய் ரீச் ஆகாம கடந்து போயிடுறாங்க. ஆனா உண்மையிலே அதுல சரியான டேலண்டா உங்க குழந்தைங்க இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். உதாரணத்துக்கு உங்க குழந்தை உங்க வீட்டுல அன்வான்ட் சவுண்ட், உங்க காதலே விழுவுல ஒரு சவுண்ட், ஆனா ஒரு சவுண்ட் விழுந்ததா உங்ககிட்ட சொல்லுது அப்படின்னா சம்திங் ஸ்கில் அபவுட் அக்கோஸ்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு நான் சொல்ல வரேன். உள்ள வந்து கம்மியா மார்க் எடுத்துருவான், அதனால அவன் விரும்புற காலேஜ் கிடைக்காதோ அப்படின்னு நான் சீட்டுக்கு அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை போய் வேஸ்ட் தான் பண்றாங்க. அது ஒரு 10% டிஸ்டர்ப் இருக்கு இல்லன்னா சொல்லல. உதாரணத்துக்கு அவங்க 190 கட் ஆஃப் எதிர்பார்த்து 180 வரும்பொழுது அவங்க என்ன கேட்டாங்களோ அது கிடைக்காம இருக்கும். ஆனா உண்மையிலேயே 130-100 கட் ஆஃப் எடுத்தாலும் காலேஜ் உண்டு. அப்ப இங்க படிக்க விரும்புற மாணவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லா கோர்ஸும் கிடைக்கும் அந்த எண்ணத்துக்கு வந்தோம். கவுன்சிலிங் மூலமாவே போகட்டும், ஆனா அதுல அவங்களுக்கு எது பிரியாரிட்டி அதை சூஸ் பண்றதுக்கு பெற்றோர்கள் அலோ பண்ணணும்ங்கிறது என்னோட கருத்து. நீங்க இந்த இன்ஜினியரிங்ல வந்து மேஜரா இந்த 20 இன்ஜினியரிங்ல உள்ள போயிட்டாலே சர்வேல ஆயிரும். உதாரணத்துக்கு இப்ப எல்லாருமே AI ரோபோட்டிக்ஸ் சொல்றாங்களா, தப்பே இல்ல. இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸா நாட்டுல நடக்கிற இன்டர்நேஷனல் நடக்கிற தியரியை பார்க்கும் போது AAA ஓபன் மார்க்கெட், ECE ஓபன் மார்க்கெட், சிவிலுக்கு இன்னும் அப்ப சுத்தி சுத்தி இந்த சப்ஜெக்டுக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்கும். இல்லாத ஒரு சப்ஜெக்ட நான் படிக்க வைக்கிறேன் படிக்க போறேன் அப்படின்னு சர்ச் பண்றது, உங்ககிட்ட அந்த ஸ்டஃப் இருந்து அந்த ஸ்கில் இருந்து அதை நோக்கிய பயணமா இருந்தா பிரச்சனை இல்லை. அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் இருக்கு, அது எங்க இருக்கோ அங்க போய் முறையா கவுன்சிலிங் அப்ளை பண்ணி சீட் வாங்கி படிக்கலாம். இன்ஜினியரிங் பொறுத்தவரை சார், இன்ஜினியரிங்ல கவுன்சிலிங்ல ரொம்ப கட் ஆஃப் குறையுதுன்னா வேணா நீங்க பேமெண்ட் கோட்டா போகலாம், அது வந்து மேக்ஸிமம் ரேர் கேஸ் தான். நீட்டை பொறுத்தவரை முன்ன விட சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. கிட்டத்தட்ட இந்தியாவுக்கே ஒரு 1 லட்சம் சீட் நெருங்கிருச்சு. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மெடிசனும் எல்லா ஃபீல்டு மாதிரி மாறிடும். ஆனா ஒரு 3 லட்சம் பேர் ட்ரை பண்றாங்க, 30,000

0: பேர் பண்றாங்க அப்படின்னா ஒரு 3000 பேர் தான் ஓபன்ல அடிக்கிறாங்க, மீதி எல்லாம் பேமெண்ட் சீட்ல போறாங்கன்னா மெடிக்கல் தான் போகணுங்கும் பொழுது பிடிஎஸ்க்கு ஓபன் சார், 850 கோடி பேர் உயிரோட இருக்கும் சார், இங்க 146 கோடி பேர் இருக்கும். சோ பல்லு இன்டு 32 போட்டுங்க. அப்ப இவ்வளவு ஓபன் மார்க்கெட் பிடிஎஸ் இருக்கு, ஹோமியோ இருக்கு, யுனானி இருக்கு, சித்த மருத்துவம் இருக்கு, அப்ப அவ்வளவு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு உங்கள் தேடலை சரியா பண்ணுங்க. பண்ணுனா நீங்க நீட்டுக்கும் அல்லது மெடிசனுக்கும் போகலாம், இன்ஜினியரிங் போகலாம். யூபிஎஸ்சி அடிக்கிறதுக்காக இன்ஜினியரிங் போயிட்டு யூபிஎஸ்சி வருவாங்க. ஆக்சுவலா என்னுடைய சஜஷன் வந்து, நான் ஒரு 7 இயர்ஸ் அந்த கருத்தை சொல்றேன், பிஎஸ்சி மேக்ஸ் போயிட்டு யூபிஎஸ்சி வந்தா ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. அப்ப உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு என்ன வேணும், அது ஐஏஎஸ் படிக்க விரும்புதா, அது டாக்டர் ஆக விரும்புதா, அது இன்ஜினியர் ஆக விரும்புதா. அதுல இன்னொன்னு பாருங்க, இது எல்லாத்த விட டஃபான எக்ஸாம் சிஏ. அவங்களுக்கு எவ்வளவு டிமாண்ட் வேணுமோ அதுக்கு தான் சப்ளை பண்ணிக்குவாங்க. அப்ப எப்பயுமே ஓபன் மார்க்கெட் பார்த்தா டாக்டரை விட சிஏ இந்த இடத்துல. இதே ஒரு 20 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா பிகாம்க்கு சீட்டு கிடைக்க முடியாம, எல்லாருமே பிகாம் எம்பிஏ தான் போக பார்ப்பாங்க. ஆனா இப்போ வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் சார், எம்பிஏவுக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய பூம் கொடுத்தது லாஸ்ட் 10 இயர்ல பிஜில. ஆனா இந்த இடத்துல எம்பிஏ தான் படிக்கணும்னு நினைச்சா யூஜில கிராஸ் மேஜர் போயிட்டு போக வேணாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். உதாரணத்துக்கு அந்த குழந்தை அப்பாவோட பிசினஸ் பார்க்க விரும்புது அப்படின்னா நீங்க பிகாமே போடலாம். பிகாம் எல்லாரும் படிக்கிறாங்க அப்படி கிடையாது, எல்லாரும் படிக்கிறாங்க படிக்கலங்கிறது இல்ல. இந்த குழந்தைக்கு உண்மையிலே பிகாம் பிடிச்சிருந்தா பிகாம் போடுங்க, பிஏ ஹிஸ்டரி பிடிச்சிருந்தா ஹிஸ்டரி போடுங்க. சோசியல் சயின்ஸே வராத பையனுக்கு போய் நீங்க பொலிட்டிகல் சயின்ஸ் போடக்கூடாது. ஆனா அவனை நீ யூபிஎஸ்சி கிளியர் பண்ண விரும்பினா நீங்க மேக்ஸ் போடுங்க. நீங்க இந்தியாவில எங்க வேணாலும் எப்ப வேணாலும் எதுல வேணாலும் ஜெயிக்கணும் அப்படின்னா லாங்குவேஜும் மேத்தமெட்டிக்ஸும் லாஜிக்கல்னு சொல்லுவாங்க, இந்த ரெண்டுல இருந்துட்டா எவர் கிரீன் சார். ஆனா இது ரெண்டும் இல்லாம அவ்வளவு பேர் ஒருத்தர் டிசைனிங்ல ஒண்ணு இல்ல ஃப்ரீலான்சர். இப்போ இந்தியா முழுக்க நீங்க டாக்ஸ் பேயரா இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டுடைய ஃபேமிலியர் ஃபேமஸ் பர்சனை பாருங்க, எல்லாம் ஃப்ரீலான்சரா இருப்பாங்க. என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா ஸ்கில் இருக்குங்கிறதா என் தியரி. அப்ப திரும்பி ஃபைனலா சொல்லணும்னா அவங்க மெடிசன் போகலாம், இன்ஜினியரிங் போகலாம், ஆர்ட்ஸ் போகலாம், சயின்ஸ் போகலாம், டீச்சிங் போக விரும்புறாங்க அப்படின்னா அவங்க லாயருக்கும் அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்கில் இருக்கும். அவங்க லா தான் படிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா ஜட்ஜ் ஆகிறதுக்கே பாசிபிள் வந்து மகாராஷ்டிரா நாக்பூர்ல ஒரு காலேஜ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா யூஜி ஜாயின் பண்ணும்போதே எல்லா பேப்பரும் ஓபன். நீங்க கஷ்டப்பட்டு என்னென்னமோ செஞ்சு கடைசியா 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜட்ஜ் ஆகுறதுக்கும் நீங்க அந்த யூனிவர்சிட்டியில போய் அட்மிஷன் போட்டாலே நீங்க சீட் வாங்குறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன் லாவ்ல. இது மாதிரி எல்லா ஃபீல்ட்லயுமே எஸ்டீம் இருக்கு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு தெரிஞ்சு இவன் எதுக்குமே லாய்க்கலன்னு ஒரு பேரண்ட் கூட்டிட்டு வரேன். நான் சொல்றேன் அவன் ஸ்டெஃபா பார்த்துட்டு சும்மா அதை சேர்த்து விடுங்க, இந்த வீக்ல ஏதோ யூஎஸ்ஏ போறாரு சார் சார் அந்த பையன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஆனா இன்னைக்கு டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்க எவர்கிரீனா மாறி இருக்கு. நீ எங்க வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் சர்வே ஆகலாம், ஈஸியா போகலாம். இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டு கிடையாது சார். கல்விங்கிறது ஒரு மனுஷனை நீ எப்படி உன்னை நேசிக்கிறியோ அது மாதிரி சக மனுஷனை நேசிக்கணுங்கிறது தான் ரியல் எஜுகேஷன். அதுல மாரலோட வேல்யூஸோட பிழைப்புக்காக சப்ஜெக்ட் ஓரியன்டல்ல மாறிக்கிங்க. அதை போய் பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவல்யூஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ண எந்த கோர்ஸுக்கு வேணாலும் அவங்க ஜாயின் பண்ணணும். உதாரணத்துக்கு திடீர்னு டிப்ளமோ போறேன், 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போகும்போது பையன்ட்ட ஒரு பெரிய ஸ்பேஸ் பாக்குறேன். பிளஸ் 2 முடிச்சு டிப்ளமோ போறப்ப அவன் வருஷம் வேஸ்ட் நினைக்கிறாங்க, இல்ல என் பிள்ளைக்கு படிப்பே ஏறல அதனால தான் டிப்ளமோ போட்டேங்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா பிரெயினோட அந்த டியூனிங் இருக்கு பாருங்க, அது வந்து அப்நார்மலா அவன் ரிசீவிங் கெபாசிட்டி மாறுது. அப்ப சக்சஸ் ஃபெயிலியர்னு பாக்காங்க. அலோ பண்ணுங்க குழந்தைய, அவங்க போய் படிக்கட்டும், எங்க வேணாலும் படிக்கட்டும், என்ன வேணாலும் படிக்கட்டும், ஆனா படிக்க வைங்க.
1: சரி, அதாவது நம்ம வந்து கோர்ஸையும் செலக்ட் பண்ணியாச்சு, ஓகே, கல்லூரி எப்படி செலக்ட் பண்றது?
0: சூப்பர் சார். என்னன்னா முன்ன வந்து ஸ்பூன் ஃபீடிங்ல கூடயே போய் நான் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்த காலம் இருந்தது சார். அப்போ வந்து சிஸ்டம் வந்து இந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. இப்ப இந்த கோர்ஸ் இந்த காலேஜ்ல இப்படிதான் மென்ஷன் பண்ணுங்கிறது மட்டும்தான் தம்பி கத்துக்கணும். ஆனா உதாரணத்துக்கு இப்ப ஒரு பையன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்க விரும்புறாரு, அண்ணா யூனிவர்சிட்டியில அவர் படிக்க விரும்புறது சிஎஸ், ஆனா அவருக்கு சிஎஸ் கிடைக்கல, அவர் கட்டாவுக்கு வந்து சிவில் தான் கிடைக்குது, பரவாயில்ல சிஎஸ் படிக்கட்டும் அப்படின்னா அவர் வேற கேம்பஸ் போயிருவார். சிவில் வித்இன் கேம்பஸ்ல கிடைக்குது அதனால அங்க போறேன் அப்படின்னா இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்த முரண்பாடு. என்னன்னா அந்த குழந்தைக்கு சிஎஸ் படிக்க விருப்பம் இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியில சிஎஸ் கிடைக்கல. அப்ப அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பேலன்ஸ்டா ஈக்குவலா வேற கேம்பஸ் இருந்தா அங்க சிஎஸ் போகலாம், ஆனா எனக்கு இந்த கேம்பஸ்க்குள்ள தான் இருக்கணுங்கிறப்ப அங்க சிவில் கிடைச்சாலும் பரவாயில்ல ஜாயின் பண்றாங்க. இது வந்து சர்வேவில் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். என்னன்னா அவங்க அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்லயுமே ஸ்கில்லா இருக்காங்க, ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ நானும் நீங்களும் ஒரு கோர்ஸ் படிக்க விரும்புறோம்னா ஐஐடியில் ஆன்லைன்ல 1500 5000 ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், எங்கிருந்து வேணாலும் எப்போ வேணாலும் எங்க வேணாலும் படிக்கலாம். ஆனா நான் விரும்புறது உங்கள்கிட்ட இந்த இடத்துல பதிவு பண்ணும்போது எந்த காலேஜில் வேணாலும் சீட்டு கிடைச்சி படிக்கட்டும், அங்க இருக்கும்பொழுது செகண்ட் இயருக்கு அப்புறம் ஐஐடியிலேயோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டில் ரெண்டு ஓப்பன் ஆப் இருக்கு சார், அதுல அப்ளை பண்ணி ஆன்லைன் கோர்ஸ் படிச்சாலே போதும், அவங்க சர்வேல ஆயிருவாங்க,
1: ஸ்கில்
0: பயங்கரமா ப்ரொவைட் பண்ணுவாங்க. பண்றாங்க சார். இப்ப இருக்கிற மாதிரி களம் எப்பயுமே செட் ஆனது. அதனால இந்த கோட் நம்பரை புட் பண்ணும் போது நான் எப்படி எப்படி புட் பண்றது? ஏன்னா ஒருத்தவங்க 100 காலேஜ் கூட செலக்ட் பண்ணலாம், உங்களுக்கு தெரியுங்களா சார். செலக்ஷன் ஓபன்ல நீங்க வந்து நான் இந்த கட் ஆஃப் இதுல இந்த இத்தனை காலேஜ் வேணாலும் நீங்க செலக்ஷன் பண்ணலாம்.
1: ஓகே.

0: எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் செலெக்ஷன் பண்ணலாம், அதுதான் நிறைய பேருக்கு தெரியல. இதுல என்ன ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்க டிராபேக்னா சார், இது முக்கியமான கருத்து. ப்ராப்ளம் என்னன்னா கவுன்சிலிங்ல கோட் நம்பரை மென்ஷன் பண்ணி தெரியாம பண்றது சார். இது மட்டும் இம்பார்ட்டன்ட் டாபிக் சார், நான் திரும்பியும் சொல்றேன். நான் சொல்றது த்ரோட் தமிழ்நாடு இந்த மெசேஜ், பேரண்ட்ஸ் மாணவன் ஒரு காலேஜ் கோட் நம்பரை கோர்ஸையும் டிபார்ட்மெண்டையும் காலேஜையும் சூஸ் பண்ணும் பொழுது ஒரு கேம்பஸ்ல இந்த கோடு தான் நல்ல கேம்பஸ் தெரியாம பண்றாங்க. ஏன்னா அது எல்லாமே ஒரே கேம்பஸ்ல இருக்கிறதுனால. இது வந்து இப்ப படிச்சுட்டு இருக்க பையன்கிட்டயோ அல்லது படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்த பையன்கிட்ட கேட்டா படம் காட்டுவாங்க.
1: நம்ம காலேஜ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கேம்பஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போய் கேட்டா விஷயம் தெரியும்,
0: கேட்டே ஆகணும் இல்ல. ஆனா கேட்கறதுக்கு முன்னாடி வாய்ப்பு இருந்தா ஒரு விசிட் கூட போயிட்டு வரலாம். ஏன்னா பல இடங்கள்ல பதிவு பண்றேன், இந்த இடத்துலயும் பதிவு பண்றேன், உங்களுக்கு ஒரு தலைவலினா உடனே ஒரு டாக்டர்கிட்ட ஓடுறீங்க, உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா எங்கேயோ ஓடுறீங்க. ஆனா அடுத்த 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் பயணிக்க போற ஒரு விஷயத்த இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி எப்படி எளிதில் நீங்க கடந்து போவீங்க? ஒரு தலைவலினாலே போயிட்டு அரை மணி நேரம் டாக்டர் போய் பாக்குறீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க சூஸ் பண்ணும் பொழுது சரியான இடத்தை சூஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன் சார். ஆனா எல்லாரும் படிச்சே ஆகணும், யாரும் ஒருத்தர் கூட வீட்டுல இருக்க கூடாதுங்கிறது என்னுடைய தியரி.
1: சிறப்புங்கய்யா, கடந்த சில மணி நேரமாக நிறைய தகவல் எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த உரையாடலை கேட்கிற பெற்றோர்கள் இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க சொல்லல. உங்க குழந்தைகள் மீது நீங்க வச்சிருக்கிற அன்பு உங்க குழந்தைங்களுக்கு தெரியலங்கிற விதத்திலையும், ஆனா அவங்களோட அடுத்த 40 ஆண்டு காலம் அவங்க என்னமோ பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க சரியான பாதையை தேர்ந்தெடுத்து களத்தை செட் பண்ணுங்க. அதுக்கு உங்களோட நாங்க இருக்கோம். நன்றி
1: நன்றி நன்றி.
2: பள்ளி பருவத்தை முடிச்சுட்டு கல்லூரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உலகத்துக்குள்ள போக போற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் தேவையான பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க கல்வியாளரும் மாணவ ஆலோசகருமான ஏ ஸ்டான்லிராஜ் அவர்கள். உடன் உரையாடினார் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள். வேகமா ஓடுறத விட சரியான திசையில ஓடுறது ரொம்பவே முக்கியம். அதனால உங்களுக்கு பிடிச்ச துறைய தேர்ந்தெடுங்க, அந்த துறையில மிகப்பெரிய வெற்றியாளரா வாங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz-இல் உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம்.
3: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
4: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா?
5: ஒரே ட்ரேட்ல சிக்ஸர் இதோ மாட்டிக்கிச்சு.
6: ரசீத், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
4: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தாவிக அரசு மீதான நம்பிக்கை கோரி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்தின் மீது தற்போது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உரையாற்றி வருகின்றனர். தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே சோதனைச்சாவடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் காவலர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் உமாராமணன் பாடியிருக்கும் பாடல்.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: கத்திரி, வெண்டை, தக்காளி, அதே மாதிரி வந்து கீரை வகைகள், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து மூலிகை பயிர்களுக்கான வாய்ப்புகளும் நிறைய வந்து கூடிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டு தேவைக்கு அதிகமாக இருக்கிற காய்கறிகளை நீங்கள் பக்கத்து வீட்டுகளுக்கோ இல்லை வந்து கடைகளுக்கோ கொடுத்து நீங்கள் அதன் மூலமாகவும் வருமானம் பார்க்க முடியும்.
2: காய்கறி பயிர்களும் அதன் முக்கியத்துவமும் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே. சுரேஷ் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திற்காக கே. ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 12 மணி. இனி கேட்கலாம்
1: குறளமுதம் அறிவுடைமை 43 அதிகாரம் 3வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: ஆதிகால மனிதன் வாழ்ந்த காலத்திலிருந்து இப்ப இருக்கிற நவீன காலம் வரைக்கும் எத்தனை எத்தனையோ பொருட்கள் உருவாக்கப்படுது மனிதனால. ஆனா ஒவ்வொரு பொருட்களோட வளர்ச்சிக்கு

0: பின்னாடியும் சில பொருட்களோட அழிவு இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். ஆனா இப்படிப்பட்ட தருணத்துல சுற்றுச்சூழலுக்கும் சரி உயிரினங்களுக்கும் சரி எந்தவித பாதிப்புமே இல்லாம ஒரு பொருள் உருவாக்கப்படுதுன்னா நம்ம நிச்சயமா அதை வரவேற்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட தகவலை தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். என்னன்னா, சேலைகள்ல சிந்தட்டிக்கு, காட்டன், பூனம்னு நிறைய ரகங்கள் இருந்தாலும் கூட பட்டு புடவைக்கு தனி மவுசுன்னு தான் சொல்லணும். பெண்கள் மத்தியில இதுக்குன்னு தனி வரவேற்பும் இருக்குது. இது நம்மளோட பாரம்பரியமும் கூட. இப்படி அழகான பட்டு துணிகளுக்கு பின்னால கோடிக்கணக்கான பட்டு புழுக்களோட மரணம் மறைஞ்சிருக்குது இல்லையா? பாரம்பரிய முறையில பட்டு கிடைக்கிறதுக்கு புழுக்கள் தன்னை சுத்தி கூடுகளை உருவாக்குனதுக்கு அப்புறம் பட்டு நூலை பிரிச்சு எடுக்க அந்த கூட்டோட புழுக்கள் அழியறப்பதான் பட்டு இழைகள் நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த முறையை மாத்துற விதமா மும்பை IITயின் கிராமப்புற பகுதிகளுக்கான தொழில்நுட்ப மாற்று மையம் ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. இதுக்காக 3 வருடங்களா தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சு பட்டு புழுக்களை அழிக்காமலேயே பட்டு நூலை பிரிச்செடுக்கிற புதிய டெக்னாலஜிய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தோட பேரு ஜீவோதயான்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா, பட்டு புழுக்களோட வாழ்வாதாரம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம கூடுகளை கட்டாம ஒரு சமதள பரப்புல பட்டு இழைகளை மட்டும் உதிர்க்கிற மாதிரி சிறப்பு பயிற்சி கொடுக்கப்படுதான். இதனால பட்டுப்புழுக்கள் அவங்களோட முழு வாழ்க்கை சுழற்சியையும் நிறைவு செஞ்சு அழகான பட்டுப்பூச்சிகளா பரிணாமம் அடைய வழிவகை செஞ்சிருக்கிறாங்க மும்பை IIT விஞ்ஞானிகள். இது வெறும் ஆராய்ச்சி நிலையிலிருந்து இப்ப பயன்பாட்டுக்கு வரப்போகுதான். இது மூலமா விவசாயிகளுக்கு ஒரு நிலையான மற்றும் கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஜீவோதயா ஒரு வரப்பிரசாதமாயிருக்கும்னு சொல்றாங்க. இத அகிம்சை வழி பட்டு உற்பத்தி முறைன்னு சொல்றாங்க. அத்தோட முக்கியமா சுற்றுச்சூழல் அப்புறம் உயிரினங்களுக்கும் பாதிப்பே இல்லாத இந்த டெக்னாலஜி ஜவுளித்துறையில ஒரு மைல்கல்லா இருக்கும்னு விஞ்ஞானிகள் இத உறுதியும் செஞ்சிருக்கிறாங்களாம். அதனால ஒவ்வொரு பொருட்களோட உற்பத்தியின் போதும் சுற்றுச்சூழலுக்கும் உயிரினங்களுக்கும் பாதிப்பே இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே மனதில் வைத்து செயல்படுவோம். மண்ணின் வளம் காப்போம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: நேர்களே, இன்று பிற்பகல் 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம் நம்முடைய முதல் அலைவரிசையில். IIT15 வேளாண் அரங்கம் வளம் தரும் பயறு வகை பயிர்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் டாக்டர் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள். IIT30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் வீட்டு தோட்டம் குறித்து உரையாடுகிறார் வானொலி நேயர் கீழகொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி அவர்கள்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 12:10. நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்று மிருதங்க தாள வாத்திய நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் கலைஞர்கள் எஸ் குருஷ்யாம் மற்றும் எஸ் ஹரிஷ் ஆகியோர். ஆதிதாளம் ஒரு கலை சவுக்கம். வயலின் வாசிப்பவர் என் சி மாதவ் அவர்கள்.

சங்கீத சாரலில் நேயர்கள் இதுவரை கேட்டது மிருதங்க தாள வாத்திய நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட கலைஞர்கள் எஸ் குருஷ்யாம் மற்றும் எஸ் ஹரிஷ் ஆகியோர். ஆதி தாளம், ஒரு கலை சவுக்கம், வயலின் வாசித்தவர் என் சி மாதவ் அவர்கள்.

மே மாதம் 16ஆம் தேதி நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள். இந்த உன்னதமான தருணத்துல நம்ம திருச்சி வானொலி உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றத்தை என் வானொலி என் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய அனுபவங்களை குரல் பதிவா 9385461 வாட்ஸ்அப் எண்ணுக்கு இன்னைக்குள்ள அனுப்பி வைங்க. நம்ம திருச்சி வானொலிக்கு

இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது தலைமையிலான தவேகா அரசின் மீது நம்பிக்கை கோரும் அரசினர் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அரசுக்கு ஆதரவாகவும் அரசை எதிர்த்தும் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்த மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறி தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் அவர் வெளிநடப்பு செய்தார். இதற்கு பின்னர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எண்ணிக்கை அடிப்படையிலான நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு உத்தரவிட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவையில் இருந்த 171 உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் தவேகா அரசுக்கு ஆதரவாக 144 பேர் வாக்களித்தனர். எதிராக 22 பேர் வாக்களித்தனர். 5 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர். அஇஅதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அந்த கட்சியைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் தவேகா அரசை ஆதரித்து வாக்களித்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை பேரவையில் அறிவித்த திரு ஜே சி டி பிரபாகர் தவேகா தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசியபோது தமது அரசு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லும் என்றும் மதச்சார்பற்ற அரசாக செயல்படும் என்றும் கூறினார். முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் பேரவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக இன்று பதவியேற்றார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் புதுச்சேரி மக்கள் மாளிகையில் திரு ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். திரு ரங்கசாமி அமைச்சரவையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் திரு மல்லாடி கிருஷ்ணராவும் பிஜேபி உறுப்பினர் திரு நமச்சிவாயமும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ், புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தங்கம் மற்றும் விலை உயர்ந்த உலோகப் பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் அவற்றுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 5% உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 5.4% உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர விலை உயர்ந்த உலோகப் பொருட்களுக்கு 4.35% வரி உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடம் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் மத்திய அரசு இவற்றுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தியுள்ளது. இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ நாளை தொடங்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ளது. உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடன் வந்துள்ள தூதுக்குழுவினரும் இதில் பங்கேற்கின்றனர். மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசியுள்ளனர். இம்மாநாட்டையொட்டி உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான விஷயங்கள் குறித்து உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பிரதமரிடம் ஆலோசிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி காரில் பயணிக்கும் போது பின்தொடரும் கான்வாய் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு சென்றபோது பிரதமரை பின்தொடரும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்தை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விடுத்த அழைப்பிற்கு முன் உதாரணமாக திகழும் வகையில் இந்த வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு படையினர் பின்தொடரும் வாகனங்களை மின் வாகனங்களாக மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையை 50% குறைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரான்சிஸ்கோ மெக்கனாவை சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிலி நாட்டுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பு வர்த்தகம் பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பல்வேறு முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றாா்.

0: ஏற்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சிக்காக இளைஞர்களை தெரிவு செய்வதற்காக தேசிய அளவிலான ஆன்லைன் வினாடி வினாவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து நடத்தும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில் நாட்டில் அனைத்து பகுதியில் உள்ள இளைஞர்களும் பங்கு பெறலாம். மை பாரத் இணையதளம் வாயிலாக நடைபெறும் இந்த வினாடி வினாவில் இம்மாதம் 20ஆம் தேதி வரை கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனை நடத்தப்பட்டது. 500 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் சென்றுள்ளனர். இதில் 25க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநில காவல்துறையின் பாதுகாப்போடு பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிக்கார் பகுதியில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று அந்நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கில் இரு தலைவர்களும் நாளை இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் பொருளாதாரம் வர்த்தகம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் மேற்கொள்ள உள்ளனர். ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் பாதுகாப்பாக கப்பல்கள் செல்வது குறித்தும் யுக்ரைன் விவகாரம் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுக்கள் நடத்தக்கூடும் என்றும் தெரிகிறது. தென்மேற்கு பருவமழை இந்த வாரத்தில் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் தென்பகுதியில் நிலவி வரும் சூழல் பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறியை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இவ்வார இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது புயலாக உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் ஆனால் இவ்வாண்டு முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் குற்றவாளியான திரு பிரதீப் சிங்கை மத்திய புலனாய்வு பிரிவினர் வெற்றிகரமாக அசர்பைஜானில் இருந்து இந்தியா கொண்டு வந்துள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இதற்கான முயற்சியை அசர்பைஜான் நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இதனை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 160க்கும் மேற்பட்டோர் பல நாடுகளில் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் தாய்வானின் யாயி யாங்கை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-12 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டோங் கியூ டங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 12:50.
2: Akashvani to GFM 102.1 Eleni. 1, 2, 3. Pop Corner. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப்கார்னர்.

அறவழி விருப்ப காவிய கானங்களாய் மதுர கீதம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் மாலையிட்ட மங்கை படத்திலிருந்து. பாடலை விரும்பியிருக்கும் நேயர்கள் லால்குடி ராஜேந்திரன், வெண்கரும்பூர் நேரு, திருமலிசை ராஜசேகர், மாதவரம் ஏகாந்தம் இவர்களின் விருப்பமாய் டி ஆர் மகாலிங்கம் பாடியிருக்கும் பாடல்.

மதுரை கீதத்தில் வரும் அடுத்த பாடல் விரும்பியிருக்கும் நேயர்கள் சிதம்பரம் கலியமூர்த்தி, சாந்தி, சரண்யா, சுகன்யா, ஹர்ஷா, மாதினி, நிர்மலா, தீரா, தீரன், திவ்யபாரதி, அகரன், சந்தியா, நர்த்தினி, வாரியங்காவல், கதிரவன், தலைஞாயிறு, ராஜா, முகமது, இவங்க விரும்பியிருக்கும் பாடல் எங்க வீட்டு பிள்ளை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவர் 936 கிலோ ஹெர்ட்ஸில் நாம கேட்டுட்டு இருக்கோம் மதுர கீதம். காற்றலைகளில் காவிய கானங்களின் அணிவகுப்பாய் விரும்பியிருக்கும் நேயர் ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான் இவங்க விரும்பியிருக்கும் பாடல் பல்லாண்டு வாழ்க படத்திலிருந்து கே ஜி ஜேசுதாஸ் குரலில்.
2: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மதுர கீதம், நேயர்களின் மடல் வழி விருப்பமாய். நிகழ்ச்சியில் வரும் பாடலை விரும்பியிருக்க நேயர்கள் இளையான்குடி, இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா இவங்க விரும்பியிருக்கும் பாடல் சுமை தாங்கி படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில்

மதுர கீதம் தரும் அடுத்த பாடலை விரும்பியிருக்கும் நேர்கள் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா சுந்தர், திருமணமேடு, அம்சவல்லி, குமார், பிருந்தா, ரிதீஷ் இவங்க விரும்பியிருக்கும் பாடல் பாவ மன்னிப்பு படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடியிருப்பது, பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருப்பது.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

மதுர கீதம் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி வானொலியின் முதல் அலை விசை 936 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில் வரும் பாடலை விரும்பி இருக்கும் நேயர்கள்

நீலகொண்டையம்பேட்டை சிவாஜி ராமலிங்கம், அருள் ஸ்ரீதர் ராஜ், சாமிநாதன் சுப்பிரமணியன், குளித்தலை ராஜா, பிரபாகரன் பெருந்துரை ஏஎம் சுதன், உதயகுமார் திருவையாறு எஸ்எம் அருள், பாலகிருஷ்ணன் இவர்களின் விருப்பமாய் பாடல் ஒலிக்கிறது. உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடியிருப்பது.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: மடல் வழி விருப்ப காவிய கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதா, மணி, துர்கா, மணிகண்டன், சக்தி, ஜனார்தனன், மணிமாலா, மந்தாகினி, மண்டோதரி, குமரன் நகர், குமரன் காலனி, கைத்தறி நகர்லேருந்து அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம் இது. இவங்க விரும்பியிருக்கும் பாடல் பணத்தோட்டம் படத்திலிருந்து

0: மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: மதுரகிதத்தில் நிறைவாய் வருவது மாட்டுக்காரவேலன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்

சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.

திருச்சி வானொலியின் முதலலை விசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுர கீதம். நேயர்களின் மடல் வழி விருப்ப காவிய கானங்களாய் மீண்டும் மதுர கீதம் நாளை பகல் 1 மணிக்கு. தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள்.

0: தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்றுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 22 பேர் வாக்களித்த நிலையில் 5 பேர் நடுநிலைமை வகித்தனர். முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை பேரவையில் முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அமமுகவை சேர்ந்த ஒரு உறுப்பினர், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றினர். திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகவை சேர்ந்த 22 உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தனர். சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் முந்தைய திமுக அரசு நிறைவேற்றிய மக்கள் நலத்திட்டங்களை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பணிகள் தொடரும் என்றும் அவர் கூறினார். பின்னர் சில விமர்சனங்களை முன்வைத்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக அவர் அறிவித்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினர். தொடர்ந்து நம்பிக்கை தீர்மானத்தை அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாக்கெடுப்பிற்கு அனுமதித்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு வெற்றி பெற்றதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமது அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்த அவர் மக்களின் நலனிற்காக தமது அரசு செயலாற்றும் என்று உறுதியளித்தார்.
1: மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. எம்மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு.
0: உறுப்பினர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகா தனது பெரும்பான்மையை இன்று நிரூபிக்க தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் திரு விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தங்கம் உள்ளிட்ட விலை மதிப்பு மிக்க உலோகங்களின் இறக்குமதி வரியை மத்திய அரசு அதிகரித்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தங்கம், வெள்ளி போன்றவற்றிற்கு 5% வரியும், பிளாட்டினத்திற்கு 5.4% வரியும் விதித்து மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மேற்காசிய நெருக்கடி தொடரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டுள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட போது இந்த செயல்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. மேற்காசிய பதற்றத்தால் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட 7 வேண்டுகோள்களை பிரதமர் அண்மையில் விடுத்த நிலையில் பிரதமரின் வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் பிரதமரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பெருமளவு குறைத்துக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று அதிகாலை 6 பேர் உயிரிழந்தனர். சோதனை சாவடியில் தடுப்புகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த லாரி ஓட்டுநர் மற்றும் காவலர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. இந்த கார் மயிலாடுதுறையிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நேரிட்டது. இதனிடையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்த வெள்ளக்கோவில் காவல் நிலைய காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். அவரை இழந்துள்ள குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு, சமூக பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் சட்ட செயலாக்கம் போன்ற முறையான சீர்திருத்தங்களின் அவசியத்தை தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி வி. ராமசுப்பிரமணியன் வலியுறுத்தி

0: வலியுறுத்தியுள்ளார். புலம்பெறும் தொழிலாளர்களின் உரிமைகள், அரசு மற்றும் தனியார் துறையின் பொறுப்புணர்வு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், அமைப்பு சாரா பிரிவை சேர்ந்துள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இப்புலம்பெயர் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண பல்வேறு அமைப்பு நிலையிலான விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகள் தேவை என்றும் குறிப்பிட்டார். இதில் விவாதிக்கப்படும் கருத்துக்களை மத்திய மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சி பாதையில் கிராமங்கள் 2026 தேசிய வினாடி வினா நிகழ்ச்சியை மத்திய இளைஞர் நல விளையாட்டு அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் இணைந்து மை பாரத் தளத்தில் தொடங்கியுள்ளது. எல்லை கிராம மேம்பாட்டு திட்டத்திற்கான செயல்பாடுகள் அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் இளையோரின் பங்களிப்பை ஈர்க்கும் முதல்கட்ட நடவடிக்கையாக இந்த வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை இணையதள வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள இளையோர் பங்கேற்க அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. எல்லை கிராம மறுசீரமைப்பு, உள்ளூர் கலாச்சாரம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, எல்லை பகுதிகளை வலுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் முயற்சிகளை இளையோர் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இணையதள வினாடி வினா நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் தளமாக திகழும் என்றும் அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் தனி அடையாள எண்கள் பெற வரும் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடையாள எண் பெறாத விவசாயிகள் அனைவரும் தங்களுடைய ஆதார் நகல், நில ஆவணங்கள் நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் ஆகியவற்றுடன் அருகில் உள்ள பொது சேவை மையம் மற்றும் கிராமங்களில் முகாம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று பதிவு செய்து கொள்ள வேண்டும். கடைசி நாள் 30/5/2026 ஆகும். அனைத்து விவசாய பெருமக்களும் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் கௌரவ நிதி தொகை பெற்று வரும் விவசாயிகள் தங்களின் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். தென்காசி மலர் சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரிப்பால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்காசி சங்கரன் கோவில் பூச்சந்தை விற்பனை செய்யப்படும் பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் பூக்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பூக்களின் விலை சற்று சரிவை தொடங்கியது. இன்று 1 கிலோ மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 500 ரூபாய், காந்திப்பூ 40 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 40 ரூபாய்க்கும், ரோஜாப்பூ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் பூ வியாபாரம் என்பது கணிசமாக குறைந்து காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேரிஜம் ஏரி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் இன்று முதல் அனுமதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது 2வது இடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் முதலிடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்கின. வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் அபய் சிங், ஜோஷ்னா சின்னப்பா, ரத்திகா சிலான், ராகுல் பைத்தா, ஹரீந்தர் பால் சிங், வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இதில் வெற்றி பெறுவோர் அடுத்த மாதம் 18ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறவுள்ள ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிக்கு தகுதி பெறுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக NR காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1:56.
4: மே மாதம் 16ஆம் தேதி நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள். இந்த உன்னதமான தருணத்தில்

நம்ம திருச்சி வானொலி உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றத்தை என் வானொலி என் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய அனுபவங்களை குரல் பதிவா 9383846121 வாட்ஸ்அப் எண்ணுக்கு இன்னைக்குள்ள அனுப்பி வைங்க. நம்ம திருச்சி வானொலிக்கு

0: பேசலாமே.
1: எங்கள் ஆளலட்சி நிலையத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பயிர் வகை பயிர்கள் உளுந்து, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, துவரை, இந்த நான்கு வகையான பயிர் வகை பயிர்களும் நாங்கள் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறோம் சார்.
0: பொதுவாக அந்த பயிர் வகை பயிர்கள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த சீசனில் விளைவிக்கக்கூடியதுங்கய்யா?
1: மொத்தம் நாலு பட்டம் இருக்குது சார். ஆடிப்பட்டம், புட்டாசி பட்டம், சித்திரை பட்டம், தைப்பட்டம், இந்த நாலு பருவத்திற்குமே வந்து நம்ம சாகுபடி செய்யலாம் சார். எல்லா பருவத்திற்கும் நம்ம சாகுபடி செய்யக்கூடிய பயிர் வகை பயிர்களில் முக்கியமாக இருக்கிறது வந்து உளுந்துங்க. அந்த உளுந்தில் வம்பன் 8 வம்பன் 11 இந்த ரெண்டு ரகங்களையும் வந்து எல்லா பருவத்துக்கும் போடலாம் சார். நாலு பட்டத்துக்கு உகந்த ஒரு ரகம் தான் இந்த ரெண்டு ரகம். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் த்ரூஅவுட் இந்தியாவில் நம்ம 6-7 மாநிலங்களில் நம்ம விதையுமே கொடுக்குறோம் சார். இப்போ ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு நம்ம இங்கிருந்தே உற்பத்தி பண்ணி சீட்ஸ் எல்லாம் டன்னஸ் கணக்கில் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ வந்து ஒரு பேன் இண்டியா வெரைட்டி மாதிரி வம்பன் 8 11 குறிப்பாக வம்பன் 8 பேன் இண்டியா ரகம் மாதிரி அது மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றது. எல்லா பருவ சீதோஷ நிலைக்கும் உகந்தது, மட்டுமல்லாமல் அதிக மகசூல் தரக்கூடியது.
0: பொதுவாக இந்த பயிர் வகை பயிர்களை வந்து பிரதான பயிராக வந்து பயிரிடப்படலாமா, இல்லாட்டி வந்து ஊடு பயிராக பயிரிடுறது நல்லதா?
1: இல்லை சார், அது வந்து இப்போ விவசாயிகள் வந்து சிறு விவசாயம் இருப்பார், குறு விவசாயம் இருப்பார், பெரும் விவசாயம் இருப்பார். பெரு விவசாயியாக இருக்கக்கூடிய விவசாயி 5 ஏக்கர் மேலே வச்சிருப்பாரு, அவரு வந்து இது வந்து பிரதான பயிரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் வந்து ஊடு பயிராகவும் பண்ணலாம், இல்லை வரப்போறங்களில் பார்டர் கிராப்பாகவும் பண்ணலாம். ஆனால் சிறு விவசாயி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கர் தான் வச்சிருப்பாரு. சிறு விவசாயின்ற ஒரு 2.5 ஏக்கர், குறு விவசாயின்ற ஒரு 2-லேருந்து ஒரு 5 ஏக்கர், 5 ஏக்கர் மேலே தான் வந்து பெரிய விவசாயி. இந்த சிறு விவசாயி வந்து பிரதான பயிராக பண்ணாருன்னா குறுகிய வயதுடைய வேளாண்மை தோட்டக்கலை சார்ந்த அனைத்து விதமான பயிர்களிலுமே குறுகிய வயதுடைய ஒரு பயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பயிர் வகை பயிர்களில் உளுந்து, பாசிப்பயிர், துவரை, தட்டப்பயிர் மட்டும்தான் சார். அப்ராக்சிமேட்டாக தோராயமாக 70-75 நாளில் நம்ம விதைச்சி அறுவடையை பண்ணி எடுத்துடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு பயிர் வகை பயிரில் வேளாண்மையில் பயிர் வகை பயிர்கள் இருக்கின்றதுங்க சார்.
0: சரிங்க, இப்போ இப்போ உளுந்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா உளுந்தில் வந்து என்ன மாதிரியான விதைகள்லாம் இருக்குது, நல்ல லாபமும் தரக்கூடிய அதிகமான விளைச்சல் தரக்கூடிய உளுந்து வகைகள் இருந்தால் சொல்லுங்கள்.
1: இப்போ உளுந்துன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சென்டர்ன்றதால 79-11 ரகங்கள் ஏற்றிருக்கணும் சார். வம்பனில் வந்து வம்பன் இந்த 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி 1-லிருந்து 11 உளுந்து ரகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதில் இப்போ ஒரு ரகத்தை வந்து நம்ம எவ்வளோ வருஷம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதாவது ரகமாக வெளியிடப்பட்ட பிற்பாடு ஒரு 10 வருட வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் சார். அதுக்கப்புறம் அதோட தன்மையெல்லாம் குறைஞ்சிரும், அந்த சிறப்பியல்புகள், அதோட வீரியம் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ அப்போ 10 வருட வரைக்கும் ஒரு ரகத்தை பயன்படுத்துறதால அடுத்தடுத்த ரகங்கள் என்ன பண்ணுறாங்க, விவசாயிகளுக்கு ரட்டிப்படையக்கூடிய லாபம் ஈட்டக்கூடிய ரகங்களை தான் நம்ம என்ன பண்ணுறோம், உருவாக்குறோம். ஸோ அந்த வகையில் 11 ரகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதுல கடைசியா நம்ம ஒரு 8, 9, 10, 11, 12 இந்த ரகங்கள்லாம் வந்து நல்லா ரூலிங் பண்ணிட்டு இருக்கு இப்போதைக்கு பயிர் வகை பயிர்கள்ல. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லா குறிப்பா சவுத் சைடு எல்லாம் நல்ல சீட் ப்ரொடக்ஷன் பண்ணி விதை உற்பத்தி வயலாம் வச்சு நல்ல மகசூலை எடுக்கிறாங்க சார்.
0: ஐயா, இப்போ புதுக்கோட்டையில நீங்க வந்து பயிர் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த புதுக்கோட்டை மண்ணுடைய இது வந்து செம்மன் மாதிரி கலந்த இதா இருக்கும். ஆனா வந்து மற்ற இப்ப தமிழ்நாடு முழுக்க இல்லாட்டி இந்தியா முழுக்க நீங்க அந்த பயிரை கொண்டு போறீங்கன்னா அதனுடைய மண் தன்மை வந்து வேறுபடும். அதை எப்படி நீங்க வந்து சாத்தியமாக்குறீங்க?
1: கண்டிப்பாங்க சார். பொதுவாகவே ஒரு விவசாயி என்ன பண்ணணும்னா புதுசாக பயிரிடக்கூடிய ஒரு விவசாயி வந்து மண் பரிசோதனை செஞ்சுட்டு பயிர் அவர் சாகுபடி செஞ்சார்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம என்ன பரிந்துரை செய்யறோம்னா விவசாய மக்களுக்கு குறைந்தது 3 வருடத்திற்கு ஒரு முறை மண் பரிசோதனை செஞ்சுட்டு பயிர் வகை பயிர்கள் மட்டுமல்லாமல் எந்த பயிராக இருந்தாலும் மண் ஆரோக்கியமா இருக்கின்றதா இல்லையா, அதுக்கு வந்து இருக்கக்கூடிய தழைச்சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா நம்ம இயற்கையாக இருக்கக்கூடிய மாட்டுத்தொழில் உறவுகள், கோழி உறவுகள் அதெல்லாம் மண் ஆரோக்கியமாக இருக்கும்னு பார்க்கணும் சார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரிசல் மண் இருக்கு, செம்மண் இருக்கு, களிமண், பரவலாக வெவ்வேறு விதமான மண்கள் வெவ்வேறு மாவட்டங்களில் காணப்படுகின்றன. பொதுவாக பயிர் வகை பயிர்களுக்கு வந்து சாகுபடி செய்யக்கூடிய உகந்த மண் 2 மண்ணுங்க சார். உதாரணமா கரிசல் மண்ணு செய்யலாம் சார், ரெண்டாவது வந்து செம்மண். இந்த ரெண்டு மண்ணும் இருந்ததுன்னா நல்ல மகசூலே வந்து நம்ம ஈட்ட முடியும் சார். குறிப்பா பியூர் செம்மண்ணாக இருந்தது அப்படின்னா நல்ல மகசூல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது சார்.
0: சரிங்க, இப்போ அந்த உளுந்து பயிர்ல இப்போ கரண்ட்ல வந்து நம்ம விளைவிக்கக்கூடிய வகைகள்லாம் எதுங்க?
1: நம்ம சொன்னோம்ல சார், வம்பன் 8, 11 வந்து அதிகமா மூவ் ஆயிட்டு இருக்குங்க சார். ஏன்னா இப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா உற்பத்தி செய்யக்கூடிய விதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வல்லுநர் விதை, கருவிதை, அப்புறம் ஆதார விதை போன்ற விதைகள்லாம் நம்ம என்ன பண்ணோம், உற்பத்தி பண்றோம் சார். விவசாய மக்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஃபவுண்டேஷன் சீட்ஸ் கொடுக்குறோம். FS ஆதார விதை என்ன பண்றோம், கொடுக்குறோம். அதுல F1 F2 ரெண்டு இது இருக்குதுங்க சார், அதை கொடுக்குறோம். அது வந்து ஒரு கிலோ பாத்தீங்கன்னா 104 ரூபாய், 110 ரூபாய். அது வந்து ஒவ்வொரு இதை பொறுத்தமா F1 ஒரு ரேட் வரும், F2 வந்து ரேட் வரும் சார். நம்ம ஃப்ரீயா எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இது வந்து வேளாண்மை துறை கிடையாது, இது வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையன்றதால ஒரு கிலோ வந்து இப்போ ஃபவுண்டேஷன் சீட் 110 ரூபாய் வரும் சார். இதுவே பில்டர் சீட்னா அது ஒரு ரேட் வரும், வல்லுநர் விதைனா அது ஒரு ரேட் வரும், 247 ரூபாய், 235 ரூபாய் செம்மண்ணா இருந்ததுன்னா 100% வந்து நல்ல மகசூல் எடுப்பதற்கான

0: வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க சார்.
1: சரிங்க, உளுந்து உற்பத்தியில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன ரகம் இருக்கு இல்லையா, அதற்கான
0: சார்
1: பீரியட் என்னங்கய்யா?
0: இந்த வம்பன் எட்டு சொல்கிறேன் இல்லைங்களா, வம்பன் எட்டு பார்த்தீங்கன்னா 70-75 நாளுங்க சார். ஏன் அப்படின்னா அதிக வாழ்நாட்களை கொண்ட நிறைய பயிர்கள்லாம் இருக்கும். தரமாக நெல் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது வந்து 85-90 நாள் தான் ஸ்டார்ட் ஆகும். கரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு வருட பயிர், கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மாதம் பயிர். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயிர் வாழ்நாட்கள் வயது இருக்குதுன்றது சார். ஆனால் பயிர் வைக்க பயிர்களில் மட்டும்தான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 70-75 நாள், மேக்ஸிமம் 80 டேஸ். ஏன் நான் 80 நாளையும் குறிப்பிடுறேன் அப்படின்னா ஒரு சில ரகங்கள் வந்து அதிக மகசூல் தருது, அதனால அது 80 நாள் வரைக்கும் போயிருக்குங்க சார். ஆனா வம்பன் எட்டு பாத்தீங்கன்னா 70-75 நாள் என்ன பண்ணிடலாம், டே 1 75 நாள்ல அறுவடை பண்ணிடலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 250-300 கிலோ நம்ம மகசூல் எடுக்கலாம், வெறும் 8 கிலோ விதைய வச்சு. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா விவசாயிகளை முன்னதாக கூறிய வண்ணம் அவங்க வந்து விதைத்தல் முறை பாத்தீங்கன்னா தூவிதான் விதைப்பாங்க. பட் 8 கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கண்டிப்பாக பத்தாது தூவி விதைக்கின்ற பட்சத்தில். இப்போ எப்படி நம்ம நாற்றாங்கல் ஒரு நெல் எல்லாம் தூவுறோமோ அதே மாதிரி தான் விதைப்பாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வரிசைப்படி தான் நாங்கள் விதைத்தலே எடுக்கிறோம், லைன் ஸ்விங் தான் சார் நாங்கள் பண்ணுறோம். அப்போ லைன் ஸ்விங் பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 8 கிலோ விதை வந்து போதுமானது. ஒரு 250-300 கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், மகசூல் எடுக்கிறோம் சார். அப்போ எந்தெந்த டே 1 டே 75 வரைக்கும் என்னென்ன மேலாண்மை முறைகள்லாம் செய்யணும் அப்படின்றத நாங்கள் டைம் கரெக்டாக பண்ணிவிடுவோம். அதனால அந்த நல்ல மகசூல் வருதுங்க சார். எங்களுடைய விவசாய மக்களும் இதேமாதிரி விதையை வாங்கிட்டு போகிறாங்க. ப்ரோக்ரஸிவ் ஃபார்மர்
1: செம்மண்ணாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்
0: உழுதுட்டு ரொட்டை வெட்டரை வச்சு நல்லா லெவல் பண்ணிடணும் சார். ஏன்னா நம்ம கொக்கி கலப்பை போட்டு நல்லா ஓட்டுறோம், ஒரு 2 சால் ஓட்டுறோம் பிளஸ் மாதிரி, ஒரு சால் ரெண்டு சால் ஓட்டிட்டு நம்ம மேடு பள்ளமா கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும். அதை பற்றி ரொட்டை வெட்டர்னு ஒரு மிஷின் இருக்கு சுழல் கலப்பை தமிழில், அதை வச்சு நல்லா லெவல் பண்ணிடுறோம் சார். லெவல் பண்ணிட்டு டைரெக்டாக என்ன பண்ணுறோம், சோயிங்க்கு போயிடுறோம். சோயிங்னா விதைத்தல். உதாரணமாக விதைப்பதற்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணோம்னா பயிர் வகை பயிர்களுக்கு மட்டும் விதை நேர்த்தி கண்டிப்பாக பண்ணணும் சார். உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க சார், பாஸ்போ பாக்டீரியா ரைசோபியம் ஒரு 100 கிராம் எடுத்துட்டு 50-100 ml வந்து வடிச்ச கஞ்சி தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 8 கிலோ விதையை வச்சு விதை நேர்த்தி பண்ணணும். ஒரு உலர விடணும், ஒரு 20 நிமிடம் வந்து ஒரு உலர விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம், விதைக்க போயிடலாம் சார். விதை நேர்த்தி ஏன் பண்றோம்னா அப்படின்னா விதை நேர்த்தி பண்ணிட்டு நம்ம சோயிங் பண்ணா மட்டும்தான், விதத்தில் எடுத்தா மட்டுமே தான் வேர் முடிச்சு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா நம்ம வளிமண்டலத்தில் 70% தழைச்சத்து இருக்குதுங்க சார். பயிரக பயிர சாகுபடி பண்றதால மண்ணுக்கும் வந்து வளமும் கிடைக்குது. உதாரணமா இன்னைக்கு வந்து விதைக்கிறோம் சார், 8 கிலோ விதையை வச்சு விதை நேர்த்தி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து விதைச்சிடறோம். நாளைக்கு வந்து என்ன பண்ணணும், தண்ணி கட்டணும். பொதுவாக வந்து பயிர் வைக்க பயிர்கள் என்பது வந்து மானாவாரி பயிர்கள் சார். இரவையில் பண்றவங்களும் இருக்கிறாங்க, இரிகேஷன் தண்ணியை வச்சு விவசாயம் செய்யக்கூடிய விவசாய மக்களும் இருக்கின்றார்கள். ஆனால் மானாவாரி பயிர் மழையை சார்ந்து சாகுபடி செய்யக்கூடிய குறிப்பாக பயிர் வைக்க பயிர்களை சாகுபடி செய்யக்கூடிய விவசாய மக்களும் இருக்கிறாங்க சார். இப்போ 3-4 மழை வந்து கண்டிப்பாக போதுமானது. அதுக்கு தான் வந்து பயிர் வைக்க பயிர்களை உளுந்து பாச்சு பயிர் தட்டை பயிரெலாம் சொல்லி சொல்கிறோம் சார். உதாரணம் இன்றைக்கி விதைச்சிட்டோம், நாளைக்கு வந்து தண்ணி கட்டுறோம் சார். மொதல் தண்ணி கட்டினதுக்கு அப்புறம் முளைப்புத்திறன் ஜெர்மினேஷன் எப்படி வரும்னா 3வது நாள் நைட்டு 4வது நாள் காலை முளைப்புத்திறன் வந்துடும் சார். நான் சொல்கிறது வந்து உளுந்துங்க சார், ரொம்ப நெட்டு எல்லா உளுந்துக்குமே தான் முளைப்புத்திறன் வந்துடும். அதுவே பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர் வந்து 2வது நாள் காலையிலேயே வந்து முளைப்புத்திறன் வந்துடும். அப்போ முளைப்புத்திறன் வருவதற்கு முன்பதாக களையை கட்டுப்படுத்த நம்ம களைக்கொல்லி அடிக்கிறோம் சார்.
1: ஓகே,
0: மொதல் ஒரு களைக்கொல்லியை பெண்டிமெத்தாலைன் அப்படின்னு வந்து ஒரு களைக்கொல்லி அடிக்கிறோம் சார். அது வந்து நம்ம எதுவுமே நம்ம மிஷின் வச்சு எதுவுமே பண்ணுறது இல்லை, நாங்கள் மேனுவலாக தான் பண்ணுறோம். ஒரே ஒரு கறியை தான் பயன்படுத்துகிறோம். அது வந்து நம்ம கைத்தெளிப்பான் இப்போ தண்ணி கட்டிட்டு அடுத்த நாளில் பண்ணுறோம் பெண்டிமெத்தாலைன் ஒரு லிட்டருக்கு 7 ml மருந்தை கலந்து ஒரு 1-1.5 லிட்டர் என்ன பண்ணுறோம் ஒரு ஏக்கருக்கு வந்து ப்ரீ எமர்ஜென்சி வீடிசைட் முளைப்புத்திறன் வருவதற்கு முன்பதாக களையை கட்டுப்படுத்துவதற்கான சொல்லி அடிக்கிறோம் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர் தண்ணின்னு ஒன்று கொடுப்போம் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செம்மண்ணாக இருக்கிறதால ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி கட்டும்போது நல்ல அப்சார்ப்ஷன் வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து நிறையா இருக்கும், நல்லா உறிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர், வாட்டர் தேக்கம் வந்து நல்லா நிறைய இருக்கணும் ஃபீல்டில். இப்போ விதை உற்பத்தி வயலில் வந்து சொட்டு நீர் பாசனமும் இருக்குது, பாத்தி அமைத்தும் போட்டுக்கிறோம் சார். பாத்தி அமைச்சுன்னா 4 அடி நீளம் 3 அடி அகலத்தில் பாத்தி அமைச்சு நம்ம என்ன பண்ணுறோம் போட்டிருக்கிறோம். அப்போ உயிர் தண்ணின்றது ரொம்ப முக்கியமானது. அது உயிர் தண்ணி கட்டினதுக்கப்புறம் நல்லா செழித்து வளரும் சார். இப்போ நெல்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 2 டிகேட் பண்ணி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாத்தெல்லாம் கொஞ்சம் நிறையா நெருக்கி கொத்து கொத்தாக நிறையா வைங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லி சொல்லுவோம். ஆனால் இப்போ பாருங்க, இப்போ எல்லாமே வந்து நிறைய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக திருந்திய நெல் சாகுபடி ஒரு நாற்று வைங்க 2 நாற்று வைங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அதை உதாரணப்படுத்துறேன்னா பயிர் வகை பயிர்களில் அதே மாதிரி தான், ஒரு இடத்துக்கு ஒரு 4-5 விதை அள்ளி அள்ளி போட்டுருவாங்க. ஒரு குத்துக்கு ஒரு விதையில் 2 விதையை அதாவது சீட்ஸ் ஒரு 10-15 நாள் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லி சொல்லுவோம். அன்ற பருவத்தில் 1-2 செடியை மட்டும் ஒரு குத்தில் விட்டுட்டு ஒரு வரிசையில் மீது எல்லா செடியும் என்ன பண்ணுறோம் பிடிங்கிடுவோம். செடிகளை அகற்றுதல் தின்னிங் ஏன்

0: பண்ணுறோம்னா செடிகளோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருந்தால் நல்ல மகசூல் வரும் சார், அந்த குறிப்பாக பயிர் வகை பயிர்களில்.
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சார் நம்ம இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் திரும்ப களை வருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் எமர்ஜென்சி வீடிசைட்னு ஒன்று இருக்குங்க சார். செடியெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரிக்கக்கூடிய களைக்கொல்லி செடிகளை பாதிக்காது, களைகளை மட்டுமே தான் சார் பாதிக்கும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு மருந்து இருக்குது சார், இமாசத்த பயிர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது சார், ஷேக்கடு அடாமான்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஒன்றை கால் லிட்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அடிக்கிறோம், அந்த களைக்கொல்லி அடித்து நல்லா உட்காந்துடும் சார், ஃபீல்டு நல்லா உட்காந்து கறி செத்து போயிடும். அதுக்கப்புறம் பயிர் வைக்க பயிர் நல்லா வளர்ந்து வந்துடும் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி நோய் தாக்குதல் வரும் சார், பெரும்பாலும் அதிக இழப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை உருவாக்காது. செடிகள் மட்டுமே கருகலாம் இல்லை காய்கள் மட்டுமே கருகலாம் தவிர விதை எதுவுமே ஆகாதுங்க சார். நான் ஒரு உதாரணம் படுத்துறேன், இப்போ பூச்சி பார்த்தீங்கன்னா 25வது நாளில் வெள்ளைத்தத்து பூச்சின்னு ஒன்று வரும், சின்ன சின்னதாக வெள்ளைத்தத்து பூச்சி மாதிரி வரும். தென் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய பூச்சி அசுனி பூச்சி இருக்கும், கருப்பு சிவப்பு ஒன்று இருக்கும், சாறு உறிஞ்சி பூஞ்சி இருக்கும், காய்களை உண்ணக்கூடிய பூச்சி இருக்கும், இது மாதிரி பூச்சிகள்லாம் இருக்குங்க சார். இப்போ அது ஒவ்வொரு பூச்சியுமே வந்து இப்போ பயிரக பயிர்களை பொறுத்த வரைக்கும் தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் நன்மை செய்ய பூச்சி தான் அதிகமாக இருக்கு 65%. நோய் தக்கது என்ன சார் பெருசாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் வகை பயிர்களில் செடி வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும், ஆனால் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள்லாம் வந்துடும். அது ஏன் வருது, அது எப்போ வரும், அது ஒரு 30-35 நாளில் பூப்புக்கும் தரணும் சார். அந்த பூப்புக்கும் தரணுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 40 நாளில் காய் வைக்கும். அந்த காய் வைக்கும் போது கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், தண்ணி கட்டணும். எப்படி அதாவது கிராப் பூஸ்டர் மாதிரி கரெக்டாக வந்து தண்ணி கட்டணும். அப்போ அந்த பூப்புக்கும் தரணத்தில் நம்ம டிஏபி கரெக்டாக அடிக்கணும் சார். டிஏபின்றது வந்து நல்ல ஒரு பயிர் ஊக்கிகள் மாதிரி. அப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 2 கிலோ டிஏபி ஒரு பக்கெட் தண்ணியில் ஊற வச்சிடணும். நேற்று சாயந்தரமே ஊற வச்சுட்டு இன்னைக்கு காலையில் ஒரு 190 லிட்டரு ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 10-12 டேங்க் வந்து நம்ம டிஏபி அடிக்கணும் சார். சப்போஸ் இல்லை சார் என்கிட்ட டிஏபி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட டிஎன்ஏயு பயிர் அதிசயம், அது ஒரு ஏக்கருக்கு வந்து 2 கிலோ நம்ம என்ன பண்ணுறோம் பரிந்துரை செய்கிறோம். டிஏபியும் டிஏன்ஏயு பயிர் ஒன்றர் ரெண்டுமே ஒன்றா அடிச்சிடக்கூடாது சார், ஏதாவது ஒன்று தான் அடிக்கணும் சரிங்களா. அது வந்து ஒரு 30-35 நல்ல பூப்புக்கு அப்போ அடிச்சிங்கன்னா நல்ல செடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும், மகசூல் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: சரிங்க, சிறப்புங்கய்யா, உங்களை தொடர்புகள் என்ன, தொலைபேசிகள் சொல்லுங்க.
0: 86-10-37-65-67 நான் திரும்பவும் சொல்கிறேன், 86-10-37-65-67.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் தரும் வம்பன் பயறு வகை பயிர்கள் நேர்முகம். பங்கேற்றார் புதுக்கோட்டை வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் முனைவர் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து
3: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தமிழக பகுதியில் நிலவுகின்ற வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையின் காரணமாக இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல கடலோர தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தமிழக பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்பு இருக்கு. இந்த வார இறுதியில தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அந்தமான் கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பருவமழை துவங்கக்கூடிய இந்த நேரத்தில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். பெய்யக்கூடிய மழை நேரம் வைத்து பழதானிய விதைப்பு செய்யலாம், கோடை உழவு செய்யலாம். அடுத்ததாக தோட்டக்கலை பயிர்களில் குறிப்பாக காய்கறி பயிர்களில் சிலந்திப்பெண் தாக்குதல் தென்படக்கூடும். இந்த சிலந்திப்பெண்களை கட்டுப்படுத்த ப்ரொபர்கைட் மருந்து ஒரு ஏக்கருக்கு 400-600 மில்லி அப்படிங்கிற அளவுல ஒட்டும் பசை அல்லது வேப்ப எண்ணெயோட கலந்து தெளிக்கலாம். அடுத்ததாக வாழையில தென்படக்கூடிய வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு ட்ரைகோடெர்மா விரிடி 2.5 கிலோ அதோட 300 கிலோ குப்பை எரு சேர்த்து மரத்துக்கு கொடுக்கலாம்.
2: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
4: ஆகாஷவாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் கிராம சமுதாயம் மலர இருக்கிற இந்த இனிமையான நேரத்துல நம்மோட வாழ்க்கையையும் இயற்கையையும் இணைக்கும் ஒரு அழகான பயணத்திற்கு எல்லோரையும் வரவேற்கிறோம். ஒரு சின்ன மண் தொட்டியில விதைய போட்டா அது செடியா வளர்ற மாதிரி நம்முடைய எண்ணங்களையும் வாழ்வையும் வளமாக்குற சக்தி வானொலிக்கு இருக்கு. வீட்டு தோட்டம் நமக்கு சுத்தமான காத்தையும் ஆரோக்கியமான உணவையும் தருது. அதே நேரத்துல வானொலி நமக்கு அறிவையும் உற்சாகத்தையும் இனிய நினைவுகளையும் பரிசா தருது. இந்த நிகழ்ச்சியில உங்களோட வீட்டை பசுமையாக்க சிறந்த யோசனைகளையும் மனச புத்துணர்ச்சியாக்க வானொலி அனுபவங்களையும் பகிர்ந்துக்க காத்துட்டு இருக்காங்க திருவானைக்கோவில் கொண்டையம்பேட்டை கே தமிழ்ச்செல்வி.

0: வணக்கம் அம்மா.
1: வணக்கம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இளையத்துல அனைவருக்கும் வணக்கம்.
0: உங்களுக்கு பிறந்த ஊர் எது?
1: நம்ம திருவானைக்காவல் தான். என்னுடைய கணவருக்கு பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை.
0: இப்ப கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கு, அனுபவிச்சிருக்கீங்களா?
1: ரொம்ப பிடிக்கும். நாங்க இப்ப திருவானைக்காவல் சிட்டியில இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க வீட்டை வந்து பாத்தீங்கன்னாலே அந்த காலத்து வீடு மாதிரியே வச்சிருக்கீங்க அப்படிம்பாங்க. ஃப்ரண்ட்ல வீடு கட்டிட்டு பின்னாடி தோட்டத்துக்கே நிறைய இடம் செலவு பண்ணிருக்கோம். வாங்கின 3000 சதுரடியில 2500 சதுரடி தோட்டம் தான் போட்டிருக்கோம். மாடியில வச்சிருந்தோம். மாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நாங்க கட்டிட்டதுனால ஏற முடியல. என்னால பராமரிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கிறதுனால சின்ன சின்ன செடிகள் மட்டும் ஓமவல்லி மாதிரி தொட்டியில வைக்கிறது மட்டும் மாடி தோட்டமா வச்சுட்டு பாக்கி எல்லாமே வீட்டு பின்னாடி எல்லாமே மரங்கள்ல இருந்து செடிகள்ல இருந்து மூலிகை செடி எல்லாமே பின்பக்கம் வச்சிருக்கோம்.
0: இப்போ வீட்டு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து மெனக்கடணும் இல்லையா? காலையில எந்திரிச்சு அதை பார்த்து உரம் போட்டு நல்லா செடி வளர்ந்துருக்கா இல்லையான்னு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணணும். 60 வயசுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை பராமரிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தானே?
1: கண்டிப்பா. ஆனாலும் அதை வந்து ஒரு குழந்தைய போல நாங்க பராமரிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ஈடுபாட்டோட செய்யறோம். அதனால எங்களுக்கு அதுல இருக்கிற சிரமங்கள் தெரியல.
0: வீட்டு தோட்டம் போடலான்ற ஐடியா எப்படி வந்தது?
1: எனக்கும் ஆர்வம் உண்டு, என் கணவருக்கும் ரொம்ப ஆர்வம் உண்டு. மூலிகை செடி வைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வேண்டிய கை மறந்த கொடுக்கறதுக்கும் ஒரு உபயோகமா இருந்தது. கேட்கறவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நஞ்சில்லாத ரசாயன கலவை இல்லாத உணவை நம்ம வீட்டிலேயே விளையிற காய்கறிகள் பழங்கள் கொய்யாப்பழம்லாம் அப்படியே பறிச்சு இப்படி தொடச்சிட்டு கூட சாப்பிடுவோம் நாங்க. எங்க வீட்டுல இருக்கனா கழுவுணுங்கிற அவசியம் கூட இருக்காது. பப்பாளி காய்க்குது அதெல்லாம் வாங்குற அவசியமே இல்லை. வெளியில வாங்குறதெல்லாம் ரசாயனம் கலந்து
0: உரங்கள் போட்டு
1: எல்லாம் பண்றாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. தண்ணி விடுவோம். எங்க மண்ணுக்கே நல்ல மண். சப்போட்டா விதை சாப்பிட்டுட்டு அப்படி ஊனி வச்சா கூட வந்துடும்.
0: என்னென்ன செடிகள் எல்லாம் வச்சிருக்கீங்க வீட்டை சுத்தி?
1: வீட்டின் அழகை கூட்டி மனதிற்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய இடம் தோட்டம் தான். பூக்கள் காய்கறிகள் மூலிகை செடி இதெல்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா அது நம்ம உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியை தரக்கூடியது. ஒரு சிறந்த பொழுதுபோக்கும் கூட. அந்த வண்ணமயமான பூக்கள் பசுமையான இலைகள் வாசனைமிக்க செடிகள் இதெல்லாம் இந்த தோட்டத்துக்கு அழகு சேர்க்கிறது. தோட்டத்தில் விளையிற நஞ்சில்லாத காய்கறிகள் பழங்கள் இளநீர் தேங்காய் கீரைகள் இதெல்லாம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம விலை கொடுத்து வாங்குறதுல காசும் மிச்சப்படுதோ. ரெண்டாவது நஞ்சில்லாத உணவும் நமக்கு கிடைக்குது. செடிகளை வந்து நம்ம தண்ணி ஊற்றி களை கொத்தி வச்சு கொத்தி மண்வெட்டியால் அதுக்கு பாத்தி கட்டி இந்த மாதிரி பராமரிக்கும் போது நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியும் வருது, சந்தோஷமும் கிடைக்குது. ஒரு விதைய போட்ட உடனே செடி வந்துடாது. அந்த விதைய போட்டு அது மெதுவாக ஒவ்வொரு நாளும் இன்ச்சு வைஞ்சா எப்படி வளர்ந்துருக்கு, இன்னைக்கு ஒரு இலை வந்திருக்கா, இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்துருக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஒரு பொறுமைங்கிற ஒரு குணமும் வருது. நம்மளை சுற்றி பசுமையாக இருக்கு, சுத்தமான காத்து கிடைக்குது நமக்கு. வீட்டை சுற்றி சூழலும் ஒரு குளிர்ச்சியான இடமா இருக்கு மரங்கள் இருக்கிறதுனால. காலையிலையும் மாலையிலையும் நம்ம தோட்டத்துல வேலை செய்யறதுனால நம்ம உடலும் ஒரு சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கு. மனசுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்குது. எங்க வீட்டை பொறுத்தவரையிலும் நாங்க சுத்தி மரம் நிறைய வச்சிருக்கோம். ஒரு பக்கம் வெயில் வர மாதிரியும் ஒரு உயரமா ஒரு மரம் அதுக்கு கீழே உயரம் கம்மியா இருக்கிற மாதிரி செடிகள் இந்த மாதிரியா இருக்கிறதுனால சூரிய ஒளியும் நிறைய நல்லா வரும். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். மாமரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு, வாழை மரங்கள் நிறைய இருக்கு, பப்பாளி கொய்யா கருவேப்பிள்ளை மருதாணி ஒரே ஒரு அரிநெல்லி வச்சிருக்கோம். ஒரு தேக்கு மரமும் வாங்கி வச்சிருக்கோம். முருங்கை இருக்கு நிறைய. திருச்சி வானொலியில வசந்த அழைப்பு நிகழ்ச்சி மருத்துவ நேரம் உணவே மருந்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம கேட்கறோம். பேரிச்சம்பழம் 1 கிலோ சாப்பிட்றத விட ஒரு கை முருங்கைக்கீரை சாப்பிட்றதுல அவ்வளவு அயன் இருக்குன்னு நிறைய டாக்டர்ஸ் நம்ம வானொலியில சொல்றாங்க. அது வந்து என்னுடைய அனுபவம். சூப்பும் வச்சு குடிக்கலாம், ரொம்ப நல்லது. பப்பாளி கொய்யா இதெல்லாம் வந்து நார் சத்து, மலச்சிக்கலுக்கெல்லாம் அது ரொம்ப அவசியம். எல்லாரும் சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம். பப்பாளி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாழை மரங்களை பொறுத்தவரையிலும் எங்கள் வீட்டில் ரஸ்தாலி இருக்குது, பூவன் பழம் இருக்குது, மொந்தன் இருக்குது. எப்பவும் தார் இருந்துக்கிட்டே இருக்கும். வேணுங்கிறத ரஸ்தாலியை வீட்டுக்கு வச்சுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுப்போம். இந்த பூவன் மொந்தன் இதெல்லாம் கடையில் கொடுத்துருவோம். கருவேப்பிலை ஒடிச்சாலே ஒரு வாசனையாக இருக்கும் தோட்டமே. கடைக்காரங்கள்ட்ட பக்கத்தில் கடை இருக்காரு, வந்து ஒடிச்சிட்டு போயிடுவாங்க. எனக்கு அதில் பொருளாதாரமும் எனக்கு வருது, இன்கம் கிடைக்குது, அது ஒரு சந்தோஷம். கருவேப்பிலை துவையெல்லாம் சாப்பிட்டா அயன் ரொம்ப நல்லது உடம்புக்கு. தலைமுடி கருகருன்னு இருக்கும், நல்லா இருக்கும். என்னுடைய அனுபவம் அது. அப்புறம் பூச்செடிகள்னு எடுத்துக்கிட்டா செம்பருத்தி பூ வச்சிருக்கேன், இச்சி பூ வச்சிருக்கேன், மல்லிகை செடியும் வச்சிருக்கேன். செம்பருத்தி பூ வந்து பூக்கள் பூஜைக்கே எடுத்துக்குவேன். இலைகளை வந்து நம்ம கையால தேய்ச்சாலே போதும், இல்லைன்னா ஒரு கல்லுல வச்சு தேய்ச்சிட்டு தலைக்கு தேய்ச்சி குளிச்சோம்னா அவ்வளவு நுர வரும். ஷாம்புவே வேண்டியதில்லை, செம்பருத்தி இலையை தேய்ச்சி தலைக்கு குளிக்கலாம், ரொம்ப அருமையா இருக்கும். செம்பருத்தி பூ டீல போட்டு குடிக்கலாம், டீ நல்லா இருக்கும், நல்லது உடம்புக்கு. நம்ம வானொலியில உணவே மருந்து இதுல டாக்டர் பேசினாங்க, நம்ம வீட்டுல இருக்கிற

0: பொருள்களை வச்சு நம்ம நிறைய டீ ஜூஸ் இதெல்லாம் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்தது தகவல், அது உண்மைதான். மூலிகை செடி அப்படிங்கும்போது நான் கற்றால வச்சிருக்கேன், பெரண்டை வச்சிருக்கேன், தூதுவளை இருக்கு, ஓமவல்லி, துளசி இதெல்லாம் எங்க கொல்லையில நிறைய இருக்கு. அதெல்லாம் வச்சிருக்கோம். வாரத்துல ஒரு நாள் பெரண்டை துவையல், குளிக்கும் போது கற்றாழையை கட் பண்ணி ரெண்டு ஓரத்தையும் முள்ளெல்லாம் எடுத்துட்டு அந்த ஜெல்லை பாதத்துக்கெல்லாம் வச்சு தேய்ச்சி நம்ம குளிச்சோம்னா அந்த வெடிப்புக்கெல்லாம் நல்லது. அதுவும் செய்யறோம், கேட்கறவங்களுக்கும் கொடுப்பேன் நான். வெற்றில கொடி வச்சிருக்கோம், ஒரு வெத்தலை 1 ரூபாய் கடைகள்ல வெற்றில கொடி நல்லா படர்ந்திருக்கும், அழகா இருக்கும் அது பாக்கிறதுக்கு. 4 வெத்தலை வச்சோம்னா சாப்பிடலாம் அப்படி இருக்கும். வல்லாரை கீரை வச்சிருக்கோம், வல்லாரை வந்து ஒரு கட்டு வாங்கினேன், வாங்கிட்டு அந்த கீரை மட்டும் எடுத்துட்டு ஊனி வச்சு அப்படியே வந்துருச்சு நல்லா. அது ஒரு பக்கம் படர்ந்திருக்கும் கொல்லையில, அழகா அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. வல்லார கீரைனாலே நம்ப மாட்டாங்க, அவ்வளவு பெருசு பெருசா இருக்கும் இலை. அது எல்லாம் பொடியா தானே பாத்திருக்கோம் கடையில அப்படிம்பாங்க, அந்த அளவு நல்லா பெரிய இலைகளா இருக்கும்.
1: உரங்கள் ஏதாவது பயன்படுத்துவீங்களா?
0: மண்புழு உரம் வாங்கிப்பேன், சாணி குப்பை வாங்கி அது கொஞ்சம் மக்க வச்சு நல்லா நல்லலே போட்டு வச்சிருவோம், நல்லா உதிரியா வர அளவுக்கு. அதோட

0: நம்ப மாட்டாங்க, அவ்வளவு பெருசு பெருசா இருக்கும் இலை. அது எல்லாம் பொடியா தானே பாத்துருக்கோம் கடையில அப்படிம்பாங்க, அந்த அளவு நல்ல பெரிய இலைகளா இருக்கும்.
1: உரங்கள் ஏதாவது பயன்படுத்துவீங்களா?
0: மண்புழு உரம் வாங்கிப்பேன், சாணி குப்பை வாங்கி அது கொஞ்சம் மக்க வச்சு நல்லா நல்லே போட்டு வச்சிருவோம், நல்லா உதிரியா வர அளவுக்கு. அதோட எங்க வீட்டு கொள்ள இலைகள்லாம் உழுவுறது அதெல்லாம் போட்டு எல்லாம் மக்க வச்சு அதான் போடுவோம். வேப்ப மரம் ஒண்ணு இருக்கு, அதனால அந்த இலையெல்லாம் கொட்டும், அதெல்லாம் போட்டு எருகுழி மாதிரி சின்ன சின்னதாக இது பண்ணி அதுல போட்டு மூடிடுவோம். அப்புறம் அதையே எடுத்து உபயோகப்படுத்திக்கோ, வேற பக்கம் குழி பறிச்சுப்போம், அந்த மாதிரி இலைகள்லாம் போட்டு மூடிடுவோம். வேற ஒன்னும் காசு கொடுத்து எருவெல்லாம் வாங்குறது இல்ல, இதே போதும் எங்க இதுக்கு. கீரை வகைகள் அப்படி எடுத்துட்டோம்னா கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி எல்லாம் சும்மா இப்படி கையால தேய்ச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக் வாங்கியிருக்கோம், கிரீன் கலர்ல எல்லாம் அழகா, அதுல அப்படி தூவி விட்டோம்னா அழகா முளைச்சு வந்துடும். வெந்தயக்கீரை போடுவேன், அது மாதிரி புதினா பொன்னாங்கண்ணி இதெல்லாம் வந்து வாங்குறத கீரைகளை மட்டும் எடுத்துட்டு ஊனி வச்சிருவேன், அது அழகா துளுத்து வந்துடும், நல்லா இருக்கும். அந்த மாதிரி வச்சிருக்கோம். முளைக்கீரை, செடி பசலை இதெல்லாம் வச்சிருக்கேன் எங்க வீட்டுல. அப்புறம் எங்க நாட்டு விதைகள் கிடைச்சாலும் எக்ஸிபிஷன்லாம் போட்டாக்க கலந்துக்கிட்டு விதைகள்லாம் வாங்கிட்டு வந்தோம். நல்லா எல்லாருமே பேசினாங்க, நீரை பத்தி, நீர் எப்படி சேமிக்கணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பேசினாங்க.
1: இப்ப வந்து வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு, அங்கங்க தண்ணி இல்லாம பல பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா சில இடங்கள்ல அந்த தண்ணீரை வீணாக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த தண்ணீரை எப்படி நம்ம வந்து சிக்கனமா பயன்படுத்தலாம்? இப்ப வந்து ஒரு தோட்டமும் நீங்க வச்சிருக்கீங்க, தோட்டத்துக்கும் பயன்படுற மாதிரி இந்த நீரை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்க.
0: பாத்ரூம் இருந்தாலும் கொல்லப்பக்கம் தோட்டத்துக்கு தண்ணி போற இடத்துல தான் குளிக்கிறதெல்லாம் உபயோகப்படுத்துவோம், அந்த தண்ணி பூரா தோட்டத்துக்கு போயிடும். துணி அலசுற சோப்பு தண்ணி மட்டும்தான் சாலவத்துக்கு போற மாதிரி வச்சிருக்கோம். எங்க வயல்ல எல்லாம் சொட்டு நீர் பாசனம் அது மாதிரி அங்க தோட்டத்துல அங்க அப்படி போட்டிருக்கோம். சொட்டு நீர்னா அந்த செடிக்கு மட்டும்தான் அந்த தண்ணி போகும், மித்த இடத்துக்கு எல்லாம் போகாது. இப்ப வெயில் காலங்கிறதுனால நம்ம வானொலியில சொன்ன மாதிரி இலைகள் எல்லாம் அப்படியே விட்டுரும், கூட்டி பெருக்கி இல்ல குப்பை குழியில இது பண்ணாம, ஏன்னா அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மூடாக்குன்னு சொல்லுவாங்க நம்ம இதுல, அந்த மாதிரி இலைகள் எல்லாம் அப்படியே விட்டு வச்சிருக்கோம். அதனால ஈரம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், அது ஒரு எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். புலங்குற தண்ணி பூரா கிச்சன் தண்ணி அது இது எல்லாமே தோட்டத்துக்கு போற மாதிரி நாங்க வச்சிருக்கோம். காலையில நாங்க மோட்டர் போட்டு கொஞ்ச நேரம் விடுவோம், அப்ப பாத்தீங்கன்னா அந்த தென்னை மரத்துக்கிட்ட எல்லாம் பாத்தி கட்டிருக்கும், நிறைய குருவிகள் வரும், தவிட்டு குருவி, சிட்டுக்குருவிகள். எங்க மாமரத்துல எப்பவும் மயில் உட்காந்துட்டே இருக்கும், அழகா குருவிகள்லாம் வந்து குளிக்கும், தர தர தர தர சத்தம் கேட்கும், அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கும் எங்களுக்கு. குளிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் வேலை செய்வோம், அதுக்கு பாட்டுக்கு ரெண்டு எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கோங்க.
1: வீட்டுக்குள்ளேயே இத்தனை வேலைகளை நீங்க பண்றப்ப எப்படி இதுல இடையில வந்து இந்த வானொலியோட தொடர்பு எப்படி ஏற்பட்டுச்சு உங்களுக்கு?
0: எங்க தோட்டத்துல ஒரு சின்ன ஷெட்டு போட்டிருக்கோம், ஒரு 8x8 ஷெட்டு இருக்கு. அந்த ஷெட்ல ஒரு கட்டுல ரெண்டு சேர் இருக்கும், அதுல வானொலி இருந்துகிட்டே இருக்கும், சின்ன வானொலியை கொல்ல பக்கம் கொண்டு வச்சுப்போம் தோட்டத்திலேயே. அங்க கேட்டுக்கிட்டே ஒரு நோட்டும் நான் பக்கத்துல வச்சிருப்பேன்.
1: எந்த வயசுல கேட்க ஆரம்பிச்சீங்க?
0: நான் படிக்கிற நாளையில இருந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து சுஜித்ராவின் குடும்பம் எல்லாம் வரும், நாடகம் எல்லாம் அப்பல இருந்து நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் விட்டு போச்சு, நடுவுல நேரம் இருக்கிறது இல்ல, ஸ்கூல் போவோம் வருவோம், அப்புறம் டைப் ரைட்டிங் கிளாஸ் இப்படி இப்படி போயிட்டு இருந்ததுனால எனக்கு நேரம் கிடைக்காம போயிடுச்சு. வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல இது பண்ணிட்டு இருந்தோம்.
1: சில பாடல்கள் உங்களுக்கு வந்து மறக்க முடியாத பாடல்கள்லாம் இருக்கும், அந்த மாதிரி என்னைக்குமே உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்க ஒரு பாடல்னு கேட்டா என்ன பாடல் சொல்லலாம்?
0: பத்திரகாளி படத்துல கண்ணன் ஒரு கை குழந்தை.

0: தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரம் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட நீண்ட நாள் நேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன படிச்சிருக்கீங்கம்மா?
1: பொருளாதாரம் படிச்சிருக்கேன்,
0: பிஏ பொருளாதாரம். இப்போ பொருளாதாரம் அப்படின்றது வந்து ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய வழிவகைகள் நிறையவே இருக்கும். இங்கெல்லாம் சிக்கனமாக இருக்கணும், எது எதெல்லாம் நமக்கு வீண் செலவு அப்படின்றது வந்து கணக்கு போட்டு படிப்படியாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த வானொலியோட தொடர்பு அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்தாலும் அதற்கு யாராவது ஒரு முன்னோடி இருந்திருப்பாங்க இல்லையா?
1: கண்டிப்பாக, என் கணவர் தான் அதுக்கு முன்னோடி. அவங்களுக்கு என்னை விட ரொம்ப அதிக ஆர்வம் உண்டு. அவங்க அதை படிக்கிறனாலே வயலில் போய் வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க, எல்லாம் பண்ணுவாங்களாம், சொல்லியிருக்காங்க எங்கிட்ட. அப்புறம் அவங்க அங்கே எங்கள் ஊரில் புஞ்ச இடம் வாங்கி போட்டு அதில் தேக்கு அதெல்லாம் பண்ணணும். இப்போ நேற்று கூட அங்கே போயிட்டு தான் வந்தோம், பார்த்துட்டு வந்தோம், ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த வேலையும் நடந்துட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு டைம் தான் பத்த மாட்டேங்குது.
0: வானொலியில் நிகழ்ச்சிகள் கேட்குறப்ப எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப உண்மையிலேயே வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம மிஸ் பண்ணாம கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்?
1: நம்ம வானொலியை பொறுத்தவரை எல்லாமே ஒரு விதத்துல ஒவ்வொருத்தருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சி தான். ஒருத்தருக்கு பாட்டு பிடிக்கும், ஒருத்தருக்கு மங்கையர் உலகத்துல பேசுறது பிடிக்கும், சில பேருக்கு வந்து வண்ணக்கோலங்கள் பிடிக்கும், கலந்துக்குவாங்க. அதனால ஒவ்வொரு நேயருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி பிடிக்கும். என்னை பொறுத்தவரை நான் எல்லா நிகழ்ச்சியுமே எங்க வீட்டுல கேட்டுட்டு இருப்பேன். ரொம்ப விரும்பி கேட்கறோம் அப்படின்னாக்க நான் இரவு 7:30 எட்டு மணி வரைக்கும் உழவர் உழவர் நிகழ்ச்சி கேட்பேன். ஆமணக்கை பத்தி பேசினாங்க, ரொம்ப அருமையா நல்ல தகவல்கள் சொல்றாங்க நிறைய. அது கேட்கும் போதே இன்னும் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துற மாதிரிதான் இருக்கும். ரெகலராஜ் சாரும் நல்ல கேள்வி கேட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோக்ராம். சொல்லிட்டே இருந்தேன், கேட்கறத பொறுத்து அவங்க சொல்ற பதிலும் நிகழ்ச்சியை மெருகூட்டுறதா இருக்கு. நல்லா நல்லா இருந்தது. அப்புறம் உங்க சட்டத்தின் பார்வையில் நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா கேட்பீங்க. வெள்ளிக்கிழமை கேட்டேன் நான், ரொம்ப நல்லா பண்றீங்க நீங்களும். நம்ம வானொலி நிகழ்ச்சியில வசந்த அழைப்பு, மருத்துவ நேரம், உணவே மருந்து, வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி, உழவர் உலகம் நிகழ்ச்சி, இதெல்லாமே நான் தவறாம கேட்பேன். அந்த நிகழ்ச்சிகள் மூலமா நான் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறேன். எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளவு அருமையா இருக்கு நிகழ்ச்சிகள். விரும்பி கேட்கறோம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்க.
0: இப்ப தோட்டங்கள் அமைக்கிறது அப்படின்றது ஒரு ஹாபிக்காக சில பேர் இப்ப பண்றாங்க, ஆனா சில பேர் வந்து அதை ஆத்மார்த்தமா பண்றாங்க. ஏன்னா ஒரு நஞ்சில்லாத உணவை தன்னோட குழந்தைக்காவது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் வாங்கி பயில வாங்கி அதை வந்து பராமரிக்கிறாங்க.

0: அதை முறையா செயல்படுத்தணும் அப்படின்னா என்ன நம்ம வந்து குறிப்புகள் கொடுக்கலாம்?
1: முதல்ல வந்து அவங்களுக்கு ஆர்வம் இருக்கணும், இட வசதி இருக்கணும், பொருளாதாரம் இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல இப்ப மாடினா மாடி தோட்டம் வைக்கலாம், இல்லைன்னா பால்கனியில கூட சின்ன சின்ன தொட்டிகள் வாங்கி வச்சு நம்ம இந்த மாதிரி தூதுவளை, பரண்டை, ஓமவல்லி இதெல்லாமே குழந்தைங்களுக்கு மூலிகையா நம்ம ஒரு சளி தொந்தரவா அதையே கொடுக்கலாம். இருக்கிற இடத்துல நல்லா பண்ணலாம். காளான் வளர்ப்பு அது மாதிரி செய்யறவங்க எல்லாம் கூட ட்ரே ட்ரேயா வச்சு இருக்கிற இடத்துல அந்த மாதிரி செய்யறாங்க, அதுக்கு பெரிய இடம் வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நவதானியங்கள்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் விதைச்சு அந்த மாதிரியும் உண்டு பண்றாங்க. மாட்டு தீவனத்துக்கு பாருங்க, நிறைய நம்ம நிகழ்ச்சியில தான் சொல்லிட்டு இருக்கோம், மாட்டு தீவனத்துக்கு இடம் இல்லையா, நீங்க ஒவ்வொரு ட்ரேயா ஒரு ரூம்லயே நிறைய ட்ரேல வச்சு உண்டு பண்ணி மாட்டுக்கு தீவனமா நீங்க அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்ய முடியுமோ செய்யலாம். எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். எங்க தோட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு திராட்சை கொடி ஒன்று வச்சிருக்கோம். கம்பம் தேனி இதெல்லாம் சுற்றுலா போயிட்டு வரும்போது நாங்க பார்த்தோம், ரொம்ப அருமையான இடம் கம்பம் தேனி. அந்த ஊர் கிளைமேட்டே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா வயல்லையும் திராட்சை கொடி போட்டிருந்தாங்க, எங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா. அப்புறம் இறங்கி போய் பார்த்துட்டு நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த திராட்சையெல்லாம் தொட்டு பார்த்தோம், கையாலே கொடியா அப்படியே இருக்கிறதுலயே அப்படியே
0: இருக்கிறது,
1: நம்ம தலையில இடிக்கிற மாதிரி அவ்வளவு அழகா இருந்தது. தொட்டு பார்த்துட்டு நம்ம கடையில திராட்சை பார்த்துருக்கோம் ஒழிஞ்சு தோட்டத்துல நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பழச்சாறு வாங்கி சாப்பிட்டுட்டு ஜூஸும் வாங்கிட்டு வந்தோம், பழங்கள் வாங்கிட்டு வந்தோம், பேக்ல வாங்கிட்டு வந்துட்டு கொடியும் வாங்கினோம். எப்படி நம்ம வருமா அப்படின்னோ, வருங்க வச்சு பாருங்க, நாங்க சரி ஒரு ட்ரையல் பாப்போமே வச்சு பாப்போமே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். கிளம்பிடுச்சானா இந்த இலை தலையெல்லாம் மக்க வச்சு போடுறதுதான் உரங்கள். மண்புழு உரம், சாணி ஏறு வாங்கிப்பேன், பக்கத்துல மாடு வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல பேக் வாங்கிட்டு அதை மக்க வச்சுதான் போடுவோம். அதுதான் உரங்கள் எங்க தோட்டத்தை பொறுத்தவரையிலும்.
0: இப்ப ஒரு செடி நம்ம வந்து போட்டுட்டோம், காலையில நமக்கு வீட்டு வேலையெல்லாம் இருக்கும், மத்தியானத்துக்கு மேல அதெல்லாம் கவனிக்க போவீங்களா இல்ல ஈவினிங் டைம்ல போவீங்களா? கண்ணும் கருத்துமா பாதுகாக்கணும் அப்படின்னா
1: அது ரொம்ப முக்கியம். வெளியில போகணும் அப்படின்னாக்க போய் தங்க முடியாது, அது ஒரு பெரிய டிராபேக் நமக்கு. பட் ஆனா எங்களுக்கு வந்து இதை விட அதெல்லாம் அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நாங்க ஒருத்தர் போயிட்டு ஒருத்தர் வீட்டுல இருந்துப்போம் பாக்கணும்.
0: செடிகளுக்காகவே
1: செடிகள் இருக்கு, வீட்டுல மாமனார் இருக்காங்க, அதனால ரெண்டுமையும் எங்களுக்கு முக்கியமா பாத்துக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து போக மாட்டோம். ரொம்ப அவசியம் அப்படின்னா தான் போவோம் ரெண்டு பேரும். காலையில எந்திரிச்சோடனே காஃபி சாப்பிட்டுட்டு கடைங்களுக்கு வேணுங்கிறது கருவேப்பிள்ளை கொடுக்கறதா இருந்தாக்க ஒடிச்சு கொடுத்துருவோம், அந்த வாங்க வந்துருவாங்க. ஆறு மணிக்கெல்லாம் வேணும் அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் காஃபி சாப்பிட்டுட்டு வெளியில அனுப்புறதெல்லாம் அந்த வேலையெல்லாம் பாத்துருவோம். அப்புறம் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுலாம்
0: கருவேப்பிள்ளை கொடுத்துருவீங்க, வேற என்ன கொடுப்பீங்க?
1: வாழைத்தாறு இருந்தா சொல்லிடுவோம் முன்னாடி, அவங்க வாங்காம இருக்கணும் வெளியில மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்லிட்டோம்னா ஆள் வந்துருவாங்க, வெட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. வாழைத்தாறு தண்டு சமயத்துல முருங்க கீரை கூட கேக்குறாங்க, கட்டா விக்கிறாங்க, அவங்க அவங்களே வந்து ஒடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த வேலையெல்லாம் காலையில வச்சுப்போம். சுத்தம் பண்றது, பராமரிக்கிறது, பாத்தி வெட்டுறது அந்த வேலையெல்லாம் சாயங்காலத்துலதான் பண்ணுவோம்.
0: நீங்களே பண்ணுவீங்களா இல்ல அதுக்கு யாராவது ஆட்கள் வருவாங்களா?
1: முக்காவாசி நாங்களே பாத்துருவோம். சின்ன களை கொத்தி வச்சிருக்கோம், மண்வெட்டி வச்சிருக்கோம், தலையெல்லாம் அழறதுக்கு ஒரு மாதிரி வச்சிருக்கோம், பெருக்கறதுக்கு நின்னுட்டே பெருக்கிற மாதிரி அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்.
0: இப்படி எல்லாமே பண்ணுவீங்க, பக்கத்துல ரேடியோ ஓடிட்டு இருக்கோம்.
1: ஓடிட்டு இருக்கோம்.
0: இடையில வந்து பாடல் வந்து போடிட்டு இருக்கப்ப சில பாடல்கள் உங்களுக்கு வந்து மறக்க முடியாத பாடல்

0: நேரத்தை மிச்சப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சில பேர் என்ன பண்றாங்கன்னா, என்ன எனக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு, இதெல்லாம் நான் போய் எப்படி பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. கடையில 10 ரூபா கொடுத்தா வந்து கருவேப்பிலை வாங்க போறோம், 30 ரூபா கொடுத்தா ஒரு கீரை கட்டு வாங்க போறோம், இதுக்கு எதுக்கு நம்ம இப்படி மெனக்கெடணும் அப்படின்றதும் உண்டு.
1: கண்டிப்பா எப்ப பொழுதவும் கொல்ல பக்கமே உட்கார்ந்து இருக்கீங்க, வீட்டுல பின்னாடியே இருக்கீங்க, தோட்டத்திலே இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க, இது பண்ணுவாங்க. நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், சிரிச்சுப்பேன். அவங்களுக்கு அன்னைக்கு ஏதாவது ஒரு பப்பாளி பழம், முருங்கைக்காய் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா சரியா
0: அமைதியாயிருவாங்க.
1: அப்புறம் வேற நம்ம சொல்ல முடியாதுல்ல ஒண்ணும்
0: இல்ல. இப்போ நிறைய இடங்கள் இப்ப வீட்டுகள்ல இருக்குது அப்படின்றப்ப, அதை ஒருவேளை வந்து யாரும் வந்து தொடங்குறதுக்கு நம்ம கால் இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல. இப்ப இவ்வளவு செடி கொடிகள் நீங்க வச்சிருக்கீங்க, பக்கத்துல இப்ப ஒரு பழத்தை கொடுத்துருக்கீங்க, நீங்க போயிட்டு ஒரு நாளைக்கு இவ்வளவு இடம் இருக்கு, சரி இந்த இடத்துல இதை கொஞ்சம் போடலாமா அப்படின்னு நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா ஒருவேளை அவங்க செய்ய வந்துருவாங்களோ?
1: அடுத்தவங்க வீட்டுக்கு அந்த அளவு சொல்றதுல, நம்ம செய்யறத பார்த்து அவங்களா எனக்கு விதை கொடு போடலாம், நீங்க வெத்தலை வச்சிருக்கீங்களா எனக்கு ஒரு கொடி கொடுங்க அப்படின்னா நம்ம நறுக்கி கொடுக்கலாம், கேட்டா கொடுப்பேன். மாங்காய் பறிச்சுன்னா மாங்காய் ஆளுக்கு ரெண்டு எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துருவேன். இது பண்ணிட்டு வாழைப்பழம் ரஸ்தாளி மட்டும் கொடுப்பேன். பாக்கி பூந்தரெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும், 13 சீப்பு 15 சீப்பு அந்த மாதிரி இருக்கும். எல்லார் வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு நான் தான் போகணும், அதனால கடைக்காரவங்கள்ட்ட சொல்லி வந்து எடுத்துட்டு போயிடும்.
0: அதாவது விளைவித்த பொருளை வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்கு ஒரு எண்ணம் கண்டிப்பா வேணும். அதை நம்ம கொடுக்கறோம் அப்படின்ப, அது அவங்க வாங்குறவங்களும் பெருந்தன்மையா அதை வாங்கிப்பா இல்லையா?
1: நாங்க பூவம்பழமே சாப்பிட மாட்டோம் அப்படிமா சொல்லும் போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அந்த பூவம்பழம் பாத்தீங்கன்னா ரஸ்தாளி மாதிரியே இருக்கும், இயற்கையா விளைஞ்சது, அவ்வளவு அருமையா டேஸ்டா இருக்கும். விரும்பி சாப்பிடறவங்களா இருந்தா தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறது.
0: வானொலி நாள் விழாவில் நீங்க வந்து பேசுறீங்கல்ல, அந்த நிகழ்வு எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: அருமையான அனுபவம் மேடம்.
0: எப்படி வந்தீங்க, அதுல என்னென்ன நிகழ்வுகள்லாம் அதுல நடந்துச்சுங்கம்மா?
1: வானொலி நாள் நிகழ்ச்சி நாங்க ரேடியோ கேட்டுட்டே இருந்தோம், அதுல விளம்பரம் பண்ணாங்க, இந்த வானொலி நிகழ்ச்சிக்கு வந்து பாருங்க, எங்க திருச்சி வானொலியை நீங்க வந்து பாக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், 3 நாள் எங்க நிகழ்ச்சிகளை பத்திய வினாக்கள் கேட்போம், அதை நீங்க வந்து பதில் கொடுத்தீங்கன்னா யாரு சீக்கிரமா அனுப்புறாங்களோ அந்த நபர்கள் 5 பேரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் குழுக்கள் முறையிலே தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணிட்டு இருந்தது கேட்டோம். நாங்க ஒரு நோட்டு போட்டுட்டு நான் நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேட்டு எழுதி வச்சுப்போம். முதல் நாள் வந்து காலையில நிகழ்ச்சியை கேட்டாங்க, மறுநாள் மதிய நிகழ்ச்சியை கேட்டாங்க, அடுத்த 3ஆம் நாள் வந்து இரவு ஒளிபரப்புற நிகழ்ச்சியில இருந்து கேள்வி கேட்டாங்க. நாங்க அதுக்கெல்லாம் பதில் கரெக்டா அனுப்பிச்சுட்டு இருந்தோம். அனுப்பிச்சதுனால எங்களை தேர்வு செஞ்ச ஒரு 5 பேரை தேர்வு செஞ்சாங்க. 5 பேரை தேர்வு செஞ்சதுல என்னை வந்து ஒருங்கிணைப்பாளராக அந்த ப்ரோக்ராம் பண்ண சொன்னாங்க. அருமையான அனுபவம், மறக்க முடியாத அனுபவம். இந்த வாய்ப்பு திரும்பவும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
0: நீங்க ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களோட உரையாடிய அந்த நிகழ்வுகள் வந்து எப்படி இருந்தது, அந்த தருணத்தை எப்படி நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க?
1: முதல்ல ஒரு ரேடியோல சின்ன பிள்ளை வளர்ந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கோம், பட் நேர்ல வந்து இதெல்லாம் பாக்குறது இப்படி இது பண்றதெல்லாம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் எங்களை கேள்வி கேட்கறவங்க எங்களை ஊக்கப்படுத்தி படுத்தி பேசுங்க பேசுங்க நல்லா பேசுங்க நல்லா சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க, கேள்வி கேட்கறீங்க நாங்கெல்லாம் நிகழ்ச்சி நடத்தும் போது இப்ப பேசுங்க தைரியமா சொல்லுங்க அப்படின்னு எங்களை நல்லா ஊக்கப்படுத்தினாங்க, பேச வச்சாங்க. பேச தெரியாதவங்களையும் பேச வச்சு நல்ல ப்ரோக்ராம் நல்லா பண்ணி கொடுத்தோம். அவங்கள எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணதுதான் முக்கிய காரணம், நாங்க நல்லா இந்த பண்றதுக்கு அதான் காரணம்.
0: வானொலிக்கு இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்களா?
1: இல்லம்மா, நிகழ்ச்சி கேட்க
0: உள்ள வந்தப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? முதல் முதல்ல அந்த வானொலி நிலையத்திற்குள்ள காலடி வைத்தப்ப
1: அந்த அமைதியான சூழ்நிலையை இது பண்ணோடனே ஒரு கொஞ்சம் ஒரு எப்படி இருக்கும்னு தெரியலையே, பயமா இருக்கேன், நம்மளால முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அதுவும் அந்த அறிவிப்பாளர்கள்லாம் எங்களை ஊக்கப்படுத்தினதுனால நாங்க நல்லா பண்ண முடிஞ்சது, அதுதான் உண்மை.
0: வானொலி அப்படின்னா உங்களுடைய நினைவுகள்ல என்னென்னலாம் இருக்கு?
1: வானொலி கேட்டா மனசு சந்தோஷமா இருக்கும், எப்பயாவது மனசுல ஏதாவது ஒரு கவலை இல்லாம இருக்காது, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கவலை ஏதாவது ஒரு நினைவுகள் பிரச்சனைகள் அப்படின்னு ஓடிட்டு தான் இருக்கும். ஆனா வானொலி

0: ஆன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அந்த இதெல்லாம் மறந்துடும், பறந்துடும். வானொலியில என்ன ஓடிட்டு இருக்கு, என்ன சொல்றாங்க அப்படிங்கிற கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். முக்கியமான தகவல் சொல்றதா இருந்தாலும் அது அந்த தகவல்ல அதுல ஓடிடும். கேள்வி கேட்டு பதில் சொல்றோம், வசந்த அழைப்புல எல்லாம் நம்ம வாட்ஸ்அப்ல இப்ப கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இதுல மைண்ட் செட் ஆயிடும்.
1: வீட்டு தோட்டம் அப்படின்றது வந்து எனக்கானது, என்னுடைய நேரத்தை நான் பொழுதுபோக்கா பயன்படுத்திக்கிறேன், அதுல எனக்கு லாபமும் கிடைக்குது அப்படின்றப்ப அதை விரும்பி செய்யறதுக்கு ஒரு தனி மனசும் வேணும். அதுக்கு நேரமும் நமக்கு வந்து இருக்கணும். அந்த நேரத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இல்லத்தையும் சரியா பயன்படுத்திக்கிட்டு எல்லா பொருட்களையும் என்னால விளைவிக்க முடியும், அதுல இருந்து கொஞ்சம் லாபத்தையும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தொடர்ந்து உங்களுடைய தோட்டங்களை பராமரிங்க. நல்ல சத்துள்ள உணவுகளை நீங்க மட்டும் உண்ணாம மற்றவங்களுக்கும் கொடுக்குறீங்க. இவ்வளவு நேரம் தங்களுடைய பதிவுகளை வந்து ரொம்ப அழகா எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா.
0: இந்த வாய்ப்பு தந்த நம்ம திருச்சி வானொலிக்கு நான் மனமார நன்றி செலுத்துறேன். வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.
2: இதுவரை வீட்டு தோட்டம் பற்றியும் வானொலி அனுபவங்களையும் நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க திருவானைக்கோவில் கொண்டையம்பேட்டை கே தமிழ்ச்செல்வி அவங்க. விதைய போட்டா அது செடியாகி மரமாகி நிழலாகி நிம்மதிய தரும். அதே மாதிரி நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி நமக்கு பசுமையான எண்ணங்களை தந்தது. வீட்டுல ஒரு தோட்டத்தை வளருங்க, அது உங்க வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்தையும் அமைதியையும் கொண்டு வரும். வானொலிய கேட்டுக்கிட்டே இருங்க, அது எப்பவும் மனசுக்கு இனிமையான நட்பா இருக்கும். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு இனிமையான நிகழ்ச்சியில். இயற்கையோடு இணைந்திடுவோம், இசையோடு வாழ்ந்திடுவோம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:30 துவங்கும்.

இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தென்பறை ஸ்ரீ ஆவணியப்பன் ஆலய குதிரையெடுப்பு திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளிலிருந்து 3000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4:00.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது இனிமையான பாடல்கள், சுவையான செய்திகள், உங்களின் என்ன வண்ண மடல்களோடு மின்னஞ்சல் செய்திகளும் இடம்பெறும் இசை தூரல்.
1: December 30th, 1865. October 28th, 1881. The Statue of Liberty. December 7th, 1903. January 1st, 1920. January 5th.

0: எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்க, எங்களோட தெரியாதுன்னு சொல்றாங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானே, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆயி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாருங்களை கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாருங்களை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாருங்களை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாருங்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.

0: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
2: பெட்டிங்கிறது பலருக்கு ஒரு சாதனம் இல்ல, வாழ்க்கையோட கலந்த ஒரு அழகான உணர்வு. வர 16ஆம் தேதி நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள். இந்த கொண்டாட்டத்துல என் வானொலி என் வாழ்க்கை அப்படின்ற இந்த தலைப்புல வானொலியோடு உங்களுக்கு இருக்கிற மறக்க முடியாத நினைவுகளை உங்களோட குரல்ல பதிவு செஞ்சு எங்களுக்கு அனுப்புங்க. 9385461 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு இன்னைக்குள்ள அனுப்பிடுங்க உங்கள் நினைவுகள். இந்த

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில உங்களுக்காக வரக்கூடிய சுவையான செய்தி, பார்க்கறதுக்கு பஞ்சு போல இருக்கக்கூடிய மேகம் இருக்கு இல்லையா, அந்த மேகத்தோட எடை எவ்வளவுன்னு எப்பயாவது நம்ம யோசிச்சிருப்போமா? ஒரு மேகத்தோட எடை 10,00,000 டன்கள் இருக்குமாங்க. பொன்மலைப்பட்டியிலேருந்து ராஜமாணிக்கம் செல்வராஜ் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம் இது. மக்களின் இதயம் கவர்ந்த வானொலிக்கு வணக்கம். 8ஆம் தேதி அன்று மாலை உழைப்பு வர அரங்கம் கேட்டோம். இதில் ஓய்வு பெற்ற பஸ் ஓட்டுநர் ஆர் ராஜ்மோகன் அவர்களின் பஸ் ஓட்டிய அனுபவம் பற்றி தெளிவாக கூறினார். ஓட்டுநர் பணி என்பது பயணியர்களின் உயிரை மதித்து கவனமாக ஓட்ட வேண்டும் என்றார். தற்போது புதிதாக வந்துள்ள மின்சார பஸ் ஓட்டுவது எளிது, பாதுகாப்பானது என்றார். ஓய்வு பெற்ற பின்பும் புதிதாக வரும் பஸ் டிரைவர்களுக்கு பயிற்சி அளிப்பதாகவும் கூறினார். வளர்க அவரது தொண்டு, பேட்டி கண்ட கோகிலா அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். திருச்சி சங்கிலியாண்டபுரத்திலிருந்து மணிமேகலை ராஜா, பத்மஸ்ரீ, பிரபு, திருமூர்த்தி இவங்க அனுப்பியிருக்கும் கடிதம் இது. 8ஆம் தேதி அன்றைய நிகழ்ச்சிக்கானது. 5ஆம் தேதி, அதாவது 8ஆம் தேதி எழுதியிருக்காங்க. வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் சொல்லியிருக்காங்க. 5ஆம் தேதி இரவு இசை இனிமை பாடல்கள் அருமை வழங்கிய பண்படைக்கு பாராட்டுக்கள். 6ஆம் தேதி இனிய உலகம் இனியும் தாங்குமாவில் உணவுகளை வீணடிக்க கூடாது என்பதையும் அதனால் வரும் பிரச்சனைகளையும் கூறினார் கோபால் சார். மிச்சப்பட்ட உணவுகளை நாய் மாடுகளுக்கு வைக்கலாம், ஆனால் நிறைய பேர் சாக்கடையில் கொட்டுகின்றனர். 7ஆம் தேதி அன்று மனோ சார் வழங்கிய போடு ஆட்டம் போடு பாடல்கள் சூப்பர், வாழ்த்துக்கள். 6ஆம் தேதி அன்று பொன்மாலையில் பாடல்களை விட சுரேஷ் சார் கூறிய கவிதை வரிகள் அழகாக இருந்தது, பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நான் எழுதிய கடிதங்களை கவி மேடம் படித்ததற்கு நன்றி. இசைத்துறையின் தகவலும் அருமை. 8ஆம் தேதி இரவு இசை இனிமை நேரலையில் கொண்டு வந்ததற்கு நன்றி. வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் நமது இயக்குநருக்கும் நன்றிகள். தொடரட்டும் நேரலை நிகழ்ச்சி, இன்றிலிருந்து எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேயர். வானொலி ரசிகை அப்படின்னே தன்னை சொல்லியிருக்காங்க. அதே போல நேயர்களோட மின்னஞ்சல் செய்திகளையும் இப்போ பார்த்துடலாம். இந்த மின்னஞ்சல் செய்தி அனுப்பியிருக்கிறாங்க அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன். 12ஆம் தேதி அன்று காலை மலர், இதயராகம், மங்கீர் உலகம், மதுரகீதம் நிகழ்ச்சி, இசைத்தூரல் அனைத்தும் கேட்டோம். நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் சூப்பர், அறிவிப்பாளர் நிகழ்ச்சி நடத்திய விதம் சிறப்பு, பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நம்மளோட நேயர்களோட கடிதங்களும் மின்னஞ்சல் செய்திகளும் உங்களுக்கான சுவாரஸ்யமான செய்திகளும் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC.
3: அடுத்து வரக்கூடிய மின்னஞ்சல் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து லட்சுமி அனுப்பியிருக்காங்க. இசைத்துறை நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் செய்தியை தான் இப்போ நம்ம படிக்கிறோம்.

0: இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளருக்கும் வணக்கம். திங்கட்கிழமை மதியம் 2:30 வந்த திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் மலைக்குடிப்பட்டி விராலிமலை சண்முகம் ஐயா அவர்களின் தொகுப்பில் பெண் குரலில் வந்த பாடல்கள் சூப்பர். 4 மணிக்கு வந்த வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் கண்டுபிடி விளையாட்டை நேயர்களோடு சிறப்பாக விளையாடிய பிரியா வைரமணி மற்றும் கீர்த்தனா இருவருக்கும் பாராட்டுக்கள். 5 மணிக்கு வந்த பொன்மாலை நிகழ்ச்சியில் கவிதையும் காணவுமாக வந்த பாடல்கள் இனிமை. 8 மணிக்கு வந்த இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நேயர்களின் நேரலை விருப்ப பாடல்கள் அருமை. 10 மணிக்கு வந்த ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேயர்களின் நேரலை விருப்ப பாடல்களோடு தகவலும் சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் நமது திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லியிருக்காங்க. அதே போல கடிதம் கூகூர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் அனுப்பியிருக்கக்கூடிய இந்த கடிதம் 9ஆம் தேதிக்கானது. ஞாபகம் வருதி நிகழ்ச்சி கேட்டோம். திருவானைக்கோவில் கீழக்கொண்டையம்பேட்டை தோழி தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவர்கள் விரும்பிய பாசம் படத்திலிருந்து பாடலை கேட்டாங்க. நல்ல பாடல், நாங்களும் அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நல்ல பாடலை கேட்ட அன்பு தோழிக்கும் ஒளிபரப்பிய நமது பண்பலைக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அதே நேயரே 10ஆம் தேதி 4 மணிக்கு வண்ணக்கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி நிகழ்ச்சியை கேட்டோம். அறிவிப்பாளர் லோகநாதன் அவர்கள் நேயர்களுக்கு நல்ல அறிவு போட்டியாக வழங்கினார். ரொம்ப அருமையாக இருந்தது. பாடல் தேர்வும் சிறப்பாக இருந்தது, இனிமையாக இருந்தது நிகழ்ச்சி. 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. நிகழ்ச்சி வழங்கிய 2 அறிவிப்பாளருக்கும் கோடான கோடி பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. இணைந்திருங்கள் நேர்களே, திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இது இசைத்தூரல்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குள்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். இசைத்தூரலில் வரக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் செய்தி சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் அனுப்பியிருக்காங்க. திருச்சி பண்பலைக்கு வணக்கம். இன்று 13ஆம் தேதி, இன்னைக்கு தான் காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பின் அதுவா இதுவா நிகழ்ச்சியில் நண்பர்களிடம் எதிர்பார்ப்பு வைப்பது சரியா தவறா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி அருமையாக சென்றது, அனைத்து நிகழ்ச்சிகளும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததான் நம்ம சுவாரஸ்யமான செய்தியை ஒன்று தெரிஞ்சுட்டு வந்துடலாம். பிரமிடுகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு எது வரும் அப்படின்னு பார்த்தா எகிப்து தாங்க அந்த நினைவுக்கு வரும். ஆனால் அதை விடவும் அதிக எண்ணிக்கை

கீழான பிரமிடுகள் அதிகமாக இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசூடா நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை, இசைத்தூரல் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

இசைத்துறை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கடிதம் திருச்சி ஏர்போர்ட் பகுதியிலேருந்து பி தாமஸ் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம். 9ஆம் தேதி அன்று போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி சுறுசுறுப்பாக பாடல்களை வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றி. மங்கையுலகம் மதுரகீதம் அருமையான பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றி. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் தென்னை மரத்தை பற்றி தெளிவாக விளக்கமளித்த ரவி ஐயா அவர்களுக்கும் நன்றி. இசைத்துறலை அதிக ரொம்ப அருமையாக தூவவிட்டார் சகோதரி. நேயர்கள் அனுப்பிய மின்னஞ்சல்களை கேட்டோம். 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் அருமையாக இருந்தது. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக வண்ணக்கோலங்கள் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னை போன்ற நேயர்களுக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி வாட்ஸ்அப் மூலமாக வந்ததுனால நிறைய பேர் கலந்துக்கிறாங்க இல்லையா, அதனால் வந்து இவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரலையேன்ற வருத்தமும் இவங்களுக்கு இருக்கதா சொல்கிறாங்க. பொன்மாலை நிகழ்ச்சி கேட்டும் அருமையான பாடல்கள் வழங்கிய மனோஜ் கிரணுக்கு நன்றி. 7 மணிக்கு வேலை வாய்ப்புகள் பற்றியும் என்ன படித்தால் எந்த வேலைக்கு போக முடியும் என்பதை பற்றியும் தெளிவாக சொன்னார்கள் ஆண்டவர் கல்லூரி பேராசிரியர் பிரகாஷ் அவர்கள். உடன் உரையாடிய அடைக்கலராஜ ஐயா அவர்களுக்கும் பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றி. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டோம். பாடல்கள் அனைத்தும் அருமை. நேயர்கள் கேட்ட பாடல்கள் அனைத்தையும் நாங்கள் ரசித்து மகிழ்ந்தோம். வழங்கிய நமது பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றி. 7:50 ஆச்சரியமான அதிசயமான ஒரு காயை பற்றி சொன்னார் சகோதரி. விலையை கேட்ட உடனே, அதாவது காலையில் சொல்கிறாங்க, பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. 1 கிலோ காய் வந்து 1 லட்சம் அப்படின்னு சொன்னாங்களாம். சவுதி அரேபியாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த காயை சாப்பிட்டாக்க உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நோய்கள்லாம் வராது அப்படின்றத பற்றிலாம் சொல்கிறாங்க. அதை விளைவித்தவர் வந்து அமர்சிங்கிறவர். இது பற்றின தகவல்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதி அன்று அதாவது இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி வழங்கிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் வந்த செய்திகள் மிக அருமையாகவும் சிறப்பாகவும் இருந்தது. அன்றைய நிகழ்ச்சி அருமை. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியும் மிக அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அறிவிப்பாளருக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதே போல் 10ஆம் தேதி இசைத்துறை நிகழ்ச்சிக்காகவும் இவங்களுடைய அடுத்த கடிதம் இது. வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றி பாராட்டுக்கள். இந்த மாதத்தில் குறைந்தது 30 கடிதங்கள் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவர் வந்து மாதத்துக்கு 30 கடிதங்கள் எழுதுகிறோம் அப்படின்றாரு. இப்போ இன்றைக்கே பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு 4 கடிதங்கள் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கடிதம் அப்படி ஒரு அதாவது அஞ்சல் அட்டை முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு 4 பக்கத்துக்கு எழுதிடலாம் போட்டிருக்கு. அது 4 பக்கத்தில் வரதையும் ஒரே கடிதத்தில் எழுதி சிறப்பாக எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதை தான் அவரும் சொல்கிறாரு. குறுக்கெழுத்து போட்டி நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. சகோதரர் லோகநாதன் யோகேஸ்வரி இருவரும் சிறப்பாக வழங்கினார்கள் வாழ்த்துக்கள். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியும் அருமை. 11ஆம் தேதி அன்று நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. வழங்கிய நமது அறிவிப்பாளர்களுக்கும் நமது பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அனைத்து நிகழ்ச்சிகளுமே மிக சிறப்பு. வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி கேட்டோம். கண்டுபிடி கண்டுபிடி மிக சுவாரஸ்யமாக சென்றது. பிரியா வைரமணி சகோதரி கீர்த்தனா இருவரும் கலக்கி எடுத்து விட்டார்கள். அமைதியான நாடு எங்கிருக்கிறது என்று பிரியா வைரமணி கேட்டவுடன், நீ எங்கு போய் கத்தினால் நம்மை முடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவையாக கூறினாங்களாம். சிரிப்பு வந்து விட்டது. இருவருக்குமே நன்றி. பண்பலைக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மற்றொரு கடிதம் 8ஆம் தேதி அன்றைய நிகழ்ச்சிக்கானது. வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி கேட்டோம் மிக சிறப்பு. அதே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக செய்தி வரல அப்படின்னு சொல்லிட்டு நடைபெற்ற வண்ணக்கோலங்கள் சிறப்பாக இருந்தது. 6 நேயர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு அவங்களோட கருத்தை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதே போல் 8ஆம் தேதி விறுவிறுப்பான சுறுசுறுப்பான சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக இருந்தது. வண்ணக்கோலங்கள் பாடல்களும் அருமை. அதே போல் 9ஆம் தேதி ஆனந்தராகம் கேட்டோம். அனைத்து பக்தி பாடல்களும் அருமை. நாள் மலர் கேட்டேன். டென்சிங் நார்கே அன்னமாச்சாரியார் கோபாலகிருஷ்ண கோகலே மல்லிகா சாராபாய் இவர்களின் சிறப்பியல்புகளை பற்றி நாள் மலர் மூலம் தெரிந்து கொண்டேன். மிக அருமை. அரச மரம் ஆலமரம் தென்னை மரம் பனைமரம் இந்த 4 மரங்களின் அதிசயங்களை பற்றி கூறியதையும் தெரிந்து கொண்டேன். மிக சிறப்பு. மனிதம் என்கிற மரங்கள் எல்லாம் மரங்களையும் வெட்டிவிட்டு மழை இல்லாமல் நீர்வளம் குறைந்துவிட்டது என்று கூறினார் மடல் மாணிக்கம் அவர்களுக்கு நன்றி. காலை நேர நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றி. சுழல் விளக்கு கேட்டேன் கடந்த கால செய்திகளை தொகுத்து வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியும் சிறப்பாக இருந்தது. தமிழை பற்றி சுவையான கருத்துக்களையும் ஒரு கட்டத்தில் தமிழை பற்றி அடுக்கடுக்காக பாடினார். தமிழ் இலக்கியத்தை பற்றி தெளிவாக சொன்ன

0: அறிவழகன் ஐயா அவர்களுக்கும் உடன் உரையாடிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. இவங்களோட நான்கு கடிதங்களையும் நான் படித்தாச்சு. இன்னும் நம்ம நேயர்களோட மின்னஞ்சல் செய்திகள் நமக்காக காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள் நேயர்களே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எழுத இசைத்தூரல்
1: கஞ்சி வரும் போவோம் காமாட்சிய பாப்போம்.
2: எப்படிடா?
3: நான் பாப்பேன்.
2: அப்ப போவோம்.

0: ஆயே
1: உங்க இருக்கே
2: ஆக்கு போக்கு வெங்கல பாக்கு தாமு டூமு டையா அஸ்கல கனி பால சுந்தரி யாப்பர் உய்யா இன்னாயா உய்யா
3: கஞ்சி வரம் போவோம்
4: தெரியுமா
3: காமாட்சிய பாப்போம்
4: பாத்து பிரதர் போ

0: உங்க இருக்கு
1: கொக்கா லங்கா குருவி லங்கா மங்கா சொப் தானி பட்ட முத்தாப்பு முருங்க சொப் கலகல வெந்தயம் வாசன படி தாசன
2: அற்புதம். தனி மனிதனுக்கு உணவில்லைன்னா ஜகத்தை அழிக்க சொன்ன அவ பட்டினியா?

வாசனப்படி தாசன.

0: ஞானம் வேண்டுவோம் மகமாயே.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
2: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன். மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: திருச்சி FM ரெயின்போ 102.1 இல் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல்.

0: நேயர்களோட கடிதங்கள் மின்னஞ்சல் செய்திகளை படிச்சுட்டு இருக்கோம். இப்போது நாம் கையில் இருக்கிறது மின்னஞ்சல். அனுப்பியிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி. 12 மாலை 5 பொன்மாலையில் காதல், பாசம், அன்பு, பரிணாமம், தாய்ப்பாசம், தந்தை பாசம் இப்படி பல தலைப்புகளில் கவிதை வரிகளை வழங்கி அதற்கான பாடல்களையும் வழங்கி எங்கள் மனதை மாலை நேரத்தில் மகிழ்வித்தார் அறிவிப்பாளர். 8 நேயர்களின் இருப்பு பாடல்கள், இடைக்கால பாடல்கள் வந்தன. 10 வாட்ஸ்அப்பில் குரல் பதிவு மூலம் மேலும் நேயர்கள் கேட்ட பாடல்கள் மிக மிக இனிமை ஜனரஞ்சகமான பாடல்களாக அமைந்தன. கனிவான குரலில் சிறப்புடன் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளருக்கு அபிராமி நீலவண்ணன் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள், பண்பலைக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த மின்னஞ்சல் செய்தி அனுப்பியிருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சிக்காக குமரநகர் லக்ஷ்மி, வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் நட்பிடம் எதிர்பார்ப்பு வைப்பது சரியா தவறா என்று விவாதிக்கப்பட்டது. செல்வா மோகன் அழகாக நெறிப்படுத்தினார். நட்பு பற்றிய பாடல்கள் வழங்கியது சிறப்பு. எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது நண்பர்களிடம். எதிர்பார்ப்பு வந்தாலே அங்கு ஏமாற்றம் வந்துவிடும். அப்போது நட்பு என்ற சொல்லே காணாமல் போய்விடும். இதுதான் நட்பு பற்றிய என்னுடைய நிலைப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: பூவின் இதழ் போல புன்னகை மலர தாயாய், தோழியாய், உரு துணையாய் உங்களோடு வந்த வானொலி பற்றி பகிர்ந்து கொள்ள
6: திருச்சி வானொலியின் 87th
5: உதய நாளில் உங்கள் குரல் காற்றலைகளில் அனுப்புங்கள். இன்று மாலைக்குள்

இசைத்துறை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. திருச்சி திருவானைக்கோவிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரம், கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து. வசந்த அழைப்பு, அதாவது 12 அன்று காலை வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய எஸ்வி காமராஜ் அவர்கள் தென்னை சாகுபடி பற்றி சிறப்பாக உரையாடினார். இசைத்துறை நிகழ்ச்சியில் வந்த தகவல்கள் புதுமையாக இருந்தன. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய இயற்கை விவசாயி திருவானைக்காவல் எஸ் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இயற்கை விவசாயம் பற்றியும் மற்றும் இயற்கை இடுபொருட்களை தயாரித்து அதை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றியும் மேலும் கால்நடை வளர்ப்பு பற்றிய பல தகவல்களையும் சிறப்பாக வழங்கினார். வழங்கிய பண்பலைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. இரட்டை குழந்தைகள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தோற்றத்தில் ஒரே மாதிரி இருக்கும்.

ஆனாலும் அதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா, அவங்களோட கைரேகை ஒன்று போல இருக்கிறது இல்லை. ஒரே தோற்றத்தில் இருக்கக்கூடிய இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களோட கைரேகை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதே போல் பூமியோட ஆக்சிஜனில் பாதியை கடலில் இருக்கக்கூடிய தாவரங்கள், அதாவது பாசி போன்றவை தான் உற்பத்தி செய்கிறதா சொல்கிறாங்க. நிகழ்ச்சியோடல வந்திருக்கக்கூடிய கடிதங்கள், மின்னஞ்சல் செய்திகள் அனைத்துமே நிறைவாக படித்து முடிச்சாச்சு. நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.

0: நேயர்களே, அடுத்ததாக உங்களை காத்துட்ருக்கு 4 மணிக்கான வண்ணக் கோலங்கள். இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழக அரசு வெற்றி பெற்றுள்ளது. முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அமமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு உறுப்பினர், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றினர். திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகவை சேர்ந்த 22 உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தனர். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் முந்தைய திமுக அரசு நிறைவேற்றிய மக்கள் நலத் திட்டங்களை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் சில விமர்சனங்களை முன்வைத்து அவையிலிருந்து வெளியெடுப்பு செய்வதாக அறிவித்ததை அடுத்து திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேறினர். இதனைத் தொடர்ந்து நம்பிக்கை தீர்மானத்தை அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாக்கெடுப்பிற்கு அனுமதித்தார். எண்ணி கணிக்கும் வாக்கெடுப்பு மூலம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் திரு விஜய் தலைமையிலான தாவேகா அரசு வெற்றி பெற்றதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமது அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். சிறுபான்மையினரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்த அவர் மக்களின் நலனிற்காக தமது அரசு செயலாற்றும் என்றார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். உளவு பிரிவு காவல்துறை தலைவராக திரு அஸ்ரா கார்கை நியமித்து தமிழக அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை வடக்கு மண்டல காவல்துறை தலைவராக பொறுப்பு வகித்த இவர் தற்போது உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வு முடிவுகளை சிபிஎஸ்இ ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ் என்ற இணையதளங்களில்

அறிந்து கொள்ளலாம். கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நடைபெற்ற இத்தேர்வில் 15,07,000 மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்த தேர்ச்சி விகிதம் 85.20% ஆகும். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் நில உடைமை விவரங்களை சரிபார்த்து பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பாங்காக்கில் நடைபெறும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து, கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர்
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
1: வணக்கோலங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு என்னன்னு சொல்லலாமா?
4: வணக்கம் நேயர்களே,
1: எல்லோருக்கும் வணக்கம்.
4: இன்னைக்கு வணக்கோலங்கள் நிகழ்ச்சி வழக்கம் போலவே புதன்கிழமை அப்படின்றதுனால அஞ்சுக்குள்ள ஒன்று.
1: அஞ்சுக்குள்ள ஒன்றுன்னா என்ன சொல்லணும்?
4: ஏதாவது ஒரு விஷயம் மட்டுமே கேட்கறது இல்லை நேயர்கள்கிட்ட. அஞ்சு விஷயம் கையில் வச்சிருக்கோம்.
1: அஞ்சு விஷயம் வச்சிருக்கோம், அதில் நீங்கள் எந்த நம்பரை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்குள்ள எந்த விளையாட்டு இருக்கோ அதை நம்ம விளையாடலாம்.
4: ஆமாம், அதுதான் ஐந்துக்குள் ஒன்று. அந்த வகையில் இன்னைக்கு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா விடுகதை, இரண்டாவது நம்பர் பழமொழி, மூன்றாவது வந்து நாப்பிரால் பயிற்சி, நான்காவது வந்து ரெண்டு கேள்வி கேட்போம் ஆனால் அதுக்கு ஒரே பதில்.
1: ஆனால் இந்த சீக்கிரட்டை நம்ம சொல்ல மாட்டோமே, நீங்கள் சொல்லிட்டீங்களே.
4: இல்லை, அஞ்சு முதல்ல என்னன்றதை மட்டும்
1: சொல்லிட்டீங்களா?
4: அவங்க வந்தோன்னா அவங்க எந்த பட்டன் செலக்ட் பண்ணுறாங்களோ,
1: எதை செலக்ட் பண்ணுறாங்களோ ஓகேங்கிறீங்களா?
4: கம்ப்யூட்டர் ஜி ஓப்பன் பண்ணிக்கிறோம்.
1: ஓகே,
4: நிறைவான ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா ஃபன் குவஸ்டின்ஸ் தான். வேடிக்கையான கேள்வி, உங்களுடைய பதில்களும் வேடிக்கையாக இருக்கணும், கலகலப்பா இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும்.
1: நம்ம நேயர்களோட பதிலுக்கு பஞ்சமே இருக்காது, அதுவும் வேடிக்கைன்னு சொல்லிட்டீங்களா, அட்டகாசமா சொல்லிடுவாங்க.
4: மகிழ்ச்சியோட தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு உங்களை எல்லாரையும் அன்போட வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நீங்கள் பங்கேற்க உங்களுக்கான
1: சுழி 4311-246-102-1 இது வழக்கமான நேயர்களுக்கானது. அதாவது இரண்டு நாட்கள் இடைவெளியில வரணும். இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதே இல்லைங்க, எங்களுக்கு இணைப்பே கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் இந்த கேள்வியை கேட்ட உடனே பதில் சொல்ல ஆர்வமாக இருக்கோம்னு சொல்கிற அந்த புதிய நேயர்களுக்கான எண் 4311-246-102-1.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
2: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
3: திருச்சி சாரதாஸ்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: வானொலி பெட்டிங்கிறது பலருக்கு ஒரு சாதனம் இல்ல, வாழ்க்கையோட கலந்த ஒரு அழகான உணர்வு. வர 16ஆம் தேதி நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள். இந்த கொண்டாட்டத்துல என் வானொலி என் வாழ்க்கை அப்படின்ற இந்த தலைப்புல வானொலியோடு உங்களுக்கு இருக்கிற மறக்க முடியாத நினைவுகளை உங்களோட குரல்ல பதிவு செஞ்சு எங்களுக்கு அனுப்புங்க. 938-546-1021 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு இன்னைக்குள்ள அனுப்பிடுங்க. உங்கள் நினைவுகள் இந்த கொண்டாட்டத்தின் அழகான இசையாகட்டும்.

0: 4:12 ஆகிவிட்டது. இன்னைக்கு பண்ணக்கூடங்கள் நிகழ்ச்சியில் 5 ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். வர்றவங்க 5 கேட்டுறாதீங்க, 5 ஏதாவது ஒன்றை கேளுங்க.
1: 5:01, 4:12 அது பார்த்தீங்கன்னா 5 முடிச்சிடணும் நம்ம ப்ரோக்ராமையே.
0: ஆமாம்,
1: அப்போ அதுக்குள்ளே நம்ம நேயர்கள் யார் வந்திருக்காங்க முதல்லன்னு பார்க்கலாமா? வருக வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இங்கிருந்து?
0: நீங்க வந்து சொல்றத அப்படியே திருப்பி
2: சொல்லணும்.
0: அது ரொம்ப ஈஸி தானே. குளக்கரையில் குந்தி இருந்த குரங்கை குப்பன் குச்சியால் குத்தியதால் குரங்கு குளத்தில் குதித்தது. குளக்கரையில் குந்தி இருந்த குரங்கை குப்பன் குச்சியால் குத்தியதால் குரங்கு குளத்தில் குதித்தது.
2: குளக்கரையில் குந்தி இருந்த குரங்கை குப்பன் குச்சியால் குத்தியதால் குரங்கு குளத்தில் குதித்தது.
0: ஆஹா, அற்புதம், பிரமாதம். எப்படிங்க, நல்ல ஞாபக சக்தி இருக்கு அவருக்கு. இன்னொரு தடவை சொல்லுங்க பாப்போம்.
2: உங்களுக்கு பாதி வெற்றி, எனக்கு பாதி வெற்றி.
0: சரி சரி, இல்ல ஆனா நான் பார்த்து சொன்னேன், நீங்க பாக்காம சொன்னீங்க, உங்களுக்கு தான் முழு வெற்றி. இன்னொரு முறை சொல்லுங்களேன், கேட்க அழகா இருக்கு. அவ்வளவுதான், ஒரு தடவை தான் சொல்லுவேன், இதுக்கு மேல சொல்ல மாட்டேன்ட்டீங்களா?
2: குச்சியால்
0: அடிக்கல, குத்தியதால்
2: குரங்கு குளத்தில்.

நேயர்களுக்கு வணக்கம். திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்போது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் என்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இன்றைய நமது மாலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேர்களே, இனி கேட்கலாம் NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு நாளை மறுநாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். புதுடெல்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வெளியுறவு செயலர் திரு சிபி ஜார்ஜ், பிரதமர் தமது 6 நாள் பயணத்தின் முதற்கட்டமாக நாளை மறுநாள் ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பரஸ்பர நலன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் என்றார். எரிசக்தி ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் மண்டல மற்றும் சர்வதேச பேச்சுவார்த்தைகளை இரு தலைவர்களும் மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். கரீஃப் பயிர்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், சந்தைப்படுத்துதலுக்கான 14 கரீஃப் பயிர்களின் ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். நடப்பு பருவத்தில் 824,00,000 மெட்ரிக் டன்னிற்கு அதிகமான பயிர்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். ஏர் இந்தியா நிறுவனம் தனது சர்வதேச விமான சேவைகளை குறைக்க முடிவு செய்துள்ளது. டெல்லி, சிகாகோ, மும்பை, நியூயார்க், டெல்லி, ஷாங்காய், சென்னை, சிங்கப்பூர் உள்ளிட்ட ஆள் வழித்தடங்களில் தனது சேவைகளை ஏர் இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உள்ளது. ரத்து செய்யப்பட்ட விமானங்களில் முன்பதிவு செய்தவர்களுக்கு முழு தொகையும் திரும்ப அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான சேவைகளை சீரமைக்கும் நடவடிக்கைகள் அடுத்த மாதம் முதல் ஆகஸ்ட் வரை நடைபெறும் என்றும் ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பள்ளி பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை மேம்படுத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஷியாமலாதேவி உத்தரவின் பேரில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகளை மாநகராட்சி அதிகாரிகள் இன்று மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் வேலங்காடு அருள்மிகு பொற்கொடியம்மன் ஆலயத்தில் ஏரி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சென்னை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர். தெற்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் வரும் 16 தென்மேற்கு பருவமழை தொடங்குவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. இதனிடையே தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, நாகை, சிவகங்கை, ராமநாதபுரம், கடலூர், மயிலாடுதுறை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7:00.

நேரம் 6:30. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்டு மகிழ வருகிறது உற்சாகமான இசை மாலை. இது ஆரவாரம். நிகழ்ந்ததை மறக்க முடியாது நிகழ்வு.

அதை தடுக்க முடியாது, நிகழப் போவதை நிறுத்தவும் முடியாது. ஆனால் அனைத்தையும் நம்மால் கடந்து செல்ல முடியும். இதை உணர்ந்து கொண்டோமேயானால் உள்ளத்தில் உடனே வந்து சேரும் ஆரவாரம். இனி நம் பண்பலையிலிருந்து பயன் தரும் செய்திகள், மனம் குளிர பாடல்கள் எனும் ஆரவாரம் உங்களை ஆட்கொள்ள வரும் நேரம்.

0: காய்கறி பெட்டிங்கிறது பலருக்கு ஒரு சாதனம் இல்ல, வாழ்க்கையோட கலந்த ஒரு அழகான உணர்வு. வர 16ஆம் தேதி நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள். இந்த கொண்டாட்டத்துல என் வானொலி என் வாழ்க்கை அப்படின்ற இந்த தலைப்புல வானொலியோடு உங்களுக்கு இருக்கிற மறக்க முடியாத நினைவுகளை உங்களோட குரல்ல பதிவு செஞ்சு எங்களுக்கு அனுப்புங்க. 938-546-102-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு இன்னைக்குள்ள அனுப்பிடுங்க உங்கள் நினைவுகள். இந்த கொண்டாட்டத்தின் அழகான இசையாகட்டும்.
1: நேரம் 6:11:30. ஆரவாரம் நிகழ்ச்சியில் முதல் தகவலாக இது, மாநகர பகுதிகளில் நாளை குடிநீர் விநியோகம் இருக்காது என்ற தகவல் தான். திருச்சி மாநகரினுடைய சில பகுதிகளில் நாளை வியாழக்கிழமை மே 14ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் குடிநீர் விநியோகம் இருக்காது என திருச்சி மாநகராட்சி தகவல் தந்திருக்கிறது. ஸ்ரீரங்கம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் அங்கிருந்து மின்சார விநியோகம் பெறும் திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட கொள்ளிடம் ஆழவந்தான்படி துறை, பொது தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி ஆகிய நீரேற்று நிலையங்களிலிருந்து குடிநீர் பெறும் மத்திய சிறைச்சாலை, சுந்தர்ராஜ் நகர் புதியது பழையது, ஜே கே நகர், செம்பட்டு, காஜாமலை பழையது, ரெங்கா நகர், சுப்பிரமணிய நகர் புதியது, விஎன் நகர் புதியது, தென்றல் நகர் புதியது, கவிபாரதி நகர், காமராஜ் நகர், கிராப்பட்டி புதியது பழையது, அன்பு நகர் பழையது புதியது, இடமலைப்பட்டி புதூர் புதியது, பச்சப்பூர், அம்மன் நகர், தென்றல் நகர், இபி காலனி, அரியமங்கலம் கிராமம், மலையப்ப நகர் புதியது பழையது, ரயில் நகர் புதியது பழையது, முன்னாள் இராணுவத்தினர் காலனி புதியது பழையது, எம் கே கோட்டை பிரிவு அலுவலகம், எம் கே கோட்டை நாகம்மை வீதி, எம் கே கோட்டை நூலகம், பொன்னேரிபுரம் புதியது பழையது, அம்பேத்கர் நகர், விவேகானந்தர் நகர், எல்ஐசி காலனி புதியது, விஸ்வநாதபுரம், கே சாத்தனூர், தென்றல் நகர், ஆனந்த் நகர், சத்தியவனி, கே கே நகர், அம்மா மண்டபம், ஏஐவிஇ ஏஇ நகர், பாலாஜி அவென்யூ, தேவிப்பள்ளி, மேலூர், பெரியார் நகர், டிவி கோவில், தேவதானம், விறகுப்பேட்டை, மகாலட்சுமி நகர், சங்கிலியாண்டபுரம், கல்லுக்குழி, அரியமங்கலம், உக்கடை, வடக்கு உக்கடை, ஜெகநாதபுரம் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளிலிருந்து மின்சாரம் பெறும் இடங்களுக்கு வியாழக்கிழமை நாளை மே 14ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் குடிநீர் விநியோகம் இருக்காது. மே 15ஆம் தேதி முதல் வழக்கம் போல குடிநீர் விநியோகிக்கப்படும். எனவே பொதுமக்கள் சிரமத்தை பொறுத்து குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என நமது திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஆணையர் தகவல் தந்திருக்கிறார்.

0: உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட ஆரம்பிச்சனாலே நோய்கள் நம்மள நெருங்காதாங்க. கண்ணில பாக்குற உணவுகள்லாம் சாப்பிடாம நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துற உணவுகள் என்னன்னு தேடி சாப்பிடலாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.
1: 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து ஹைப்போ தைராய்டிசம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்னன்னா தைராய்டு குறைபாடு. தைராய்டுங்கிறது ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். இது வந்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரியான ஷேப்ல இருக்கும். நம்மளுடைய கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். அந்த கிளாண்ட் வந்து 2 ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்றது. ஒன்னு வந்து T3, இன்னொன்னு வந்து T4. இந்த T3 T4 வந்து மூளையிலேருந்து சுரக்கக்கூடிய TSH, அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இதை ரெகுலேட் பண்ணும். இந்த T3 T4 முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ரெகுலேட் பண்றது. அது வந்து எதற்காகனா நம்மளுடைய வளர்ச்சியை வந்து சரியான முறையில வைக்கிறது. அதே மாதிரி நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எனர்ஜி அதை வந்து சரியான முறையில வெளிக்கொணர்வது. இது வந்து முக்கியமா செய்யக்கூடியது வந்து இந்த T3 T4 இந்த ஹார்மோன். அதை தாண்டி அயோடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல்ல வந்து நம்ம உடம்புல ஒரு பேலன்ஸ்ல வைக்கிறதுக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன் முக்கியம். ஒரு 40 வயதுக்கு மேல பல பெண்களுடைய உடம்புல பார்த்தோம்னா பல ஹார்மோனல் மாற்றங்கள் உண்டாகும். அவர்களுக்கு வந்து மாதவிடாய் நிற்கக்கூடிய தருணம். அந்த மாதிரி சமயத்துல பார்த்தோன்னா இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து அதிகமா இருக்கும். ஜென்ரலா சிம்டம்ஸ்னு பார்த்தோம்னா எப்பவுமே சோர்வா இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் தூக்கம் வரும். அவங்களோட ஹார்மோன்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய T3 T4 வந்து நார்மலா இருக்கும். ஆனா அதே சமயத்துல பார்த்தோம்னா TSH வந்து அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ அவர்களுக்கு வந்து இந்த தைராய்டு குறைபாடு இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப தைராய்டு குறைபாடு இருந்தால் உடல் வந்து எடை அதிகமாகும். ஏன்னா வந்து நம்ம உடல்ல உருவாகக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு தைராய்டு ஹார்மோன் ஒரு முக்கியமான காரணி. அது இல்லை அது குறையும் பொழுது இந்த எனர்ஜி எல்லாம் உடல்லயே வந்து சேர்மானம் ஆயிடும். அப்போ இருக்கும்பொழுது நம்ம லிவர்ல வந்து கிளைக்கோஜன், நம்ம மசில்ஸ்ல வந்து கொழுப்பு சத்து, இது எல்லாமே அதிகமா வந்து செட்டில் ஆக வாய்ப்பு உண்டு. அப்போ வந்து உடல் எடை வந்து அதிகரிக்கும், இதய துடிப்பு வந்து அதிகரிக்கும், செரிமானம் ரொம்ப மட்டுப்படும். அடுத்தது பார்த்தோம்னா அதிக குளிர்ச்சி, அதிக வெப்பம், இது ரெண்டுமே காணப்படும். சோ இதெல்லாம் வந்து தைராய்டு குறைபாடு இருக்கிறதுக்கான அறிகுறிகள். இதை வந்து உணவு மூலமாவே சரி பண்ணிடலாம அப்படின்னா நிச்சயம் உணவால மட்டும் இதை சரி பண்ண முடியாது. இதுக்கு வந்து டாக்டருடைய அட்வைஸ் படி அவங்க வந்து மருந்து கொடுப்பாங்க. அதை வந்து காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும். அது கூட சரியான உணவு கட்டுப்பாடு, உடல் எடை அதிகமாகாமல் உடல் எடை குறைவதற்கான உணவுகளை எடுத்துக்கணும். அப்ப வந்து முழு தானியங்கள், கைக்குற்றல் அரிசி, சிறுதானியங்கள், கொழுப்பு சத்து கம்மியா இருக்கிற புரோட்டீன், அதாவது முட்டையுடைய வெள்ளைக்கரு மட்டும், அதுக்கப்புறம் வந்து கோழியுடைய இந்த பிரெஸ்ட்னு சொல்லுவாங்க, கொழுப்பு சத்து இல்லாத சிக்கன் பகுதி, மீன், முக்கியமா மீன் வந்து ஒரு புரதம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு உணவு, இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். காய்கறிகள், பழங்கள், நிறைய நார் சத்து இருக்கக்கூடிய பொருட்கள், இதை வந்து எடுத்துக்கலாம். எதை எதை அவாய்ட் பண்ணணும், முட்டைக்கோஸ், காலிஃபிளவர், புரோக்கோலி, இந்த மாதிரியான பூக்கள், இதை வந்து நம்ம உணவுல குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து உடல்ல வந்து இந்த தைராய்டு ஃபார்மேஷனை வந்து கட்டுப்படுத்தும். அதே மாதிரி அயோடின் அப்சார்ப் ஆகாம நிறுத்திடும். அதுக்கு அடுத்தது சோயாபீன்லேருந்து வரக்கூடிய பொருட்கள், அதாவது மீல் மேக்கர், சோயா பால்லிருந்து எடுக்கக்கூடிய டோஃபு, ப்ராசஸ்ட் ஃபுட், அதாவது உப்பு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், சால்ட்டை வந்து நம்ம முக்கியமாக வந்து கம்மிப்படுத்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தைராய்டு வந்து சரியான முறையில் இயங்கலைன்னா மெட்டபாலிசம் பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த உணவு முறையை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அதே நேரத்தில் அதற்கான அந்த மருந்தையும் நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கிற இந்த கண்டிஷனை நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். ஹைப்போ தைராய்டிசம் ஆண்களிடமும் காணப்படலாம். இது எல்லாமே பிளட் டெஸ்ட்ல ஈஸியா கண்டுபிடிக்க கூடிய ஒரு விஷயம், நம்மளால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
0: தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கணும், எந்தெந்த உணவுகளை தவிர்க்கணும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.

நேரமாறுபனை 28:46. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். நேயர்களே, இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் விதைப்பதும் அறுப்பதும் திருவாரூர் வலங்கைமான் கொட்டப்படுகை உழவன் சா சரவணமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்னும் சில நொடிகளில் வர இருக்கிறது மாலை மணி 6:30 மாநில செய்திகள். மாநில செய்திகளை தொடர்ந்து மீண்டும் நேயர்கள் இணைந்திடலாம் அறவரம் நிகழ்ச்சியுடன்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயுவாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும் 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தமிழக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றிக் கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும் அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தாவேகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தாவேக அரசு நல்லாட்சி தரும் என்றும் தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கை

0: நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு திரும்பப் பெற்றுக் கொண்டது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பணி நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். விமர்சனங்களுக்கு செவி சாய்த்து அதன் மீது நடவடிக்கை எடுத்துள்ள தவேக அரசின் ஜனநாயக பண்பு பாராட்டுதலுக்குரியது என்றும் இந்த அணுகுமுறை தொடர வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவையில் இதுகுறித்து தாம் எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை ஏற்று நடவடிக்கை எடுத்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் மே 16ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மே 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடலின் அடைய பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பிரையன் பூங்காவிற்கான அனுமதி நேரம் 7:00 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை விழா களைகட்டியுள்ளது. வரும் நாட்களில் துவங்க உள்ள 63வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பிரைன் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்துக் குலுங்கின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் மாலை 6 மணி வரை மட்டுமே இயங்கி வந்த பூங்கா இனி கூடுதலாக 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டு 7:00 வரை திறந்திருக்கும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இருள் சூழும் மாலை வேளையில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களும் செடிகளும் ஜொலிப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த மின் ஒளியில் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திட்டுப்பாறை பகுதிகளில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் 120 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள்

வழங்கப்பட்டன. தெற்கு ரயில்வேயின் முதன்மை தகவல் தொடர்பு அதிகாரியாக திரு எஸ் என் நரேன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-10

0: காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற சீர்கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்களை இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். நேரம் 6:40. இனி கேட்கலாம் திரை இசை பாடல்கள். இசையில்லாத வாழ்க்கை ஒரு பாலைவனத்தின் வழியாக பயணம் செய்வதைப் போல. இசைக்கு மயங்காத இதயம் தான் இருக்க முடியுமா?

0: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
1: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
1: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்னாபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
0: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
4: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
7: நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை பாடல்கள். வார்த்தைகள் தோல்வியடைந்த இடத்தில் இசை பேசுகிறது. இறுக்கமாக மூடிய இதயத்தையும் திறக்கும் ஒரு மந்திர சாவி இசைதானே.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: நேர்களை இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரலாக திரை இசை பாடல்கள்.

நேர்களை இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலாளி வரிசையில். இப்போ நான் ஒரு அறிவிப்பு சொல்ல போகிறேன். யாருக்கானதுன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழே 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருது. இந்த பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு திட்டங்களும் கிடைக்குது. இந்த பள்ளிகள் எங்கெங்கே செயல்படுதுன்னு பார்த்தோம்னா, திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர், இப்படி பல மாவட்டங்களில் செயல்படுது. இந்த பள்ளிகளுக்கான மாணவர் சேர்க்கை, அதாவது 2026-27 இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருதுங்க. உங்களோட குழந்தைகளின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவற விட்டுறவே விட்டுறாதுங்க. உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் எதுவும் தேவைனா, அருகில் இருக்கின்ற மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேர்களை கேட்டு இணைந்து கொண்டிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலாளி வரிசையில், திரை இசை பாடல்களோடு.

0: நேயர்களே, இதுவரை நாம் கேட்டது திரை இசை பாடல்கள். அடுத்த அறிவிப்பு சில நிமிடங்களில்.
1: ஏழு மணி, ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
2: முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானம் பெரும்பான்மைக்கும் அதிகமாக 26 வாக்குகள் கூடுதலாக பெற்று 144 வாக்குகள் ஆதரவுடன் நிறைவேறியது. இதற்கு அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டு திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அணி ஆதரவு தெரிவித்ததே காரணம். தீர்மானம் வெற்றி பெற்ற பின்னர் ஆதரவு அளித்த உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய முதலமைச்சர், தமது அரசு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் செயல்படும் என்றும், முந்தைய அரசுகள் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் உறுதியளித்தார். சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் எனும் திருக்குறளையும் அதன் விளக்கத்தையும் கூறி பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அவை நடவடிக்கைகளை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மாநில அரசின் மீது இப்பேரவை நம்பிக்கை கொண்டுள்ளது எனும் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து இதை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் தீர்மானத்தை ஆதரித்தும் எதிர்த்தும் பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பேசுகையில், அரசுக்கு சில ஆலோசனைகளை வழங்கி தமது கட்சி கொள்கைகளின்படி தான் நடுநிலை வகிப்பதாக தெரிவித்தார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி, காங்கிரஸ் உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர் திரு ஷாஜகான், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜ் ஆகியோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக உறுப்பினருமான திரு எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா, கொங்கு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு நித்யானந்தம், மனிதநேய

உறுப்பினர் திரு காமராஜ் ஆகியோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக உறுப்பினருமான திரு எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா, கொங்கு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு நித்யானந்தம், மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் தீர்மானத்தை எதிர்த்து பேசினார்கள். பின்னர் பகுதி வாரியாக எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்ததும் பேரவை நுழைவு வாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டு வாக்கெடுப்பு நடைபெற்றது. நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவு அளிப்போர், எதிர்ப்போர் மற்றும் நடுநிலை வகிப்போர் ஆகியோரை தனித்தனியாக அழைத்து பகுதி வாரியாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பேரவை செயலாளர் திரு சீனிவாசன் உறுப்பினர்களின் பெயர்களை அறிவித்து வாக்கெடுப்பு நடத்தினார். முன்னதாக விவாதத்தில் பேசிவிட்டு திமுக வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துவிட்டு தமது கட்சி உறுப்பினர்களுடன் வெளிநடப்பு செய்தார். அவருடன் தேமுதிக, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். பிஜேபி மற்றும் பாமக உறுப்பினர்கள் நடுநிலை வகித்து அவையில் அமர்ந்திருந்தனர். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுகவின் 22 உறுப்பினர்கள் நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தனர். திருப்பத்தூர் தொகுதியிலிருந்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தவிக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி நீதிமன்ற தடை உத்தரவுப்படி இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இதன் பின்னர் அறிவிப்பை வெளியிட்ட பேரவைத் தலைவர் முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும், 5 வாக்குகள் நடுநிலை வகிப்பதாகவும் தெரிவித்தார். அரசுக்கு பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாக அறிவித்து முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் நிறைவேறியதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். தீர்மானம் வெற்றி பெற்ற பின்னர் பேரவை உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உரையாற்றினார். 1967 மற்றும் 1977 தேர்தல்களின் மூலமாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே 2026 சட்டமன்ற தேர்தலின் மூலம் தமிழக வெற்றிக் கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும் என்று மக்களிடம் தான் உறுதியாக கூறி வந்த நிலையில் மக்களும் தன்மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்ததாக முதலமைச்சர் தெரிவித்தார். வாகை சூடும் வரலாறு மீண்டும் திரும்பியதாக தெரிவித்த முதலமைச்சர், விசில் அலை வெற்றி அலையாக மாறியதாகவும் ஒருவிரல் புரட்சி விசில் புரட்சியானது என்றும் கூறினார். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% ஒரு 1,72,26,208 வாக்குகளை அளித்து தமிழக வெற்றிக் கழகத்தை தனிப்பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். நூலிடையில் தனிப்பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருப்பதால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் கருதினால் அது மகிழ்ச்சியே என்று தெரிவித்த முதலமைச்சர், இது சிறுபான்மை அரசுதான், அந்த அடிப்படையில் சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசாக செயல்படும் என்றார். பெண்கள், குழந்தைகள், முதியோர், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் என அனைத்து மக்களுக்குமான அரசுதான் இந்த அரசு என்றும், அந்த நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது என்பது இன்று கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் மூலம் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சனையம்மாள் ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் இந்த மக்கள் அரசு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை தரும் என்று உறுதியளிப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்தார். எம்மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது, இது எல்லோருக்குமான அரசு, சாமானியர்களுக்கான அரசு, சாதி மத எல்லைகளை கடந்த அரசு என்று தெரிவித்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இது பண்பாடு காக்கும் அரசு, பண்பட்ட அரசு என்றும், அரசியல் காரணங்களுக்காக யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு என்றும் கூறினார். இந்த அரசு பதவிக்காக அதிகாரத்திற்காக அமைந்த அரசு அல்ல, நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு, அதிகாரத்தை காட்டி மிரட்டும் அரசு அல்ல,
அனைவரையும் அரவணைக்கும் அரசு என்றும்

0: முதலமைச்சர் தெரிவித்தார். மக்களே முக்கியம், மக்கள் நலன் மட்டுமே முக்கியம், அதுவே தங்களின் ஒரே நிலைப்பாடு என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்தார். முன்னதாக தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்துள்ள தாவிகாவிற்கு 35% வாக்குகளே கிடைத்திருப்பதாகவும், மீதமுள்ள 65% மக்கள் இந்த ஆட்சியை ஆதரிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். கடந்த திமுக ஆட்சியின்போது செயல்படுத்திய மகளிர் உரிமைத் தொகை, நான் முதல்வன், பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி, அவர் தலைமையிலான ஆட்சியின்போது நடைபெற்ற சில திட்டங்களை எடுத்துக் கூறியதுடன் வெளிப்படைத் தன்மையுடன் தூய ஆட்சியை நடத்துவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஆட்சியை அவர் நடத்துவார் என்று தாம் நம்புவதாக திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ள 47 உறுப்பினர்களில் சிலரிடம் ஆசை வார்த்தைகள் கூறியதன் விளைவாக அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக தகவல்கள் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், அதற்கு இடமளிக்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி பேசத் தொடங்கிய போது திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு அஇஅதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அவர்களை அமைதிப்படுத்திய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், யார் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது பேரவைத் தலைவரின் உரிமை என்றும், அதில் யாரும் தலையிடக்கூடாது என்றும் தெரிவித்தார். பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த அரசுக்கும், அரசு கொண்டு வந்துள்ள நம்பிக்கை தீர்மானத்திற்கும் அஇஅதிமுக ஆதரவு அளிப்பதாகவும் திரு வேலுமணி தெரிவித்தார். தீர்மானத்திற்கு எதிராக பேசிய உறுப்பினர்கள் சிலர், இந்த அரசு உண்மையான மதச்சார்பற்ற அரசாக நடத்தப்பட வேண்டும் என்றும், மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். கடந்த 3 நாட்களாக பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நடைபெற்ற இந்த கூட்டத்தொடரை மிகவும் சுமூகமாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தி வைத்தார். பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன்.
1: நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் ராணுவ முகாமில் படைப்பிரிவு ராணுவ அதிகாரிகளுக்கான 36வது கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ராணுவ பயிற்சி கல்லூரி அருகே உள்ள உலகப்போர் நினைவு தூணில் போரில் உயிர்நீத்த ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்றளவும் நிலைத்திருக்கும் மெட்ராஸ் ராணுவ மையத்தின் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்மேற்கு படைப்பிரிவின் தலைமை தளபதியும் படைப்பிரிவின் கர்னலுமான லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் மற்றும் MRC கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் தலைமையில் முப்படை அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் சரித்திர பதிவேட்டில் கையெழுத்திட்டு பின்பு போரில் வீர மரணமடைந்தவர்களின் குடும்பத்தாரிடம் உரையாடி குறைகளை கேட்டிருந்தார். இந்நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் சர்வதேச பள்ளியின் 168வது ஆண்டு விழாவையொட்டி ஈக்வெஸ்ட்ரியன் என்றழைக்கப்படும் குதிரை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குதிரைகள் மீது அமர்ந்தும் சவாரியாக சென்றும் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி அசத்தினர். 15 வயதுக்கு மேலான மாணவர்கள் குதிரை சவாரியாக சென்று மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த உயரமான தடைகளை தாண்டி வருவது, தரையில் உள்ள பொருட்களை ஈட்டி மற்றும் வாள் ஆகியவற்றின் மூலம் குத்தி எடுப்பது போன்ற சாகசங்களையும் செய்து காண்பித்தனர். அவற்றை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆண்களுக்கு இணையாக சாகசங்களை செய்து அசத்தினர். இத்தகைய குதிரை பயிற்சி செய்வதன் மூலம் தேசிய மற்றும் உலகளவில் போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்பதோடு ராணுவ பணிகளில் சேரவும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்திற்கு கோடை சீசனை முன்னிட்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிவதால் மாவட்ட காவல்துறை போக்குவரத்தில் மாற்றம் செய்துள்ளது. அதன்படி கடந்த 1ஆம் தேதி முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரும் சுற்றுலாக்காரர்கள் அனைத்தும் காட்டேரி சந்திப்பிலிருந்து இடதுபுறம்

0: மாக திரும்பி சேலா, ஸ்கெந்தலா, காட்டேரி டேம், கேத்திப்பாலாடா, கொல்லிமலை, லவுடேல், மஞ்சனக்குறை, ஃபர்னில் வழியாக நகருக்கு வந்தடையலாம். மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூர் மற்றும் தெப்பக்காடு செல்லும் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்சிகேப் வாகனங்கள் அனைத்தும் லவுடேல் சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி லவுடேல் ரயில்வே நிலையம், லவுடேல் காவல் நிலையம் சந்திப்பு, காந்தி நகர், மஞ்சனக்குறை, பர்னில், காந்தல் முக்கோணம், பிங்கர் போஸ்ட் வழியாக கூடலூர் அனுப்பி வைக்கப்படும். குன்னூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்சிகேப் வாகனங்களும் உதகை ஆவின் வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலாப் பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்றுப்பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கோத்தகிரியிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலாப் பேருந்து மற்றும் மேக்சிகேப் வாகனங்களும் உதகை அரசு கலைக் கல்லூரியில் தற்காலிக வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலாப் பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்றுப்பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் கோத்தகிரி வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். விடுபட்ட ஒரு சில வாகனங்கள் வெலிங்டன், பிளாக் பிரிட்ஜ், கட்டப்பட்டு மற்றும் கோத்தகிரி வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு திருப்பிவிடப்படும். இக்காரணத்தைக் கொண்டும் சுற்றுலா வாகனங்கள் குன்னூர், பர்லியார் வழியாக மேட்டுப்பாளையம் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது. கூடலூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்சிகேப் வாகனங்கள் HPF கோல்ஃப் கிளப் சாலையில் நிறுத்தப்படும். சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்றுப்பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கூடலூரிலிருந்து தலைக்குந்தா வந்தடையும் இலகுரக சுற்றுலா வாகனங்கள் கோழிப்பண்ணை, புதுமந்து வழியாக ஸ்டீஃபன் சர்ச் வந்தடையும். மேலும் மே 1 முதல் அத்தியாவசிய பொருட்கள், பெட்ரோலியம், சமையல் எரிவாயு ஏற்றி வரும் வாகனங்களை தவிர அனைத்து கனரக வாகனங்களும் காலை 8 முதல் இரவு 9 வரை உதகை நகருக்குள் வர அனுமதி இல்லை என மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. தமிழக வனப்பகுதிகளில் ஆண்டுதோறும் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு மற்றும் மதிப்பீடு நடைபெறும். இந்நிலையில் உதகை வனக்கோட்டத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் பருவமழைக்கு முந்தைய புலிகள், சக மாமிச உண்ணிகள், இறைவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் பணி நடைபெற்றது. தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் 29 நேர்கோட்டு பாதைகளில் இக்கணக்கெடுப்பு பணி கடந்த மே 6 முதல் 11 வரை நடைபெற்றது. இதற்கான பயிற்சி தெப்பக்காட்டில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு வனச்சரகத்திலும் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடும் முன்களப் பணியாளர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டனர். கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழ கண்காட்சி ஆகியவை நடத்தப்படுகிறது. நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21 மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலாப் பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஒமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நீண்டகால உரிமம் அடிப்படையில் தனியார் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் தொலேரா இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். 20,667 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் முதலாவது மித அதிவிரைவு ரயில் சேவையை வழங்குவதற்கு ஏதுவாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் செயலாக்கம் குறித்து நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லாலுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலை

0: பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற இரு துறையினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது என இந்த ஆலோசனையின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி அதில் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற சவாலான சூழ்நிலையில் அரசு நிர்வாகமும் பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியமாகிறது என குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வேண்டுகோள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் தமது அரசு செயல்திட்டம் ஒன்றை வெளியிடும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 2-3 நாட்களுக்குள் இந்த செயல்திட்டம் வெளியிடப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். ஏர் இண்டியா நிறுவனம் பல்வேறு வெளிநாட்டு சேவைகளை குறைப்பதென முடிவு செய்துள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஏர் இண்டியா நிறுவனத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி சிகாகோ மும்பை நியூயார்க் தில்லி ஷாங்காய் சென்னை சிங்கப்பூர் இடையேயான விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகமதாபாத் திருச்சி இடையே இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் வழக்கமான சேவையாக மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்திற்கும் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கும் இடையே பல்வேறு மாநிலங்களை இணைக்கும் வகையிலான இந்த ரயில் சேவை தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் உதவிடும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கும் தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. திருவனந்தபுரம் மண்டலம் 95.62% தேர்ச்சியுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. 93.84% தேர்ச்சியுடன் சென்னை மண்டலம் இரண்டாவது இடத்தையும் 93.19% தேர்ச்சியுடன் பெங்களூரு மண்டலம் மூன்றாவது இடத்தையும் பிடித்தன. மத்திய பிரதேசத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின்கீழ் 31வது தவணையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று விடுவித்தார். நரசிங்கப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட முங்கவாணி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,835 கோடி ரூபாய் 1,25,00,000 பெண்களின் வங்கிக் கணக்கில் விடுவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இது 1,500 ரூபாயாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 55,920 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் குற்றம் சாட்டியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை ஆம் ஆத்மி அரசு வழங்காதது ஏன் என வினவினார். அரசு ஊழியர்களின் நலனுக்கு எதிராக ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாகவும் திரு சுனில் ஜாக்கர் குறை கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12வது வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக 5 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேர் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் நாசிக்கையும் மற்றொருவர் குர்கிராமையும் சேர்ந்தவர் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

ஓமன் உடனான கடல்சார் ஒத்துழைப்பு மேலும் மேம்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். ஓமன் நாட்டின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சையத் பின் ஹமுந்த் அல் மாவலியுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் துறைமுகங்களை விரிவுபடுத்துவதற்கான பணிகளில் இந்தியா பங்கேற்பது குறித்தும் இந்த பேச்சுக்களின்போது விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை பிற மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. உருளை விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பிறப்பித்த இந்த தடை உத்தரவை நீக்கியதன் மூலம் விவசாயிகள் முழு அளவில் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிரியர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் கூட்டுறவுத்துறை நியமன முறைகேடு குறித்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் மேற்குவங்க அரசு அனுமதி அளித்துள்ளதாக மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிஷ்த்வார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் யூ சென் ஹாங்கை வென்றார். ஆடவர் பிரிவில் மரியபா லுவாங் மைசாம், கிங்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பூம்ரா தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறார். பேட்டிங் பிரிவில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 8வது இடத்திலும் சுப்மன் கில் 9வது இடத்திலும் உள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: உழவர் உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்.
0: இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் இன்று விதைப்பதும் அறுப்பதும். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் கொட்டப்படுகை உழவன் சரவணமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இயற்கை வேளாண்மையை மீட்டெடுப்போம், உயிர்ம வேளாண்மைக்கு உயிர் கொடுப்போம். உலகத்தார் அனைவருக்கும் நஞ்சில்லாத உணவை மருந்தாக கொடுப்போம் என்ற உயரிய எண்ணத்தை திண்ணமாக கொண்டு திறம்பட வேளாண்மை செய்து வரும் பல உழவர் பெருமக்களை இன்றெல்லாம் பார்க்க முடிகிறது. காரணம், பழமைக்கு திரும்புவோம், பாரம்பரிய வேளாண்மையை மீட்டெடுப்போம், அதற்கு நாமும் ஒரு மைல்கல்லாக இருப்போம் என்று உள்ளூரில் வேலை செய்து கொண்டு வரும் உழவர் வீட்டு பிள்ளைகள் முதல் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் இன்ஜினியர், ஐடி ஊழியர்கள் வரை அனைவர் மனதிலும்

0: உணவு தரமானதாக ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு ஒருவர் விதைப்பதும் அறுப்பதும் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு பாரம்பரிய நெல் சாகுபடி, மாடு வளர்ப்பு, மருத்துவ ஆலோசனையுடன் இயற்கை வேளாண் பொருட்கள் விற்பனை என்று வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆம், அது என்ன விதைப்பதும் அறுப்பதும்? இது நடக்குமா? சாத்தியமா? ஏன், எப்படி, எப்போது என பல கேள்விகளுக்கு விடையளிக்கிறது திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் கொட்டப்படுகை உழவன் சரவணமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே. இன்னைக்கு வந்து வலங்கைமான் கொட்டப்படுகை கிராமத்திலிருந்து உழவன் சா சரவணமூர்த்தி நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க. ஐயா வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, வணக்கம்.
1: ஐயாவோட பேசும்போது உங்களை அழைக்கும் போதே நீங்கள் சொன்னீங்க, இப்போ நான் வந்து எந்த இயற்கை இடுபொருட்கள் கூட கொடுக்கறது இல்லை, விதைப்பதும் அறுப்பதும் அந்த நோக்கில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி இது சாத்தியப்படுது? எப்படி உங்களோட விவசாய முறை என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: நல்லது ஐயா, திருச்சி வானொலி வாயிலாக நேயர்களை சந்திப்பதில் எனக்கும் மகிழ்ச்சி. என்னோடய வேளாண் முறை வந்து முழுக்க இயற்கை முறை. அதாவது வேளாண் முறையில் ரெண்டு வழி சொல்லுவாங்க. இப்போ ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஆர்கானிக்னு சொல்லுவோம், உயிர்ம வேளாண்மைன்னு நம்ம சொல்கிறோம், இயற்கை வேளாண்மை அதை நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை ரெண்டாக நம்ம பண்ணுறோம். இது ரெண்டாக இருக்கிறதுல நாம் கையில் எடுத்துருக்கிறது இயற்கை வேளாண்மை. இயற்கை வேளாண்மைங்கிறது நம்மளோட நீர், நிலம், வெளி, வழி, நெருப்பு இதை பயன்படுத்தி வேளாண்மை செய்கிறது.
1: பஞ்சபூதங்கள்
2: ஐம்பெரும் ஆற்றல்களை பயன்படுத்தி நம்ம வேளாண்மை செய்கிறது, இதை இயற்கை வேளாண்மைன்னு சொல்கிறோம். இதில் என்ன அப்படின்னா, நெருப்புங்கிறது நம்ம சூரிய வெளிச்ச வழியாக, நீர் வந்து மலை வழியாக, காற்று வெளியில் இருக்கிறது வெளியை இதை பயன்படுத்தி நம்ம பண்ணுறோம். இந்த முறையில் தான் நம்ம வந்து வேளாண்மை செய்கிறோம். இதில் நிலத்தை பண்படுத்துறதுக்கு மட்டும் நம்ம செலவு செய்கிறோம். அதுக்கப்புறம் விதைக்கிறதோ அல்லது நடவு செய்கிறதோ செய்வோம். அதுக்கப்புறம் நம்ம அறுவடை. இதுக்கு இடையில் நாம் வந்து ஒரு இடுபொருள் கொடுக்கறதோ அல்லது வளர்ச்சி ஊக்கின்னு நாம் எதுவும் அதுக்கு மெனக்கட்டுறதோ, பூச்சி வந்துட்டுன்னு சொல்லி அதுக்கு மெனக்கட்டு நாம் எதுவும் பண்ணுறதோ, அந்த பூச்சியை விரட்டுறதோ அல்லது கொள்றதோ விரட்டுறதோ எதுவும் பண்ணுறதில்லை. அதே மாதிரி களை எடுக்கிறோம், களை நிறையா மாட்டிட்டு பயிர் வளரலை அப்படிங்கிறதுனால நம்ம களையை அகற்றுறதுங்க அந்த வேலையும் நம்ம செய்கிறதில்லை. இப்போ இது எல்லாத்தையும் மீறி வளர்ந்து வர்ற அந்த பயிரை நாம் அறுவடை செய்கிறோம். அப்போ இதில் வந்து எதிர்ப்பாற்றல் கூடுதலாக இருக்குதுன்னு நாம் நம்புகிறோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம நடவு செய்கிறோம், அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன செய்கிறோம்னா வளர்ந்து வருது, அங்கே அதை ஒரு பூச்சி தாக்குது, அப்போ அந்த பூச்சியை எதிர்த்து வளர்ற ஆற்றலை அடுத்த செடி பெறுது. இதை ஏற்கனவே நம்மாழ்வார் சொல்லி கொடுத்த இந்த முறை தான். அந்த அறுவடை செஞ்சு வர்ற நம்ம உற்பத்தி பண்ணுற அந்த அரிசியை சிறந்த மருந்துன்னு சொல்கிறோம். அதாவது ஆர்கானிக், அதாவது உயிர்ம வேளாண்மையில் உற்பத்தி செய்யப்படுற நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம வந்து சிறந்த உணவுன்னு சொல்கிறோம். இயற்கை வேளாண்மை இப்போ நான் சொல்கிற முறையில் வளர்றத சிறந்த மருந்துன்னு சொல்கிறோம். இந்த முறையில் தான்
1: உணவுக்கும் மருந்துக்கும் அங்கே ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் ஒன்று சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை. அதாவது ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்தவொன்னே ஒரு போட்டிக்கு நடுவில் வளருது, அதாவது கலை தான் போட்டி. அவரை மீறி இவர் வர்றாரு. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதல் ஒன்று வருது, அது பூச்சியாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், அதையும் தாண்டி அவங்களா வளர்றாங்க. நீங்கள் அவங்களுக்கு எந்த துணையும் நீங்கள் பண்ணுறது கிடையாது, அவங்களா மீறி வர்றாங்க. வர்றவங்க எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நேயர்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க. உங்களை பார்க்கவே நல்லா பளிச்சுன்னா இருக்கீங்க. நல்லா யோகா தியானம்லாம் எதுவும் பண்ணுவீங்களா என்னமோ தெரியல.
2: அது உண்டு.
1: சரிங்க, இப்போ உங்க சம்பா பருவம் எப்படி இருந்தது? சம்பா பருவத்துக்கு நிலத்தை எப்படி தயார்படுத்தினீங்க? அதுக்கப்புறம் வந்து எப்படி நட்டீங்க? என்ன ரகங்கள் நீங்க வந்து தேர்ந்தெடுத்தீங்க? இந்த விதைப்பதும் அறுப்பதும் முறையில இந்த சம்பால நடந்த சம்பவங்களை வரிசைப்படுத்தி அப்படியே சொல்லுங்களேன். நிலத்தை தயார்படுத்தினதுல இருந்து சொல்லுங்க. ஏன்னா அங்கதான் செலவு அப்படின்னீங்க, அதுக்கப்புறம் நடுறதெல்லாம் செலவு அப்படின்னீங்க, அதுக்கப்புறம் அறுவடையும் போது தான் செலவு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ஒரு மூன்று நான்கு இடங்கள்ல தான் உங்களுக்கு செலவு நடந்திருக்கு. அந்த ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வரிசை கிரமமாக எங்களுக்கு விரிவாக சொல்லுங்க.
2: சரி, நான் வந்து துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா உயிர்ம வேளாண்மை தான் செஞ்சேன். அது ஆர்கானிக்னு சொல்கிறோம் இல்லையா, உயிர்ம வேளாண்மை, இயற்கை இடுபொருள் போட்டு நம்ம வந்து உற்பத்தி செய்கிறது. அந்த முறையில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஆட்கள் செலவும் கூடுதலாகும்.
1: இது எவ்வளோ ஆண்டுகளாக பண்ணிட்டு இருந்தீங்க? அது மாதிரி
2: நான் ஒரு 12 வருஷமாகவே பண்ணிட்டு
1: உயிர்ம வேளாண்மை,
2: உயிர்ம வேளாண்மை 12 வருஷமாக பண்ணுறோம். இப்போ ஒரு 4 ஆண்டுகளாக இயற்கை வேளாண்மை செய்கிறோம். கடந்த 6 ஆண்டுகளாக நம்ம வந்து உயிர்ம வேளாண்மை செஞ்சோம். அதில் வந்து விளைச்சலும் கூடுதலாக இருக்கும், அது சிறந்த உணவு, தவறெல்லாம் கிடையாது.
1: அடுத்த கட்டத்துக்கு போறீங்க நீங்க.
2: ஆமாம்,
1: உணவுன்றதுலேருந்து மருந்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பத்தில்
2: அது மாதிரி பண்ணுறோம். இயற்கை பண்ணும்போது இந்த 50 ஆற்றல்களை பயன்படுத்துகிறோம். நாம் வந்து இதில் எந்த மெனக்கெடும் இல்லை, அவங்களே நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நாம் மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. வயலில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வரப்புகளை ஒசத்துறோம், வரப்புகளை உயரப்படுத்தி அகலப்படுத்தி வரப்புலேருந்து தண்ணி வெளியில் போகாத அளவுக்கு இறுக்கி கட்டுவோம்.
1: உங்கள் வரப்பு எவ்வளோ உயரத்தில் இருக்குங்க?
2: வரப்பை தூக்கி கட்டுவோம், 2-3 அடி உயரம் இருக்கும்.
1: அகலம்,
2: அகலமும் 2-3 அடி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வரப்பு வசதி

0: இப்போ நம்ம இதை எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, மழை பெய்கிற தண்ணியை நம்ம வெளியில் விடாமல் உள்ளே இறுக்கி கட்டிடுறோம். மழை தண்ணியை நம்ம சேமிக்கணும். அதுக்காக மழை தண்ணி சேமிக்கிறதோடு இல்லாமல் நம்ம பயிருக்கு மருந்தே அது தான், மருந்தும் அது தான், உணவும் அது தான். அதனால் நம்ம இதை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அதனால் வரப்பை பண்ணுவோம். இப்போல்லாம் வந்து வரப்பு போடுறதில்ல, எல்லாருமே பார்த்தீங்கன்னா செயற்கை வேளாண்மை செய்கிறவங்க வரப்பு போடுறதில்ல, வரப்பை வந்து வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வரப்பை வெட்டிட்டு போயிடுவாங்க, அதுக்கு குறைவான செலவு தான் ஆகும். அப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, அந்த வரப்பை போடுறதுனால கூடுதல் செலவாகும். இப்போ அவங்களுக்கு ஒரு ஆள் செலவாகுது அப்படின்னா, அதாவது ஒரு 1000 ரூபா ஆகுதுன்னா நம்மளுக்கு 5000 ரூபா ஆகும்.
1: எப்படிங்க
0: வெட்டுறது தானே, அதுக்கு ஆட்கள் வரமாட்டாங்க. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஒரு வரப்பு போடணும் அப்படின்னா ஒரு 30 அடி போடுறதுக்கே ஒரு ஆள் தான் போடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து வயல்லேருந்து மண் எடுத்து வரப்பை வந்து அணைப்போம், தூக்கி கட்டுவோம்,
1: சரிவா இருக்கும்,
0: சரிவா இருக்கணும். அதே மாதிரி வரப்பு வந்து நல்லா தூக்கி கட்டுவோம், அகலமாகவும் இருக்கும், சரிவாகவும் இருக்கும்.
1: வரப்புல ஏதாவது பயிர் செய்யறீங்களா?
0: வரப்புலையும் நம்ம காய்கறிகள் போடுவோம், வீட்டுக்காக மட்டும்
1: ஏதோ மஞ்சள் சார்ந்த நிறத்துல உள்ள பயிர்கள்லாம் பண்ணா பூச்சி வராது தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
0: ஆமா, அதுக்காக பார்த்து செய்யறது இல்ல, நமக்கு தேவையான காய்கறிகள் போடுவோம், கொட்டமுத்தெல்லாம் அந்த மாதிரி போடுவோம்,
1: உளுந்து
0: உளுந்து பயிர் எது வேணாலும் போடலாம். நம்ம நமக்கு தேவையான காய்கறிகள் நம்ம அந்த வரப்புல
1: காய்கறி மட்டும் பண்றீங்க, பயிர்லாம் எதுவும் பண்றது கிடையாது?
0: பயிர் எதுவும் பண்றது இல்ல, நம்ம பண்ணுவோம். அதுவும் 3 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷமா பண்ணியே வரப்பு இப்பதான் 3 அடி அகலம் வந்துருக்கு. இன்னும் அகலப்படுத்தும் போது அதுல நம்ம பெரிய அளவுல இன்னும் நிறைய செய்யலாம், அதுல ஒரு விவசாயமே பண்ணிடலாம்.
1: இதுலதான் செலவு உங்களுக்கு அதிகம்.
0: ஆமா,
1: வரப்பு வெட்டுறது இல்ல,
0: வரப்பு கட்டுறது,
1: கட்டுறது உங்களுடைய முறை. அதனால இப்ப 1000 ரூபா செலவாகிற இடத்துல உங்களுக்கு 5000 ரூபா. அப்புறம் வேற ஏதாவது நிலத்தை தயாரிக்கும் போது அதுல வந்து ஏதாவது தழை இலை இதாவது போடுவீங்களா?
0: இல்ல, அதை நம்ம எதுவுமே செய்யறது இல்ல. வரப்புகளை கட்டும் போதே நம்ம கிட்ட மாடுகள் இருக்குது, நாட்டு மாடுகள் வளர்க்குறோம். நம்ம நாட்டு மாடுகள்னா இப்ப அழிஞ்சு போற நிலைமையில இருக்கிற தஞ்சாவூர் குட்டை அப்படின்னு
1: சொல்ற
0: என்ன செய்வோம், வரப்பு உரமா கொட்டுவோம்.
1: எப்படி? நல்ல எருவான பிறகு, மக்கின பிறகு?
0: எருவான பிறகு தான். அது 5-6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம அதை அடிப்போம். அதை வந்து வரப்பு உரமாக கொட்டும் போது வரப்பை நமக்கு அகலமாகவும் அவசரமாகவும் ஆக்கிடும். அதை பண்ணும்போது திரும்ப வரப்பையும் கட்டுவோம். அப்போ அந்த சமயத்தில் நமக்கு வந்து வரப்பு அகலமான மாதிரி ஆகிடும், உயரமான மாதிரி ஆகிடும், தண்ணியை சேமித்து வச்சிடும். அதுக்கு உரம் தேவைனாலும் நுண்ணுயிர்கள் பெருக்கம் தானே, அதுக்காக தானே இடுபொருட்கள் கொடுக்குறோம். அப்போ நுண்ணுயிர்கள் பெருக்கம் வந்து வரப்புலேருந்து கூட அதுக்கு போகலாம்ல, அதனால் இந்த முறையில் நம்ம பண்ணுறோம்.
1: வேற எதுவும் நிலத்தை தயாரிக்கிறது அப்படின்னும் போது நீங்கள் சொல்றது பாத்தீங்கன்னா அதிகமா வரப்பதான் நீங்க வந்து கவனத்தை
0: இறுக்கி கட்டிடுவோம். அதுக்கப்புறம் உழவு ஓட்டுறது. உழவு ஓட்டுறதுங்கிறது நம்ம எப்பவும் போல பண்றதுதான், எல்லா விவசாயிகளும் பண்ற மாதிரி தான். இதுல ஒன்றும் புதிய முறையெல்லாம்
1: நிலத்தை சமன்படுத்துறதுக்கு கட்டை எல்லாம் பயன்படுத்தி?
0: ஆமா, அதெல்லாம் பண்ணுவோம். பழக கட்டை வச்சு அடிச்சு இது பண்ணுவோம். கையாலே நம்ம வந்து சாக்கில கட்டி இழுத்துட்டு போவோம். அதிகபட்சம் நம்ம வந்து மனித ஆற்றல்களை பயன்படுத்துறோம், எந்திரங்கள் அதிகம் இல்லாம மனித ஆற்றல்களை
1: பயன்படுத்தணும்.
0: எந்திரங்கள் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம போறோம் அப்படின்னா ஒரு ஒரு நண்டோ நத்தையோ இருக்குன்னா அது விலகி ஓடிடும். ஆனா இது எந்திரம் போனுச்சுன்னா அதுல ஏறி நசுக்கி போய் கொண்டுட்டு போயிடும். நம்மளுக்கு முக்கியமா வேலை செய்யறவங்களே அவங்க தான், வேளாண்மைக்கு உதவி செய்யறவங்களே அவங்க தானே. அவங்களையும் நம்ம பாதி பேரை கொண்டுட்டோம்னா எந்திரங்களை வச்சு,
1: அதனால முடிந்த அளவுக்கு எந்திரங்கள் உலர வரது கிடையாது,
0: எந்திரங்கள் பயன்படுத்துறது இல்ல. சிறிய உழவு எந்திரம் இருக்கு இல்லையா, அது மட்டும் இந்த உழவுக்காக பயன்படுத்துறேன். அதுவும் இப்ப நம்ம வந்து மாடு தயார் பண்ணிட்டு இருக்கோம், கலப்பை இதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கலப்பை செய்யறதுக்கெல்லாம்
1: இதெல்லாம் சாத்தியம்தான்.
0: கண்டிப்பா சார்,
1: நீங்க சொல்லும் போது இந்த மாதிரி சந்தேகம் மனசுல வந்துகிட்டே இருக்குங்க. கிளை கேள்விகளா இந்த சந்தேகம் தான் வருது. இதெல்லாம் சொல்றாரு, சரவணமூர்த்திக்கு மட்டும் சாத்தியமா, சரவணமூர்த்தி வேற ஏதாவது பெட்ரோல் பங்க் எதுவும் வச்சிருப்பாரோ, வேற ஏதாவது வேலை பார்ப்பாரோ அப்படின்லாம் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. விவசாயம் மட்டும் செய்யறவங்க இது மாதிரி செய்ய முடியும்,
0: கண்டிப்பா செய்ய முடியும்,
1: அதை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க. எருவை வந்து வரப்போரமா கூட்டிட்டேன்ட்டீங்க, உள்ளுக்குள்ளார எதுவும் போடுறது கிடையாது,
0: உள்ள எதுவும் நம்ம பண்றது
1: ஒண்ணும் பண்றது கிடையாது, உழுது வச்சுட்டு சமப்படுத்திட்டு
0: நடவு நட வேண்டியதுதான்.
1: நடவு நட வேண்டியது. என்ன ரகம் பண்ணீங்க?
0: இப்ப சென்ற ஆண்டு நம்ம பண்ணது வந்து சிவன் சம்பா மைசூர் மல்லி ரெண்டும் பண்ணோம். இப்ப நான் முதலாம் ஆண்டு பண்ணும்போது எனக்கு
1: எவ்வளவு பரப்பளவு பண்ணிட்டு இருக்கீங்க?
0: 2.5 ஏக்கர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
1: 2.5 ஏக்கருக்கு ரெண்டே ரகம் தான்.
0: ஆமா, 2 ரகம் நம்மளுடைய நிறைய பண்ணிட்டு இருந்தேன், 3-4 ரகம் எல்லாம் பண்ணுவோம். இப்ப அதெல்லாம் குறைச்சிட்டேன், 1 ரகம் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப எனக்கு 2 ரகம் கிடைச்சதுனால 2 ரகம் பண்ணோம். இதுல வந்து எனக்கு என்னன்னா, இப்ப இயற்கை முறைக்கு மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, முதலாம் ஆண்டு எனக்கு 1 முட்டை தான் வந்துச்சு.
1: எவ்வளவு பரப்பளவுக்கு?
0: 3 முட்டை
1: அவ்வளவுதான்.
0: ஏக்கருக்கு 3 முட்டை. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 ஆண்டு ஏக்கருக்கு 6 முட்டை வந்துச்சு, 2 மடங்கா. அதே இப்போ 3 ஆண்டு ஏக்கருக்கு 9 முட்டை. இப்போ நான் பண்ற முறையில உங்களுக்கு வந்து மகசூல் கூட்டிட்டு தான் இருக்கவங்களையே குறையல. அப்ப வருஷம் ஆண்டுக்கு ஒரு முறை கூடுது.
1: எத்தனை போகங்க உங்களுக்கு?
0: 3 போகத்துல நான் 1 போகம் தான் பண்றேன், மீதி வந்து ஓய்வு தான். நிலம் வந்து வெடிச்சிருக்கும், இப்ப எல்லாம் நம்ம அதுக்கும் ஓய்வு தேவையில்ல.
1: இப்ப எல்லாம் அறுவடை முடிச்சு வெடிச்சு,
0: அறுவடை முடிஞ்சு இப்ப வெடிச்சிருக்கும்.
1: இந்த வாட்டி 2 போட்டீங்க, சிவன் சம்பாவும் மைசூர் மல்லியும் மட்டும் 2.5 ஏக்கர் பரப்பளவுல பண்ணீங்க. மொத்தமா 2.5 ஏக்கருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 18-25 முட்டை வந்திருக்கும் போல் இருக்கு, அவ்வளவுதானா?
0: ஆமா, இப்ப வந்து ஏக்கருக்கு வந்து 9 முட்டை இந்த

0: இந்த முறை
1: விதைப்பு எப்படி நாற்று எடுத்து நடுவீங்களா இல்லைன்னா
0: நேரடி
1: நெல் விதைப்பா?
0: நாற்று நடுறது, நாற்றா கிடைக்கும்.
1: நாற்றங்கால் தயாரிப்புலனாலும் ஏதாவது கொஞ்சம் இயற்கை இடுபொருள் காட்டுவீங்களா இல்லைன்னா?
0: இல்லை, இடுபொருட்களே நம்ம பயன்படுத்துறது
1: கிடையாது.
0: வந்தா அவருடைய நம்ம
1: விதை நேர்த்தி எதுவும் பண்றது உண்டா?
0: விதை நேர்த்தி பண்ணுவோம். விதை நேர்த்தி எதுக்காகன்னா, இப்போ இந்த உப்பு கரைசல் போட்டு அது நிறைய விவசாயிகளுக்கு தெரியும் நிறைய பண்றாங்க. உப்பு கரைசல்ல வந்து
1: போட்டு முட்டை போட்டு முட்டை மேலே வர வரைக்கும் வச்சு அதுக்கப்புறம் அதுல வந்து நெல்லை போட்டு அதை நல்லா இது பண்ணி காய வச்சு
0: ஒரே முறை தான். அந்த முறை எடுத்துட்டோம்னா தரமான நெல் வந்து அந்த நெல்ல தான் நம்ம விதைக்க
1: பதர்லாம் மேல வந்துடும். அதை எடுத்து
0: போட்டுருங்க.
1: சரிங்க, நடவுல வந்து இடைவெளி எவ்வளவு வச்சு நடுறீங்க எப்படி?
0: அது வந்து அந்த சமயத்துல ஆட்கள் கிடைக்கிறத பொறுத்து. ஒரு அரை அடி வச்சு கூட நடுவோம், இப்ப ரெண்டு அடியும் வச்சு நடுவோம், ஒரு அடியும் வச்சு நடுவாங்க. அப்போ ஆட்களை பொறுத்து தான், ஏன்னா நிறைய வட இந்திய ஆட்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா. அப்போ நாம் நம்ம ஊர் ஆட்கள் மட்டும் பயன்படுத்தி நம்ம நடவு செய்கிறோம். அப்போ அப்படி பண்ணும்போது அவங்களோட விருப்பத்துக்கு தான் அதை நடுறாங்க.
1: ஓ,
0: அந்த சமயத்தில் அவங்களுக்கு
1: சில பேர் பார்த்துருக்கேன் கயிறு கட்டி கிட்டத்தட்ட குழி போட்டு தராது தான், இந்த இடத்துல நடுன்னு சொல்லாத அளவுக்கு பக்காவாக துல்லியமாக செய்கிறாங்க.
0: அதெல்லாமே பண்ணுவாங்க. நம்ம வந்து ஆட்களோட விருப்பத்துக்கு விடுவோம். கயிறு கட்டி நடுறான்னு சொன்னால் அதை கயிறு ஏற்பாடு பண்ணி விடுவோம், இல்லை நாங்கள் இப்படியே நடுறோம்னா நடுங்க உங்களுக்கு விருப்பம்.
1: சராசரியாக இடைவெளி எவ்வளோ இருக்குங்க?
0: அரடி இடைவெளி இருக்கும்.
1: குறைந்தது அரை,
0: குறைஞ்சது அரடி. காய்கறி போடலாம். போய் பார்ப்போம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். பஞ்சபூதங்களின் ஆற்றல்களை பயன்படுத்தி பாரம்பரிய நெல் சாகுபடி. வரப்பை உயர்த்தி கட்டுவதாலும் அகலப்படுத்துவதாலும் மழை நீர் நிலத்தில் இருந்து வெளியேறாமல் காப்பாற்றலாம் என்ற சிறந்த கொள்கை. நாட்டு மாடு வளர்ப்பு குறைவான இயந்திர ஆற்றல் பயன்பாடு, அதிகமான மனித ஆற்றலை பயன்படுத்தும் ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை என சிறந்த முறையில் விதைப்பதும் அறுப்பதும் என்ற முறையில் வேளாண் தொழிலை செய்து வரக்கூடிய திருவாரூர் மாவட்டம் வளங்கைமான் கொட்டப்படுகை உழவன் சா சரவணமூர்த்தி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இன்னும் தொடர்கிறது.
1: வரப்புல என்னென்ன காய்கறி போட்டிருக்கீங்க?
0: வரப்புல நம்ம போட்டிருந்தது புடலை போட்டிருந்தோம், குட்டை புடலை, பூனைக்காளி போட்டிருந்தோம், அப்புறம் வெண்டை.
1: பூனைக்காளியா?
0: பூனைக்காளின்னு ஒரு பயிர், அது என்னன்னா மருத்துவத்துக்கு பயன்படும், அது போட்டிருந்தோம். குட்டை புடலை, நெட்டை புடலை, பாகல், வெண்டை, கொத்தவரை, அதுவுமே நம்ம வந்து இந்த முறையில தான் பண்றோம். எப்படின்னா அதை வைக்கும்

0: தக்காளின்னு ஒரு பயிர், அது என்னென்னா மருத்துவத்துக்கு பயன்படும், அது போட்டிருந்தோம். முட்டைப்பொடலை, நெட்டைப்பொடலை, பாகல், வெண்டை, கொத்தவரை, அதுவுமே நம்ம வந்து இந்த முறையில் தான் பண்ணுறோம். எப்படின்னா அதை வைக்கும்போது தண்ணி ஊற்றுறது தான், அதுக்கப்புறம் அதை நம்ம பார்க்க மாட்டோம். அதுவும் எல்லாத்தையும் மீறி வளர்ந்து வர்றதை தான் நம்ம அறுவடை செய்வோம். அதுலேயும் ஒரு வித்தியாசத்தை என்ன பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, நான் அறுவடை செஞ்ச அந்த காய்கறியில் ஒரு புழுப்பூச்சி கூட இருக்காது. இப்போ சாதாரணமாக ஒரு கத்திரினா அதில் வந்து பூச்சி இருக்கும், அதில் வெண்டைனா அதில் ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு புல் இருக்கும். நம்மளோட வெண்டையோ அல்லது கத்திரியோ அதில் சின்ன ஒரு புழு பூச்சி கூட அதில் இருக்காது. எல்லாமே தரமாக இருக்கும், சுவையும் கூடுதலாக இருக்கும்.
1: பூச்சி எப்படி வராத இருக்கு?
0: எல்லாத்தையும் மீறி தானே வளர்றாங்க.
1: பூச்சி வரும்,
0: பூச்சி வரும், அதை மீறி வளர்றவங்க தானே காய்க்க முடியும், அதுக்கப்புறம் பூத்து காய்க்க
1: சேதம் இருக்கும். அந்த சேதத்தை மீறி
0: எனக்கு அதுதான் ஆச்சரியம், இயற்கையோ அதுதான் எனக்கு வியப்பு. அதையும் இயற்கையாக தான் இது மாதிரி தான் பண்ண, நெல் எப்படி பண்ணுறோம் அப்படிதான் இந்த காய்கறியும் பண்ணேன். வரப்பில் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அந்த ஊனும் போது தான் அதில் தண்ணி ஊற்றினேன். ஏன்னா அப்போ மட்டும்தான் எனக்கு அது எங்கே ஊன் இருக்கான்னு தெரிஞ்சது. ஏன்னா அதையும் நம்ம பண்படுத்தி வேளாண் முறையெல்லாம் செய்வாங்கல்ல, நிறைய அறுவடைக்காக செய்வாங்க, அந்த மாதிரிலாம் நான் செய்யலை. செய்யாமல் சும்மா விதையை மட்டும் எடுத்து கையால் ஊனி வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் முளைச்சி வந்தது தான். அதுக்கப்புறம்
1: அப்போ மழை நீரை எதிர்நோக்கி தான் நீங்கள் அதிகமாக அந்த விவசாயம் பண்ணுற மாதிரி. அந்த மழை நீரை உள்ளார வந்து வரப்பு உயராக இருக்கிறதுனால மழை நீர் உள்ளார நிற்கும்,
0: இயற்கை கட்டுறோம். அது நமக்கு மருத்துவம்,
1: ஞானப்பிரகாசம் ஐயா சொல்கிற
0: ஐயா ஞானப்பிரகாசம் ஐயா சொல்கிற மாதிரி தான், அதே தான் வரப்பு கட்டுறது. ஞானப்பிரகாசம் ஐயா சொல்கிற மாதிரி தான் வேளாண் முறை, நம்மால் ஒரு ஐயா சொல்கிற மாதிரி
1: ரெண்டுத்தையும் கலக்குறீங்க.
0: ஆமாம், நம்மளோட சில விஷயங்களையும் நம்ம அதில் கொஞ்சம்
1: செய்யும். எத்தனை ஆண்டுகளாக இது மாதிரி பண்ணிட்டு
0: இருக்கு? நம்ம ஒரு 12 ஆண்டுகளாக செய்கிறோம்.
1: 12 ஆண்டுகளாக இது மாதிரி விதைப்பதும் மறுப்பதுமே அந்த
0: இது விதைப்பதும் மறுப்பதுங்கிறது வந்து இப்போ 4 ஆண்டுகளாக செய்யும்.
1: 4 ஆண்டுகளாக முதல் ஆண்டு ஒரு 2.5 ஏக்கருக்கு 3 மூட்டை தான் வந்துச்சு.
0: அதுக்கப்புறம் உயிர்மை வேளாண்மை செய்யற, அதாவது ஆர்கானிக் பண்ற விவசாயிகள்ட்ட இருந்து, அதுவும் அவங்க 5 ஆண்டுகளுக்கு மேல இயற்கை வேளாண்மை செய்யறவங்களா இருக்கணும், சமரசம் இல்லாத விவசாயிகளாக இருக்கணும், அந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட நம்ம பொருட்கள் வாங்கி விற்பனை செய்கிறோம்.
1: உங்கள் கடையில் வச்சு
0: விற்பனை செய்கிறோம். கூடுதலாக நம்ம வந்து மருத்துவ ஆலோசனைகள் தரோம், பாட்டி மருத்துவம்னு சொல்லிட்டு மருத்துவ ஆலோசனைகள் நம்ம கொடுக்குறோம் நம்ம கடையிலேயே.
1: அடிக்கடி சரவணமூர்த்தி ஐயா வந்து ஸ்டேட்டஸ் வைப்பீங்க இந்த சூரிய ஒளி தகடுகள், சோலார் எனர்ஜி பத்தி.
0: சூரிய ஒளி தகடுகள் வந்து அதுல முகவரா செயல்படுறோம். சோலார்
1: அது எப்படிங்க, நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா?
0: நம்ம 2-3 வீடுகளுக்கு பண்ணிருக்கோம், நம்ம இன்னும் பயன்படுத்தினது இல்லை.
1: நீங்க பயன்படுத்தல?
0: இன்னும் பயன்படுத்தல.
1: இந்த மாதிரி சின்ன சின்ன,
0: ஆனா அது பயன்படுத்துறது சிறப்பு, இலவசமாவே நமக்கு வந்து கிடைச்சிரும்ல, மின்சாரம் வந்து
1: இலவசம்.
0: நாம மின்சாரம் பயன்படுத்தாத ஒரு நிலையை நோக்கி நம்ம போறோம், அதனால நாமளே அதை பயன்படுத்தல.
1: அந்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு.
0: ஆமா, அதை நோக்கி தான் நம்ம
1: 6 மணிக்கு படுத்துற வேண்டியதான்.
0: ஆமா, இதுதானே சிறப்பு. 6 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. இயற்கைங்கிறது வரும்போது இப்ப எந்திரங்களை விட்டுட்டு நாம வந்து கலப்பையை பயன்படுத்த போறேன் அப்படிங்கும் போது நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு தான்.
1: இப்போ வந்து விவசாயம் வந்து பாரம்பரியத்தை நோக்கி போறது நல்லது அப்படின்னு சொல்றது கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. நீங்க கற்கால மனிதர்களை நோக்கி போற மாதிரி இருக்கு.
0: இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஈரான்ல போர் வந்துச்சு, எரிபொருள் தட்டுப்பாடு வந்துட்டு, அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம ஓட்டுற வண்டிக்கோ அல்லது பொது பயன்பாட்டில் நம்ம போடுற இதுக்கு எரி எண்ணெய்கள் தட்டுப்பாடும் வந்துடும். அப்ப நம்ம அதுவும் இல்லாம வாழ்றதுக்கான சூழ்நிலையை நம்ம வச்சுக்கணும் இல்ல,
1: மனநிலையை தயார்படுத்தி.
0: ஆமா, நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும்.
1: அடுத்த தலைமுறை இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்காங்களா? நிறைய பேர் இதை பின்பற்றாங்களா?
0: கண்டிப்பா அடுத்த தலைமுறைகளை நம்ம உருவாக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அவங்க பின்பற்றாங்க போது அவங்க தெரியாமலே இருக்காங்க இல்லையா.
1: இப்ப உங்களை மாதிரி விவசாயிகளை சந்திக்கும் போது இது மாதிரி கூட செய்யலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை வருது, ஏன்னா இதுவும் சாத்தியம் அப்படின்ற ஒரு சிந்தனை வருது. ஆனா ஒரே ஒரு சந்தேகம் எந்த இடத்துல எனக்கு வந்துச்சுன்னா, முதல் ஆண்டு ஏக்கருக்கு 1-3 மூட்டை தான் வந்ததுன்றீங்க. அந்த சமயத்துல பொருளாதாரம் நம்ம அன்றாட தேவைக்கு அவசியம் இருக்கு, அப்ப எப்படி சமாளிச்சீங்க? ஒரு வருடத்திற்கு 1 ஏக்கருக்கு 3 மூட்டை தான் எனக்கு நெல் கிடைச்சது அப்படின்னா, அந்த ஆண்டு மற்ற செலவுகள் எல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? எப்படி உயிர் வாழ்றது, எப்படி இருக்க முடியும்ன்றது ஒரு சந்தேகம் எனக்கு.
0: இது ரொம்ப முக்கியமான விஷயம்,
1: நான் பிராக்டிக்கலா கேக்குறேன்.
0: ஆமா, என்னோட அரிசியோட விலை 1 கிலோ 550 ரூபாய் இந்த ஆண்டு
1: வாங்குறாங்க,
0: சென்ற ஆண்டு 450, அதுக்கு முந்தின ஆண்டு 300 ரூபாய். இப்போ நான் என்னோட அரிசியை 550 ரூபாய்க்கு ஏன் விற்கிறேன் அப்படின்னா, நான் இதை வந்து சாப்பிட்றதுக்காக கொடுக்கல, மருத்துவத்துக்காக மட்டுமே கொடுக்குறேன். நீங்கள் என்கிட்ட 1 கிலோ 2 கிலோ தான் வாங்க முடியும். இப்போ என்னோட புதிய வாடிக்கையாளர்கள் என்கிட்ட வந்து அரிசி கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு நான் 1 கிலோ 2 கிலோவுக்கு மேலே கொடுக்கறதில்ல. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் உடம்புல எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா சரியானுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் நம்பினா மட்டும் என்கிட்ட அரிசி வாங்குங்க, அப்படி இல்லைன்னா வாங்க வேண்டாம். ஏன்னா நம்ம மருத்துவத்துக்காக மட்டுமே இதை உற்பத்தி செய்கிறோம். இதையே நான் கைக்குத்தலாக பண்ணி கொடுத்தா 750 ரூபா. இப்போ நான் எந்திரத்தில் அரைச்சி தர்றதுனால அது 550 ரூபா. நானே கையால் குத்தி கொடுக்குறேன்னா அது 750.
1: அதுவும் பண்ணுறீங்க?
0: அதுவும் பண்ணுறேன்.
1: இப்ப இந்த மாதிரி ஒரு அரிசி சாப்பிட்றது வந்து அரிசின்றதை விட நீங்க சொல்ற மாதிரி மருந்துன்னே வச்சுப்போம், சாப்பிட்றதுனால ஏதாவது உடனடி விளைவுகள் ஏதாவது தெரியுதுங்களா?
0: கண்டிப்பா தெரியும், தெரியறவங்க தான் வாங்குவாங்க. நாம

0: சாப்பிட்றோம் அதை
1: இப்ப
0: உணர்றோம்.
1: அண்மையில ஒருத்தர் ஒரு விஞ்ஞானியிட பேசும்போது ட்ரைகோடர்மா விரிடி பத்தி பேசுறாரு. அவர் சொல்றாரு, திடீர்னு ஒரு பூச்சி தாக்குதல் வருது அப்படின்னா உடனே ட்ரைகோடர்மா விரிடி எல்லாம் பயன்படுத்தினா அதுக்கு விளைவு தெரியாது, அது கொஞ்சம் நாள் எடுக்கும், வருமுன் காப்போம் அந்த வகையில வேணா அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உங்களோட அரிசி வந்து ஒரு மருந்துன்னு சொல்றீங்க, உடனடி விளைவு தெரியுமா?
0: கண்டிப்பாக தெரியும். இப்போ ஒரு நீங்கள் நம்மளோட அரிசியை ஒரு வாரம் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும், உடம்புல வித்தியாசம் தெரியும்.
1: ஓ
0: எங்கள் அம்மாவுக்கு இப்போ வந்து சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்த நோய், தைராய்டு, மூட்டு வலி, இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் மருத்துவ பரிசோதனை கிடையவே கிடையாது.
1: ஓ, செய்யாததுனால தெரியலையா இல்லை செஞ்சாலும் தெரியாதா?
0: இல்லை செஞ்சாலும் தெரியாது, அந்த பக்கமே போகல. ஏன் அப்படின்னா பிரச்சனை இருந்தால் தானே போகணும். இப்போ நாம் வந்து உணவு முறையில் தான் அதை சரி பண்ணோம். நம்ம வந்து அந்த மருத்துவ ஆலோசனைகள் தரேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அனுபவத்தை தான் நம்ம வந்து வர மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம், பகிர்ந்துக்கிறோம். அது ஒன்று. இரண்டாவது, உணவு முறையில் உடம்ப சரி பண்ணிட முடியுங்கிறத நான் எங்கள் வீட்டிலேயே பார்த்தேன். அப்போ அதை சரி பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்தமாக உணவையே மருந்தாகவும் மாற்றுறோம். அதை சாப்பிட்ற முறையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம் வாடிக்கையாளருக்கு.
1: முறை மாறுபடுமா அப்போ?
0: ஆமாம், எப்படின்னா இப்போ 550 ரூபா வாங்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய சுமை, ஆனால் சில பேர் வாங்க முடியும், வாங்க முடியறவங்க வாங்கிக்கிறாங்க நிறைய
1: இந்த
0: பேர்.
1: மருந்து சாப்பிடுறதுக்கு போல இது சாப்பிடுவோமே,
0: அவ்வளவுதான். மருந்தோ மாத்திரையோ அவங்க வந்து கொடுத்து வாங்குறாங்க, அது வேதிப்பொருள் கலந்தது, அது பக்க விளைவுகளை உண்டு பண்ணக்கூடியது. ஆனா இது வெறும் உணவு.
1: குறைவா சாப்பிட்டா போதுமா?
0: குறைவா சாப்பிட்டாலே போதும், அதை கஞ்சியாக பயன்படுத்திக்கலாம். முதல்ல நாம வந்து சில முறைகளை சொல்லிடுவோம்.
1: இப்போ நிறைய இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவர்களுடைய கனவு அப்படின்னு ஒன்று யோசிச்சிங்க அப்படின்னா, அடுத்த கட்டம், ஏன்னா என்னோட வயல் வந்து இப்போ ரொம்ப இயற்கை இடுபொருட்கள் கூட கேட்கறது இல்லை, ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து ஒரு ஜீவாமிர்தமோ இல்லை பஞ்சகவியாவோ பயன்படுத்துகிறேன், அதனால் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறேன், வந்து விதைப்பதும் அறுப்பதும் அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி போகிறேன்ற நிறைய இளம் விவசாயிகள் கூட சொல்கிறத பார்க்க முடியுது. இப்போ உங்களுடைய அனுபவங்களை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா?
0: கண்டிப்பாக. இப்போ நம்மக்கிட்ட இயற்கை வேளாண்மை தொடர்பாக யார் வந்து ஆலோசனை கேட்டாலும் அவங்களுக்கான ஆலோசனைகள் நம்ம தரோம். அதாவது உயிர்ம வேளாண்மையும் இயற்கை வேளாண்மையும் அதுக்கான வித்தியாசத்தையும் நம்ம சொல்கிறோம். உயிர்ம வேளாண்மைனா அவங்களுக்கு அது அதில் அவங்க நட்டப்படாமல் என்னென்னலாம் பண்ணணுமோ அதுக்கான வழிமுறைகளையும் சொல்கிறோம். இயற்கை வேளாண்மைனா அதை எப்படிலாம் பண்ணலாங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம பண்ணுற முறையெல்லாம் நம்ம சொல்லிவிடும், இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுவும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கான பயிற்சி பட்டறை மாதிரியும் நம்ம அதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம மாடு வளர்க்குறோம், மாடு மேய்க்கிறதுலேருந்தே பயிற்சி தான். வெளியிலேருந்து மாணவர்கள்லாம் வருவாங்க, பொறியியல் படிச்சுட்டு ஏதோ வேலையில் இருப்பாங்க. கிராமத்தில் எப்படி வாழ்கிறதுங்கிறது தான் பயிற்சி. ஏன்னா கிராமத்தில் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியாது. ஒரு நாய் வந்தால் எப்படி ஓடுறது, விரட்டுறதா இல்லை அடிக்கிறதா அப்படி என்னங்கிறதே தெரியாது, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாது. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இப்போ இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி மாணவர்கள் வரும்போது அவங்களுக்கு மாடு மேய்க்கிறது தான் முதல் பயிற்சி.
1: மாடு மேய்க்கிறதுல என்ன நுட்பம் இருக்குது சொல்லுங்களேன், சும்மா ஒரு பகிர்தலுக்காக கேட்குறேன்.
0: மாடு மேய்க்கிறதுல நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். அதில் வந்து தைரியத்தை வளர்த்துக்கிறதா இருக்கட்டும், துணிவு வர்றதா இருக்கட்டும், அல்லது நடக்கிறதா இருக்கட்டும், ஓடுறதா, எல்லாமே பயிற்சி தான். அவங்களுக்கு வந்து இப்போ எல்லாம் கைபேசி வச்சுட்டு உட்காந்துடுறாங்கல்ல, அதில் எல்லாமே வந்து வாழ்வியல் பயிற்சி. நடைமுறைகள் என்ன, நம்ம வந்து நோய் இல்லாமல் வாழ்றது எப்படி அப்படிங்கிற
1: வர்றாங்களா,
0: தாராளமாக வர்றாங்க.
1: இப்போ விவசாய படிப்பு படிக்கிற மாணவர்கள் நிச்சயமா வந்து நிறைவு ஆண்டுல வந்து செய்யணும் ரேவா அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க, அவங்க வந்துதான் ஆவாங்க. ஆனால் மற்றவர்கள் அது மாதிரி வராங்களா?
0: அதே மாதிரி ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கூட நம்ம சமீபத்தில் ஒரு 3 மாணவர்கள் வந்தாங்க. ஒரு மாணவர் வந்தாரு, அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் அடுத்த மாணவர், இப்படி வந்தாங்க. மாடு மேய்க்கிறதுக்கு மட்டுமே வந்துட்டு போனாங்க. அதுல வந்து அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்க.
1: தஞ்சாவூர் குட்டை கொஞ்சம் சாதுவா தானே இருக்கும்ல?
0: தஞ்சாவூர் குட்டை சாதுவா இருக்கும், யார்கிட்டனா வளர்க்கறவங்க கிட்ட சாதுவா இருக்கும்.
1: 4 அடி தான் இருக்குன்னு சொல்லி ரொம்ப தைரியமா
0: போக முடியாது, ரொம்ப வெறித்தனமா இருக்கும். அதுதான் இங்க பயிற்சி, எப்படி வந்து அவங்களை அரவணைக்கிறது, பழகிறது, மற்ற உயிர்களோட எப்படி பழகிறதுங்கிறது தான் பயிற்சி.
1: இப்போ விதைப்பதும் அறுப்பதும் அப்படின்னும் போது, விதைக்கும் போது செலவு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, வயலை தயார்படுத்துறது, நடவு வரைக்கும் சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அறுவடையில எப்படிங்க, நீங்க கை அறுவடை பண்றீங்களா? ஏன்னா இப்ப இயந்திர அறுவடை தான் இப்போ எளிதாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை நோக்கி தான் எல்லாரும் போறாங்க. ஆனா ஒரு சில விவசாயிகள் விதை நெல் தயாரிக்கிறவங்க மட்டும் கை அறுவடை பண்றோம், ஒரு பகுதியை மட்டும் கை அறுவடை பண்றோம்னு சொல்றாங்க. உங்களுடைய அறுவடை முறை எப்படி இருக்கு?
0: தற்போதைக்கு நான் பண்றதும் அதே மாதிரிதான், கை அறுவடையும் இயந்திர அறுவடையுமே பண்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எந்திரங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம எந்திரங்கள் பயன்படுத்தும் போது என்னோட வயல் நல்லா காஞ்சிருக்கும், எந்திரங்களால பாதிக்கப்படாத அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய களைகளும் மண்டி இருக்கும். வயலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்திரத்தால பாதிக்கப்படாத அளவுக்கு வயல் இருக்கும். அந்த சமயத்துல தான் அறுவடை செய்வோம்.
1: அதனுடைய பலத்தை வந்து தாங்கக்கூடிய அளவுல இருக்கு,
0: ரொம்ப காஞ்சி போய் வெடிச்சிருக்கும், அதனால பயிர் பாதிக்கப்பட்டிருக்காது. பாத்தீங்கன்னா பச்சை நேரமும் அப்படியே இருக்கும்.
1: இயந்திர அறுவடையே பண்றதா நீங்க?
0: இல்ல இல்ல, எல்லாமே இயந்திரம் இல்ல, கையாலையும் பண்ணுவோம், இயந்திரமும் பண்ணுவோம். இது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா விவசாயமே இந்த நாள் தவறிச்சுன்னா ஒட்டு மொத்தமும் நட்டமாயிடும். அதனால ஆட்கள் கிடைக்கும் போது இப்ப என்னால முடிஞ்ச அளவு நான் இப்ப அறுவடை செஞ்சிருவேன். ஆட்கள் கிடைக்கும் போது அவங்கள வச்சு அறுவடை செய்வேன். செய்வேன், அறுவடை செஞ்சு கொண்டு வர்றது. அல்ல முடியாத பட்சத்துல அடுத்தது ரொம்ப சொடிஞ்சிருச்சு, விதை எல்லாமே கொட்டிரும், வயல்லே கொட்டிரும். அந்த சமயத்துல பக்கத்துல அறுவடை செய்யறாங்களா, எந்திரம் வச்சு அவங்கள வச்சு அறுவடை செஞ்சிரும். இந்த முறையில தான் பண்றோம், நம்ம கையாலேயே முழுக்க பண்ணிடலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது தாராளமா பண்ணலாம். நம்ம தான் உருவாக்கிட்டு இருக்கோம்,
1: நேரம் முக்கியம்.

0: மணி முத்திருச்சுன்னா கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்துல நீங்க அவசரமா எந்திரத்தை கொண்டு அறுவடை பண்ணி
1: அறுவடை செய்வோம். அல்லது நேரம் இருக்கு அப்படின்னா கையால் அறுவடை.
0: வித்தியாசம் இருக்கா எந்திர அறுவடைக்கும் கையால செய்யக்கூடிய அறுவடைக்கும்?
1: எந்திரங்கள்ல இருக்கும் போது சேதங்கள் அதிகமாகும். அப்ப அதனாலதான் நம்ம அதை பயன்படுத்த தவிர்க்கிறோம். என்னன்னா நிறைய பயிர்கள் வந்து கீழே கொட்டிரும், வைக்கோல் வந்து முழுசா கிடைக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எந்திரத்துல இருக்கு. அதனால இப்ப அதே மாதிரி எந்திரத்துல அடிக்கும் போது அதுல அடிபடுற நெல்லும் பிரச்சனைக்குள்ளாகும். அதனால நம்ம விதைக்கோ அல்லது மற்ற விஷயத்துக்கோ நம்ம அறுவடை செஞ்சதை
0: கையறுவடை பண்ணதை
1: கையறுவடைக்கு பயன்படுத்திக்கிறோம். இந்த முறையில தான் நம்ம செய்யறோம்.
0: இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விவசாயிகளை சந்திக்கும் போது நான் இயற்கை விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா வந்து இயற்கை இடுபொருட்கள் இப்போ என்னோட நிலத்துக்கு தேவைப்படுறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. போக போக பாத்தீங்கன்னா விதைப்பதும் அறுப்பதும் அந்த நிலையை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அந்த மாதிரி விதைப்பதும் அறுப்பதும்ன்ற ஒரு நிலையில இருக்கிற ஒரு விவசாயியை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இது சாத்தியம் அப்படின்னு சொல்றீங்க. இது போக போக இந்த மகசூல் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறது, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே மாதிரி அதுல இருந்து வந்த அரிசியை கூடுதல் விலை வைத்து விற்க முடிகிறது, அதை வாங்குபவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க சரவணமூர்த்தி. இன்னும் நிறைய உங்ககிட்ட பேசணும். அடுத்த முறை சந்திக்கும் போது நீங்க உற்பத்தி செய்த அரிசியை மருந்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இப்போ உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு அவங்க பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, சா சரவணமூர்த்தி ஐயாவுடைய கைபேசி எண் 84 89 38 84 48. மீண்டும் ஒரு முறை சரவணமூர்த்தி ஐயாவுடைய கைபேசி எண் 84 89 38 84 48. நன்றிங்க சரவணமூர்த்தி ஐயா.
1: நன்றி ஐயா.
2: உணவு முறையை சரி செய்து விட்டால் உடலுக்கு என்ன தொந்தரவு வந்துவிடப் போகிறது என்று எண்ணி விதைப்பதும் அறுப்பதும் என்ற கொள்கையில் தீவிரமாக உயிர்ம வேளாண்மை செய்து வரக்கூடிய திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் கொட்டப்படுகை உழவன் சரவணமூர்த்தி அவர்களின் அனுபவங்களும் சிந்தனைகளும் நமக்கெல்லாம் சிறந்த பாடம் புகட்டியுள்ளன. பாரம்பரிய வேளாண்மையில் 12 வருட அனுபவத்தில் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கேற்ப தான் பெற்ற கற்ற அனுபவங்களை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி உணர வைத்து வரக்கூடிய இவரது இயற்கை வேளாண் பயணம் இன்று மட்டுமல்ல என்றும் தொடர்கதையாக இருக்க வேண்டும் என்று வானொலி சார்பாக நாமும் ஒரு வாழ்த்தை சொல்லிக் கொள்வோம். ஆம், உயிர்ம வேளாண்மைக்கு உயிர் கொடுப்போம், பாரம்பரிய வேளாண்மையை மீட்டெடுப்போம், மக்களை ஆரோக்கியமான உலகத்திற்கு அழைத்து செல்வோம். இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது விதைப்பதும் அறுப்பதும் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் கொட்டப்படுகை உழவன் சரவணமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். அடுத்த 4 நாட்களுக்கான நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் நாளை வியாழக்கிழமை இம்மாதம் 16-17 ஆகிய நாட்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 37 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும் இரவு வெப்பம் 26 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு தென்மேற்கு திசைகளிலிருந்து வீச அதன் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் என்றளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 40-85% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்போரே, மாவட்டம் முழுவதும் பரவலாக மிதமான கோடை மழை பெய்துள்ளதால் தற்போது கால்நடைகளின் மேய்ச்சலுக்கு ஏதுவாக மேய்ச்சல் நிலங்களில் பச்சையம் தென்படுகிறது. எனவே இந்த இளம் பசும் புற்கள் அடுத்த 10-15 நாட்கள் வரை தொடர்ந்து காணப்படும். அதனால் கால்நடைகள் வளர்க்கும் விவசாயிகள் இதனை அதிகபட்சமாக கறவை மாடுகளுக்கும் அனைத்து வகையான கால்நடைகளுக்கும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் இளம் புற்களில் அதிகப்படியான ஈரப்பதம் புரதம் இருப்பதால் அளவுக்கு அதிகமாக மேயும் போது இறைப்பையில் வாயுக்கள் உற்பத்தியாகி வயிறு வீக்கம் ஏற்படும். மழைக்கு பிறகு

0: வேகமாக வளரும் புற்கள் மண்ணில் உள்ள நைட்ரேட்டை அதிகமாக உறிஞ்சும். இதனை உண்ணும் கால்நடைகளின் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்து மூச்சு திணறல் ஏற்படலாம். இளம் புற்களுடன் சேர்த்து முளைக்கும் சில நச்சுத்தன்மை வாய்ந்த களை செடிகளை உண்பதால் மஞ்சள் காமாலை கல்லீரல் பாதிப்புகள் உண்டாகலாம். கோடை மழைக்கு பின் முதல் சில நாட்களுக்கு கால்நடைகளை மேய்ச்சல் நிலங்களுக்கு முழுமையாக அனுப்பாமல் குறைந்த நேரம் மட்டும் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். மேய்ச்சலுக்கு அனுப்பும் முன் வைக்கோல் போன்ற உலர் தீவனத்தை கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும். இது இளம் புற்களில் உள்ள அதிகப்படியான ஈரப்பதத்தை சமநிலைப்படுத்த உதவும் என நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: கரூர் மாவட்ட விவசாயிகளே, தற்பொழுது பெறப்பட்ட மழையால் நிலங்களிலும் வரப்புகளிலும் களைகள், அதாவது பார்த்தீனியம் சாரணை போன்றவை அதிகமாக காணப்படுகின்றன. இந்த களைகளை நல்ல எருவாக மாற்றும் வாய்ப்பு உள்ளது. இப்படி எரு தயாரிப்பதற்கு 5 மீட்டர் நீளம், 1.5 மீட்டர் அகலம் உள்ள நிழல் தரக்கூடிய கூரை வேந்த நிலப்பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். அவ்விடத்தில் சேகரிக்கப்பட்ட களைகளை எளிதில் மக்கும் வண்ணம் 10 முதல் 15 சென்டிமீட்டர் அளவிற்கு சிறிது சிறிதாக வெட்டிக்கொள்ள வேண்டும். இந்த பொருட்களை 100 கிலோ என்றளவில் பரப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இதன் மேல் ட்ரைகோடெர்மா புளோரோட்டஸ் அடங்கிய நுண்ணுயிர் கலவையை ஒரு பாட்டில் தூவ வேண்டும். மறுபடியும் 100 கிலோ துண்டுகளாக்கப்பட்ட களைகளை அதன் மேல் பரப்பிவிட வேண்டும். மீண்டும் அதன் மேல் 1 கிலோ யூரியாவை சீராக தூவ வேண்டும். இதேபோல் 1 மீட்டர் உயரம் வரும் வரை கூறப்பட்டது போல் களைகள், நுண்ணுயிர் கலவை, யூரியாவை இட வேண்டும். ஈரப்பதம் 50-60% வரும் வரை தண்ணீர் தெளிக்க வேண்டும். இந்த குவியலின் மேற்பரப்பை சிறிதாக மண்ணை கொண்டு மூட வேண்டும். நல்ல ஈரப்பதம் இருக்கும் வண்ணம் தேவைப்படும் போது தண்ணீர் தெளிக்க வேண்டும். இப்படி தயாரிக்கப்பட்ட கம்போஸ்ட் குவியலை 20 நாட்களுக்கு ஒரு முறை கிளறி விடுதல் வேண்டும். 40 நாட்களுக்குள் மக்கிய உரம் தயாராகிவிடும். இவ்வாறு கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி அறிவிக்கின்றார்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: வேலம்மா, உலகத்துல பணம் இருந்தா எதையும் வாங்கலாம், தெரியுமா உனக்கு?
3: அப்படியா மச்சா? அப்ப நான் எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு பணம் தர்றேன். போன உசுர உங்களால திருப்பி கொண்டு வர முடியுமா?
2: என்ன வேலம்மா இப்படி எக்கச்சக்கமா கேட்டுப்புட்டியே?

0: நீர்ப்பாசனத்தில் நாம் காட்டும் சிக்கனம் நிலையான வளம் காண வழிகாட்டும் இலக்கணம்.
1: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: நாளை பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் இறால் வளர்ப்பில் விப்ரியோசிஸ் உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் SJ அபிசா ஜூலியட் மேரி அவர்கள்.
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: நாளை 7:25 உழவர் உலகத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகம் பங்கேற்கிறார் அரியலூர் மாவட்டம் வீராக்கன் யூ ஸ்வேதா அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக கேட்டு பயன்பெற்ற

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்த

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு நாளை மறுநாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். புதுடெல்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வெளியுறவு செயலர் திரு சிபி ஜார்ஜ், பிரதமர் தமது பயணத்தின் முதற்கட்டமாக நாளை மறுநாள் ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பரஸ்பர நலன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் என்றார். எரிசக்தி ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இரு தலைவர்களும் ஆலோசனைகள் மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் புதுடெல்லியில் நாளை தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பங்கேற்க ஈரான், கஜகஸ்தான், நைஜீரியா, உஸ்பெகிஸ்தான் நாடுகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் புதுடெல்லி வந்துள்ளனர். கரீஃப் பயிர்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், சந்தைப்படுத்துதலுக்கான 14 கரீஃப் பயிர்களின் ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களை ஊக்குவிக்க 37,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனம் தனது சர்வதேச விமான சேவைகளை குறைக்க முடிவு செய்துள்ளது. டெல்லி, சிக்காகோ, மும்பை, நியூயார்க், டெல்லி, ஷாங்காய், சென்னை, சிங்கப்பூர் உள்ளிட்ட 6 வழித்தடங்களில் தனது சேவைகளை ஏர் இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவுள்ளது. மருத்துவ படிப்புகளில் நீட் அடிப்படையிலான மாணாக்கர் சேர்க்கையை மத்திய அரசு ரத்து செய்ய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 12 வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலங்களே மருத்துவ இடங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். வினாத்தாள் கசிவால் நீட் தேர்வு நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்தே தமிழக அரசு தொடர்ந்து ஒருமித்த குரலில் அதனை எதிர்த்து வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நீட் முறைகேடுகள் தொடர்பாக ஜெய்ப்பூரிலிருந்து 3 பேரும், குருகிராம் மற்றும் நாசிக்கை சேர்ந்த தலா ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு மாணாக்கர் வரும் 29 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. மாணாக்கர் சேர்க்கை வழிகாட்டுதல் தொடர்பான விவரங்களை tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். CBSE 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி ஏப்ரல் 10 தேதி வரை நடைபெற்ற இத்தேர்வில் 15,07,000 மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் கௌரவ நிதித்தொகை பெற்று வரும் விவசாயிகள் தங்களின் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் கோண்டூர், நத்தப்பட்டு, வெள்ளப்பாக்கம், திருவந்திபுரம், நடுவீரப்பட்டு பகுதிகளில் ஊரக வளர்ச்சி வாயிலாக மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா இன்று ஆய்வு செய்தார். இப்பகுதிகளில் தேவையான அடிப்படை வசதிகளை முன்னுரிமையுடன் விரைவுபடுத்த அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பள்ளி பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை மேம்படுத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஷியாமலாதேவி உத்தரவின் பேரில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் தனி அடையாள எண்கள் பெற வரும் 30 தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் மலர் கண்காட்சி துவங்க உள்ள நிலையில் பூங்காவில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு சரவணன் ஆய்வு மேற்கொண்டார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து கேட்டறிந்த அவர், QR கோட் மூலம் கட்டணம் வசூலிப்பவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தவும் அறிவுறுத்தினார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் 8 நாளான இன்று நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் சித்திரை வீதிகளில் புறப்பாடு கண்டருளினார். முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, மதுரை, தேனி, திண்டுக்கல், கடலூர், செங்கல்பட்டு, கோவை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. குஜராத் காந்திநகரில் நடைபெறும் ஆசிய சீனியர் பளுதூக்கும் சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி 1 வெள்ளி, 1 வெண்கலம் என 2 பதக்கங்களை வென்றுள்ளார். பாங்காக்கில் நடைபெறும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து, லக்ஷயா சென், கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ராய்ப்பூரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இடையிலான IPL 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தாமதமாகியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: நேரம் 8:05. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ இரவு இசை இனிமை. 1980-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நேரலையில் நேயர்கள் விருப்பங்களை பெற்று மகிழ்ந்திடும் இனிய நிகழ்ச்சி இது. நேரலை நிகழ்ச்சியில் பங்குபெற நமது நிலையத்தின் தொலைபேசி எண்கள் 0431-240-1021 புதிய அறிமுக நேயர்கள் வரலாம். 246-1021 மற்ற நம் நேயர்கள் அனைவரும் வரலாம்.
1: Ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 8:11 நிமிடம் நம்மோடு இணையும் முதல் நேயர் வணக்கம்.
1: இரவு வணக்கங்களுடன் அரியலூர் மாவட்டம் திருமலைப்பாடியிலிருந்து வலம்புரிநாதன்.
0: வலம்புரிநாதன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்துல வாணி ஜெயராம் அம்மா பாடின நானே நானா யாரோ தானா இந்த இனிமையான பாடல். இந்த பாடல் கேட்டு நீண்ட இடைவெளி ஆகியிருக்கு.
0: நன்றி. பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் ஐயா, ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.

0: நேரம் 8:16. 16 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாரும்மா பேசுறீங்க?
1: மூவானூர் செல்வி பேசுறேங்கம்மா.
0: மூவானூர் செல்வி, நல்லமா இருக்கீங்களா? சரிங்க. சாப்பிட்டாச்சாம்? சரி சரி. என்ன பாடல் இன்னைக்கு கேட்க வந்திருக்கீங்க?
1: மாமனோட மனசு மல்லிகைப்பு போல, அந்த பாட்டு எனக்கு.
0: அப்படிங்களா? சரி சரி. என்ன என்ன என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க?
1: இந்த பாட்டுங்களா? எங்களுக்கு பிடிக்கும் சார், ரொம்ப பிடிக்கும் சார். வார்த்தைகள்லாம் நல்லா கேட்க நல்லா இருக்குங்க சார். வந்து வரிகள் நல்லா இருக்கும்.
0: இல்லை, பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லிட்டீங்க, என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்டேன்.
1: நாங்கள் வயல் வேலை, விவசாயம் பார்க்குறோங்க சார்.
0: என்ன என்ன விவசாயம் போட்டிருக்கீங்க இப்போ?
1: தோட்டத்தில் பூ வச்சுருக்கோங்க சார். வந்து
0: பூ, அதனால தான் இந்த மல்லிகைப்பூ ஆசை வந்துருச்சோ பாட்டு கேட்க.
1: மல்லிகைப்பூ தான்.
0: மல்லிகைப்பூ தான் போட்டிருக்கீங்களா?
1: ஆமாங்க சார்.
0: நல்ல வேலை போயிட்டு
1: இருக்கு. நாங்கள் வேற பூ வச்சுருக்கோம். மல்லிகை பக்கத்தில் இருக்குங்க சார்.
0: பக்கத்தில் இருக்கு.
1: ஆமாங்க சார். வீட்டுங்களே வச்சிருக்கோம். நாங்கள் வீட்டுக்கு செடி வச்சிருக்கோம். எங்களுக்கு தேவையான செடி வச்சிருக்கோம்.
0: சரி சரி. மல்லிகைப்பூ பாடல் ஒன்று வருது, கேட்கலாமா?
1: கேட்கலாங்க சார்.
0: நன்றிம்மா, நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க சார்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. நேர்களே, நீங்களும் இந்த இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 04-3-1 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நேரம் 8:22. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. காட்டூர் என் பேர் ராமன். எனக்கு வந்துங்க ஐயா, அந்த புது புது அர்த்தங்கள் என்ற திரைப்படத்துல குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சார்ஜி, இந்த பாடல் இசையும் பாடல் வரிகளும் ரொம்ப நல்ல குருகுலமா செம்மையா இருக்கும் சார், கேட்கறது ஒரு உற்சாகமா இருக்கும். ஆகவே கேட்கறது
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி.

0: நேரம் 8:27 நிமிடம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. இது 80-90களில் வெளிவந்த பாடல்களை நேயர்கள் நேரலையில் பங்கேற்று கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இப்பொழுது இணைப்பில் ஒரு நேயர் வந்திருக்கிறார். யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பட்டவாய்ச்சல் நந்தகோபால் சார்.
0: நந்தகோபால் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாடல்?
1: படம் வந்து சார், இது நம்ம ஆளு.
0: சரி,
1: பாடல் வந்து சார், பச்சை மலை சாமி ஒன்று உச்சி மலை ஏறுதா தங்கியா, அந்த பாடல் சார்.
0: சரி, கேட்டுருவோமா இப்ப?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.
2: பச்சமலை சாமி ஒன்று உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் கொஞ்சம்.

0: இரவு இசை இனிமை கேட்டு இணைஞ்சிருக்கோம். நேரம் 8:32 வழங்கி கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா அப்பாஸ் கான் ஐயா அவர்களுக்கும் சுரேஜா அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க
1: ஐயா? நிகழ்ச்சியில் இணைவு திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் குஞ்சசிங்கம் பிரபாகரன் பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கும் பிரபாகரன் ஐயா. என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து இந்த ஐ லவ் இந்தியாங்கிற படத்துல இருந்து ஐயா, இந்த குறுக்கு பாதையிலே மறுத்து வழியில அந்த பாடலுங்க, எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் மின்மணி அம்மாவும் பாடின பாடலுங்க, அருமையான பாடலுங்க ஐயா.
0: பாடல் கேட்கலாமா?
1: ஆ கேட்கலாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க, இணைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: நன்றி நன்றி
1: நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க.

0: நேரம் 8:38. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர், வணக்கம். வணக்கம்
1: சார். செல்வன் இருந்து சரவணன் பேசுறேன் சார்.
0: சரவணன் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சார், ஃபைன் சார்.
0: அருமை அருமை. என்ன செய்றீங்க?
1: நான் ஒரு லேப் டெக்னீஷியன் சார்.
0: அப்படிங்களா? இப்போ என்ன டியூட்டியா ரெஸ்டா இன்னைக்கு?
1: ஆ இல்லை சார், டியூட்டி மத்தியானம் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டேன்.
0: அப்படிங்களா? ஷிஃப்டா உங்களுக்கு?
1: ஆ ஷிஃப்ட் சார், 3 ஷிஃப்ட் சார்.
0: சரி சரி சரி. எத்தனை ஆண்டு அனுபவம் உங்களுக்கு இந்த?
1: எனக்கு ஒரு 24 வருஷம் அனுபவம் சார்.
0: 24 ஆண்டுகள். அருமை அருமை.
1: ஆமாம் சார்.
0: இப்போ எல்லா லேபிலையுமே வந்து ஒரே விதமான ரிப்போர்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை இல்லையா?
1: ஆமாம் சார்.
0: வித்தியாசம் வருது. ஒரு லேபுக்கு உங்ககிட்ட எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அடுத்த லேபுக்கு போனோம்னா கூட ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு.
1: கொஞ்சம் வேரியேஷன், நம்ம போகிற டென்ஷன், அந்த ஒரு அவசரம், போகிற நேரங்கள், அது மாதிரி வித்தியாசப்படுத்தி வரதுனால கொஞ்சம் ரிசல்ட் வித்தியாசம்.
0: அது பேஷண்ட்டை பொறுத்து அந்த மாறுபாடு இருக்குமா இல்லை லேபில் எதுவும் அதற்கான அந்த டெக்னிக்ஸ்?
1: கிட்டத்தட்ட ஒரே ரிப்போர்ட் இருக்கும். நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகிறோம், நம்ம லேட்டாக போகிறோம், அதுக்கும் டைமிங் போகிறோம், நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போகிறோம், அந்த மாதிரி வர்றப்ப கொஞ்சம் ரிசல்ட் வேரியேஷன்.
0: ஓகே ஓகே ஓகே. என்ன பாடல் கேட்கலான்னு வந்திருக்கீங்க இன்றைக்கி?
1: எனக்கு வந்து நெஞ்சில் ஒரு ரகம் படத்துலேருந்து நெஞ்சம் பாடுன்ற பாட்டு சார்.
0: கேட்டுருவோம் அப்போ.
1: ஓகே சார்,
0: நன்றி, வணக்கம்.

0: இரவு இசை இனிமை கேட்டு இணைஞ்சிருக்கும். நேரம் 8:05 நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா. கரூர் மாவட்டம் காவல்காரம்பட்டியில இருந்து தங்கராஜ் பெரியா பேசுறியா. அன்பு தம்பி அப்பாசு தம்பிக்கு இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம். என்ன பாடல் வேணும் ஐயா?
1: எனக்கு பைதை காத்து இருந்தா ஜானகி அம்மா பாடின பாட்டு, அழகு மலராட அவிநயங்க கூட இளம்பளிங்கும் புலம்பு பதினே, அந்த பாட்டு போறியா?
0: நன்றி நன்றி.

0: நேரம் 8:50. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரபக்கோட்டை வட்டம்லேருந்து முத்து.
0: முத்து,
1: ஆமா சார்.
0: நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், நன்றி. என்ன செய்றீங்க நீங்க?
1: நாங்க வந்து முந்திரி விவசாயி சார். மற்ற நேரம் ஆடு மாடு வளர்க்குறேன்.
0: சரி சரி, பல தொழில் இல்லையா?
1: ஆமா சார். அதாவது ஆடு மாடு மேய்க்கிறோம் வந்து கேவலமா நினைக்க கூடாது, அதான் நம்மளுக்கு சாப்பாடு போடுது.
0: ஆமா, யாரும் கேவலமா நினைக்கலையே, பெருமையா தானே சொல்றோம் நம்ம.
1: ஆமா சார், பொறுமையா தான், பெருமையா தான் சொல்றோம்.
0: ஆமா ஆமா. எத்தனை வச்சிருக்கீங்க, எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
1: முந்திரி இப்பதான் காப்பு.
0: இல்ல, மாடு எத்தனை வச்சிருக்கீங்கன்னு
1: கேட்டேன். ஆமா சார், முந்திரி காப்பு. இந்த நேரம்
0: நான் கேக்குறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன்.
1: விட்டுட்டு வருது சார், அவர் வேற ஒண்ணு இல்ல.
0: என்ன பாடல் கேட்கலாம் இப்ப?

நல்ல பாடல் கேட்கறதுக்காக வந்தார். இணைப்பு அவருக்கு இடையூறு செய்து விட்டது. நல்ல ஒரு பாடல், அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல பாடல் கேட்டுடலாம். இப்போ

0: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் நிறைவு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கேருந்து?
1: ஐயா நான் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னாருடைய வட்டம் மேலக்கஞ்சங்கொல்லை பன்னீர்செல்வம் பேசுறேங்க ஐயா.
0: பன்னீர்செல்வம் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்துட்டு நாடோடி பாட்டுக்காரன் வந்து என் மனமெல்லாம் செண்பகப்பூ அப்படிங்கிற அந்த பாடல் கொடுங்க ஐயா. அனைத்து நேயர்களுக்காகவும் வாய்ப்பளித்தமைக்கு ஐயா அவர்களுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.

0: நிறைவு பெற்றது இன்றைய இரவு இசை இனிமை. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. இதுவரை உங்களோடு
1: சுரேஷ்,
0: சுரேஷுடன் ஐ எம் அப்பாஸ்கான்.

0: பண்ணணும் சார். அந்த படிப்பு குறித்த மேலும் பல விவரங்களை, குறிப்பா அது செமஸ்டரா நான் செமஸ்டர் பேட்டர்னா அப்படின்றத பத்திலாம் சொல்லுங்க சார்.
1: இந்த கோர்சஸ் ஒவ்வொரு டியூரேஷன் பாத்தீங்கன்னு வச்சுங்க, பிஃபார்ம் எடுத்துட்டீங்க 4 வருடங்கள் படிக்கணும். அதே மாதிரி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 4 வருஷம், எல்லாமே செமஸ்டர் சிஸ்டம் தான். அப்புறம் இந்த பிஏஎஸ்எல்பிங்கிறது வந்து 3 இயர்ஸ் வந்து கோர்ஸ், ஆனா 1 இயர் கம்பல்சரியா வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ டோட்டலா 4 இயர்ஸ் வந்துடும். அது வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு கோர்ஸ். அது அந்த மாணவர்கள் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கறது, அந்த குழந்தைங்களை வந்து ஆட்டிசம் சைல்டு வந்து யூஸ்வலா வந்து கம்யூனிகேட் பண்ணாது. நீங்க பாத்திருப்பீங்க, அந்த ஆட்டிசம் சைல்டு மெயின் விஷயமே என்னன்னா, சைல்டு வில் நாட் கம்யூனிகேட், அது ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது, ஒருத்தர் ஒருத்தர் நேரடியாக பார்க்க முடியாது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த இவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆப்டோமெட்ரிஸ் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ்ங்க, அது எல்லாமே 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணும். இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆம்புலண்டா ஒரு சைல்ட கொண்டு வருது, ஒரு சைல்டுக்கு வந்து இப்ப என்ன செய்ய முடியுது, என்ன செய்ய முடியல, என்ன செய்ய முடியலையோ அதை வந்து ஏற்படுத்தி கொடுப்பது தான் அந்த ஆக்குபேஷன். எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு வீடுக்குள்ள போவாங்க, அவங்க வீட்டை போய் பார்த்துட்டு நீங்க அப்படியே பாக்குறாங்க, எல்லாமே வந்து லிப்ட் இல்ல, அந்த குழந்தை வந்து எப்படி வந்து மூவ்மெண்ட் எல்லா இடத்துல வெளியில கொண்டு போனா அந்த ரேம்ப் மாதிரி கொண்டு போவாங்க, அது உங்களுக்கு தேவையான அந்த வீல் சேர், இதுல வந்து ரேம்ப்ல அதுங்களை தானா மோட்டரைஸ்டு வீல் கொண்டு போறது, அதே மாதிரி எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்றது, நெக்குக்கு வந்து என்ன கொண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறோம் தான் அந்த ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். சோ அவங்க ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டு மேக் த சைல்ட் ஆம்புலன்ட், டு மேக் த சைல்ட் ஆம்புலன்ட்ங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்டா இருக்கும். எது முடியலையோ அதை வந்து நிவர்த்தி செய்யும்,
0: குழந்தைங்களுக்கு ஒரு
1: கான்பிடண்ட் கொடுக்கும். யுனைடெட் கிங்டம்ல வந்து நான் ஒரு ட்ரைனிங்காக போயிருக்கும்போது நான் ஒரு பீச்ல பாக்குறேன், அதாவது ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அது கை கால்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தைய வந்து நம்ம இங்க எப்படி பார்ப்போம்னா, ஒரு வினோதமாக பார்ப்போம். அங்க எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா, அந்த குழந்தை ஒரு வீல் மோட்டரைஸ்டு வீல் சேர்ல போயிட்டு இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடுது, ஐஸ்கிரீம் வந்து தானா எடுத்து சாப்பிட்டு இருக்கு. அந்த சைல்ட பாக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. இது நம்ம நாட்டுல வந்து ஏன் இது வந்து நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை எப்படி கொண்டு போறது, ட்ரெயின் பண்றது, பேரண்ட்ஸை ட்ரெயின் பண்றது. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் அந்த ஆக்குபேஷன் ரொம்ப தேவையான ஒரு விஷயங்கள்னு வச்சுங்களேன். அடுத்து வந்து நமக்கு இந்த ரேடியேஷன் ஆன்காலஜி இதெல்லாம் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ்ங்க, பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி 3 இயர்ஸ் கோர்ஸ், மெடிக்கல் லெபார்டரி பிஎஸ்சி கோர்ஸ் வந்து 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குங்க, அப்புறம் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி அகைன் 3 இயர்ஸ் கோர்ஸ் பிளஸ் 1 இயர். ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே 4 இயர்ஸ்க்குள்ள தான் வருது. அதே மாதிரி எமர்ஜென்சி டெக்னாலஜி, எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜி கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்ஸ் எல்லாம் வந்து 1 இயர் வந்து 3 இயர்ஸ் இருக்குங்க. நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல்,
0: எல்லா ஹாஸ்பிட்டலுமே அவங்களுக்கு ஒரு
1: பயங்கர வாய்ப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இப்போ வந்து ஒவ்வொரு டயட்டுமே டிஃபர் ஆகும். நீங்க ஜிஹெச்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான டயட் தயார் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு 12 வகையான டயட், கிரானிக் ரீனல் பேஷன்ஸுக்கு உப்பு கம்மியா கொடுக்கணும், டயபெட்டிக் பேஷன்ஸ் சுகர் இல்லாம கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். புரோட்டீன் சில பேருக்கு அவாய்ட் பண்ண
0: வேண்டியது,
1: ஒரு ஜென்ரல் ஃபுட்டு, சாதாரண வரவங்களுக்கு ஆன ஒரு ஃபுட்டு, அதுல எவ்வளவு கேலரிஸ், எவ்வளவு புரோட்டீன் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும், இது எல்லாமே இந்த நியூட்ரிஷன் அட்வைஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப வைட்டல். அது வந்து அட்வைஸ் பண்றதுமோ இல்லையோ, ஆனா பட் அது அது சம்பந்தப்பட்ட வந்து தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சு கொள்வதுக்கு ரொம்ப முக்கியமான கோர்ஸ் அது. அது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு அது வந்து ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. அது ஏறக்குறைய வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கோர்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அரசாங்கத்தில் கிடைக்கலனாலும் தனியார் மருத்துவமனைகளில் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுதுங்க. அப்புறம் அந்த ஃபீ டீடைல்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா,
0: நீங்க சொன்னீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, நம்ம வந்து அரசு கல்லூரிகள்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா அதற்கான ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி.
1: அதுவே கூட பாத்தீங்கன்னா 3000 ரூபீஸ் தாங்க. இப்போ சிலது வந்து இந்த டிசபிலிட்டி கேட்டகரி, அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டியூஷன் ஃபீஸ் கூட கிடையாது, டோட்டலா ஃப்ரீ. பட் இதுவே நமக்கு வந்து பிரைவேட்ல போகும்போது 43,000 பிக்ஸ் பண்றாங்க. பி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங் இதெல்லாம் வந்து ஃபீ ஃபிக்சேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, அதன் மூலமாக நிர்ணயித்தது மட்டும் தான் நான் சொல்றேன். நர்சிங்க்கு வந்து 45,000 அந்த மாதிரி. ஸோ அந்த அளவு நீங்க வந்து அங்க கொடுக்கறதுக்கு பதிலா இங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா இதுல நீங்க படிக்கிறது வந்து மிக சிறந்ததாக. அதே மாதிரி நான் டிப்ளமோ கோர்சஸ் சொன்னேன், ஒரு 8 டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. அதே நான் சொன்னது இந்த பிஎஸ்சிக்கு எல்லாத்துக்குமே டிப்ளமோ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டோமெட்ரி ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு, டென்டல் ஹைஜின், டென்டல் கோர்சஸ்லயும்
0: ஹைஜினிஸ்ட்,
1: மெக்கானிக்கல் இருக்கும் ஹைஜினிஸ்ட் இருப்பாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி நியூரோசர்ஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் ஒரு கோர்ஸ் இருக்குங்க, லேப் டிப்ளமோ ரியபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு 8 கோர்சஸ் வந்து டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து சர்டிபிகேட் கோர்சஸ்ங்கிறது ஒரு 15 சர்டிபிகேட் கோர்சஸ், எல்லாமே 1 இயர் சர்டிபிகேட் கோர்சஸ் பாத்தீங்கன்னா, இசிஜி டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன், அப்புறம் கேத் லேப்ல ஒர்க் பண்றது, எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், அனசிசியா டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம்

0: தியேட்டர் டெக்னீஷியன்லாம் வந்து 1 இயர் கோர்ஸ். அதே மாதிரி மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அது வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும், அவங்க பிளஸ் டூ கூட நினைக்கல, 10th முடிச்சவங்க அதை அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து அரசாங்க வேலைகள் கிடைக்கின்ற போது அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. ஸோ இது இல்லாமல் நான் அந்த டென்டல் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா டென்டல் மெக்கானிக், அப்புறம் டென்டல் ஹைஜீனிஸ்ட்.
1: டென்டல் மெக்கானிக்னா அவங்களுடைய பணி என்னவா?
0: அதுலயே வந்து அவங்களுக்கு பல்வேறு விதமான
1: டென்டல் கேப் அந்த மாதிரி
0: அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதுல அவங்க இன்வால்வ்டு. ஸோ அதனால அவங்க அந்த கோர்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி அதுல வந்து மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸ் அந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸ் கோர்சஸ் இருக்கு. இந்த மாதிரி வேரியஸ் கோர்சஸ் அவைலபிள். அவங்களுக்கு வந்து தங்குறது வசதிகள் எப்படி கொண்டு வர்றது, அங்க அரசாங்கம் பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. அதாவது எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அகாமடேஷன் தேவையோ அதுக்கு நியர்பை ஹாஸ்டல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து எப்படி அவங்களோட லயர்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அங்க தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்ற மாதிரி பல்வேறு யுத்திகளை வந்து அரசாங்கம் போன முறை எடுத்தாங்க. இப்ப வந்து இந்த முறை எவ்வளவு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றாங்கன்றது பார்க்கணும்.
1: நிச்சயமா சார், இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மொத்தமா எத்தனை கல்லூரிகள் இருக்கு சார் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறது?
0: அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 36 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, 35 காலேஜ் வந்து பிரைவேட் காலேஜஸ். இந்தியாவிலேயே அதிக அளவுல மருத்துவக் கல்லூரிகளுக்கு மாநிலம் வந்து தமிழ்நாடாக மாறிடுச்சு. ஸோ இது இல்லாம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான அலைட்டியல்ஸ் கோர்சஸ் அவங்க ரன் பண்றாங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க அந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அங்க என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எத்தனை வருஷம் கோர்சஸ், வெதர் அகாமடேஷன் ப்ரொவைடட் ஆர் நாட், ஆல் டீடைல்ஸ் வில் பி அவைலபிள்.
1: இப்போ இந்த கோர்சஸ் பத்தி பார்த்தோம், இப்ப இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சொன்னீங்க, இப்ப பிரைவேட்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இதற்கான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு? இப்ப இந்த கோர்ஸ் வந்து படிச்சு முடிச்சுட்டாங்க பிள்ளைங்க, இப்ப சர்டிபிகேட் கோர்ஸ் எடுத்து படிச்சாங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன, சம்பளத்துல வேலை வாய்ப்பு அப்படி கிடைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எதுவும் தகவல்கள் இருக்கா? இல்ல இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சா உடனே வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்றக்கூடிய அளவுக்கு ஏதாவது கோர்சஸ் இருக்கா?
0: இல்ல, அதாவது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து அரசாங்கத்துல வந்து பிசியோதெரபிஸ்ட், நர்சிங் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எவ்வளவு ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க, எத்தனை பேர் வந்து வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து த்ரூ MRB மூலமாக, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குங்க, அதன் மூலமா அப்ளை பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுடைய இதுல தான் சேலரி பிக்ஸ் பண்ணி இருக்குங்க. பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் அது வேரி ஆகுது. சில கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்து அவங்களுடைய இதை பொறுத்து சில இடங்களில் குறைவாக இருக்கலாம், சில இடங்களில் அதிகமாக இருக்கலாம். இதுவே இது மேலே நாடுகளில் பார்த்தீங்கன்னா இங்க வாங்குறத விட ஒரு 4-5 மடங்கு அதிகமாக வாங்கலாம். கரெக்டா இவ்வளவுதான் பிக்ஸ் பண்ண சொல்ல முடியாதுங்க. ஆனால் பட் உடனடியாக வேலை வாய்ப்புங்கிறது வந்து உறுதியாக நமக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதாவது நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்க எங்கேயாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க வந்து சர்வீசஸ் பண்ண முடியும், நீங்க ஒரு அலைடியல்ஸ் பண்ணும்போது, நீங்க வந்து ஒரு நர்ஸா இருக்கும்போது நீங்க இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும், ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆபரேஷன் தியேட்டர்ல தியேட்டர் அசிஸ்டன்ட் அவருக்கு ஸ்டாஃப் நர்ஸ் தான். நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்களாம் ட்ரைனிங் யூஜி படிக்கும்போது அந்த தியேட்டருக்குள்ள போனா ஸ்டாஃப் நர்ஸ் டிக்டேட் பண்ணுவாங்க,
1: இதுல
0: எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் டாக்டர் டோன்ட் டச் இட், இது எடுக்காதீங்க, அதை எடுக்காதீங்க, இங்க போட்டீங்களா, நீங்க வந்து ஸ்டெரைல் க்ளோஸ் போஸ் பண்ணீங்களா, எல்லாமே அவங்க தான் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவர்களுக்கான உபகரணங்கள் எது எது எடுத்த நேரத்தில் ஒரு சின்னதா ஒரு பீட் ஆகுதுன்னா அந்த காட்ரி எடுத்து கொடுக்கறதுன்னா எதை கொடுக்கணுங்கிறது அந்த நர்ஸுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்டு ஸ்டாஃப் நர்ஸுடைய வேல்யூ வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற அவங்களுடைய வருமானமும் கூடும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான தேவை என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: நிச்சயமா சார், நீங்க முன்பே வந்து குறிப்பிட்டீங்க ஜெர்மன் போன்ற நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கான தேவை அப்படிங்கறது அதிகமா இருக்கு, அவங்களுக்கான சம்பளமும் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இப்ப பிஎஸ்சி படிக்கிறாங்களோ இல்ல டிப்ளமோ படிக்கிறாங்களோ இது படிச்சாலுமே அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு?
0: கட்டாயம் கட்டாயம் அரசாங்கத்துல படிச்சுட்டு அவங்க வரும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்து பேஷண்டோட அவங்க பார்த்து சர்வீஸ் பண்ணது இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக தான் இருந்தது. பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல பேர் அவங்க படிச்சுட்டு வெளியில வந்தாலும் கூட அதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய சர்வீஸ்ங்கிறது வந்து நம்ம அந்த ரேஷியோ ஒன்னும் டச் பண்ணிட்டோம்னா அரசாங்கத்தில் இன்னமும் கடினமான ஒன்றா இருக்கு. இப்ப நீங்க பாருங்களா ஐசியூல பாத்தீங்கன்னா 1:1 ஆனா 1:1 நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ் வாங்க அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம எப்படி கோவிட்ல வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னா அதை பல நேரங்களில் நான் என்னுடைய இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருக்கேன். நாங்க வந்து எங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு மரத்தடியில எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும், ஒரு ஐசியூலையும் எங்களால மேனேஜ் பண்ண தெரியும், ஒரு தாலுக்கா ஹாஸ்பிட்டல் போனா அங்க என்ன இருக்கும் அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பண்ண முடியும். ஆனா இதுவே வந்து இப்ப வளர்ந்த நாடுகள்ல வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க, டெத் அதிகமாச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ட்ரைனிங் அப்படி ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் ஒரு பேஷண்ட் இவ்வளவு செட்டப் இருக்கணும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி அவங்க இருந்ததுனால அவங்களால வந்து அந்த பேஷண்ட்ஸ் அகாமடேட் பண்ண முடியல, டெத் அதிகமாச்சு.
1: நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்லயும் ஏற்கனவே பழகிட்டோம்
0: பழகிட்டேன்றதுனால நீங்க பாத்தீங்கன்னா

0: நீங்க வந்து இப்போ எனக்கு சின்ன ஒரு இதுதான், இதுக்கு ரிலேட்டடா இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்ல விரும்புறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா நம்முடைய எண்ணிக்கைகள் வந்து ஏகப்பட்டது ஆகி ஆம்புலன்ஸ் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் முன்னாடி வந்து ஒரு 250 ஆம்புலன்ஸ் நிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யலாம் நைட்லாம் யோசிக்கிறோம், எப்படி வந்து இதை சரி பண்றது, 250 வெயிட் பண்றாங்க. நைட்டே என்ன பண்ணணும்னா ஆம்புலன்ஸ் ட்ரேஜிங் பண்ணலாம். ஒரு 3 பேர் போட்டு, ஒரு நர்ஸ் போட்டோம், போட்டு ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்லயும் ஏறி அதுல எந்த பேஷண்ட் ரொம்ப சிக்கா இருக்காங்க, எந்த பேஷண்ட் வெயிட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கறத பிரையாரிட்டிஸ் பண்றது. அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறி ஏறி 250 ஆம்புலன்ஸ் வெளியே நிக்குதுன்னா, சோ அப்ப எது சிக்கா இருக்குதோ அது உடனடியாக ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு பெட்டை கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. கொஞ்சம் வந்து சில பேர் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் உள்ள உட்காந்துருப்பாங்க, அவங்க ஸ்டேபிளா இருப்பாங்க, அவங்களுக்கு உடனடி சிகிச்சை தேவை கிடையாது. ஆனா அவங்களும் வரிசையில் இருக்கிறதுனால நீங்க இந்த வரிசை நம்பர் 9 நல்ல ஸ்டேபிளா இருந்தவர் வந்துட்டு 11 வந்து ரொம்ப சிக்கா நமக்கு வந்து அவர் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. அது பேப்பர்ல எல்லாம் உடனே வந்து
1: நிச்சயமா சார், கோவிட் டைம்ல வந்து உங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அதை வந்து நிறைய வந்து மக்கள் வந்து உணர்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இரவு பகல் பாராம வந்து, ஆமா அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ரொம்ப பாராட்டுகளை கூட ஒரு பெற்ற விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் சார்.
0: அது மாதிரி சொல்லும் போது நாங்க என்ன பண்ணுவோம், அந்த 250 ஆம்புலன்ஸை நம்ம எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லும் போது ஆக்சிஜனேட்டர் வந்தது. அதுக்கு அடுத்த பிளான்,
1: ஆமா
0: ஆக்சிஜனேட்டர் என்ன பண்ணுவோம், டக்குனு உடனே ஒரு ஃபுளோர் ஃபுல்லா கெட் பண்ணி அதுல ஒவ்வொரு ரூம்லயும் வந்து ஒரு ஆக்சிஜனேட்டர் வச்சு ஒரு காட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 300 பெட் போட்டோம். 250 ஆம்புலன்ஸையும் 1/2 hour மொத்த பேரும் மேலத்துக்கிட்டோம்,
1: எல்லாத்தையும்
0: கிளியர் பண்ணி ஆம்புலன்ஸே இல்ல. அடுத்த நாள் அதுவும் வந்தது, நேற்று வரையில் 250 வந்து இன்னைக்கு இல்லையே, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து முழுமையாக விரிச்சோடி இருக்குதுன்னு. சோ அந்த மாதிரி இந்த இக்கட்டான சூழ்நிலையில எப்படி கையாள்வது என்பது நம்ம மருத்துவத்துறையில நம்ம ட்ரைனிங் எடுக்கின்ற பொழுது இது உலகத்துல எங்க போனாலும் வேலை பார்க்கணும்.
1: நிச்சயமா சார், இப்ப நீங்க குறிப்பிட்டது வந்து ஒரு பெரிய ஒரு உண்மைதான், நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு நோயாளி வந்து என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்றத வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மொத ஆளா வந்து பாத்தீங்கன்னா நர்ஸோ அந்த டெக்னீஷியன்ஸோ இருப்பாங்க, அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த டெக்னீஷியன்ஸ்க்கும் நர்ஸ்க்கும் வந்து அதற்குரிய ஒரு பயிற்சியை கொடுத்திருந்தா மட்டும்தான் அதை வந்து ஈஸியா வந்து எதிர்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயத்த வந்து இந்த மருத்துவ கல்வி இயக்குநரகம் வந்து செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. படிப்புகள் வாயிலா கிடைக்கக்கூடிய பயிற்சி மற்றும் அனுபவம் தான் அவங்களுடைய செயல்திறனை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார். நேயர்களே, துணை மருத்துவ படிப்புகள் குறித்த நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
2: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க. சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: நேரம்
1: நேர்களே இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். நேரம் இரவு 9:30. இனி நாம் கேட்கவிருப்பது இனிய ராகம். இசையோடு இதயமும் அசையும். வாருங்கள், காற்றில் இசையோடு உறவாடுவோம்.

இன்பத்திலும் இசைதான் நமக்கு நண்பன், துன்பத்திலும் இசைதான் நமக்கு நண்பன். எங்குதான் இசையில்லை? மழலையின் மொழியிலிருந்து மலைச்சாரல் வரை இசைதானே எங்கும் வியாபித்திருக்கிறது. கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம்.

மறைவாக இருக்கும் வரை எல்லாவற்றுக்கும் இங்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. இசையே, நீயும் அப்படித்தான் எங்களையெல்லாம் ஆட்கொண்டாயோ. நேர்களை இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம்.

0: நேர்களே, நேரம் இரவு 10 மணி. இதுவரை நாம் கேட்டுக்கொண்டிருந்தது இனிய ராகம். இனி கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஏ கே ஸ்ருதிரஞ்சனி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஏ கே கௌசல்யா அவர்கள் வயலின், கமலக்கண்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக சால கல்லலா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆரபி ராகம் ஆதி தாளம்.

இனி தியாகராஜ யோக வைபவம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனை ஆனந்த பைரவி ராகம் ரூபக தாளம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசையில் ஏ கே ஸ்ருதிரஞ்சனி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏ கே கௌசல்யா அவர்கள் வயலின், கமலக்கண்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி தொடர்கிறது. இனி பரமபாவன ராமா என தொடங்கும் ஸ்ரீனிவாச ஐயங்கார் கீர்த்தனை, பூர்வி கல்யாணி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஏ கே ஸ்ருதிரஞ்சனி அவர்களின் பாட்டு கேட்டோம். ஏ கே கௌசல்யா அவர்கள் வயலின், கமலக்கண்ணன் அவர்கள் மிருதங்கம். இதுடன் இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேர்களை உங்களின் நினைவிற்கு நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா நடராஜன் அவர்கள். காலை 6:35 கால்நடை நமக்கு தோழனம்மா, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு காலை மலரில் டெக் பைட், ஒலியும் ஒளியும், ஒளி மற்றும் ஒலி மாசுபாடு குறித்த தொகுப்பு இடம்பெற கேட்கலாம் நேர்களே. காலை 8:30 எமது எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆலய உலா, திருச்சி திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவில் திருத்தேர் விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் சாந்தி சரவணகுமார், விஜயலட்சுமி ராம்குமார் ஆகியோர். காலை 9 மணிக்கு வசந்த அடைப்பு, இதயம் காக்க, இதய மருத்துவர் செந்தில்குமார் நல்லசாமி அவர்கள் நேர்லையில். நிகழ்ச்சிகள் எமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்க காத்திருங்கள். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் இது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில், அதாவது மீட்டர் 320.5, 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளை அதிகாலை மணி 5:45 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை எமது எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளை கேளுங்கள். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஹிந்த்.